ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 11 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் புரட்டாசி திங்கள் 16 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 3 தேதி சனிக்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் வேவ்ஸ் ஓடிடி இணைய வழியிலும் இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சியின் துவக்கமாக கேட்போம் மங்கள இசை. இன்று இடம்பெறும் ராகம் கரஹரப்பிரியா.

நேரம் 5:59 ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 குரளமதம் கேட்கலாம். இன்று இடம்பெறுகிறது இனியவை குரல் அதிகாரம் 10 குரல் எண் 2. குரலும் பொருளும் அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சலனாகப் பெறின். அகமகிழ்ச்சியோடு ஒருவருக்கு ஒன்றே ஈதலை விட மேலானது முகமலர்ச்சியோடு இன்சொல் பேசுவது. குரலும் பொருளும் மீண்டும் அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலனாகப் பெறின். அகமகிழ்ச்சியோடு ஒருவருக்கு ஒன்றை ஈதலை விட மேலானது முகமலர்ச்சியோடு இன்சொல் பேசுவது. குரலமுதம் கேட்டீர்கள் இனியவை குரல் அதிகாரம் 10 இடம்பெற்றது குரல் எண் 2.

நேயர்களை இனி கேட்கலாம். இன்று எமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சியின் முதலாக திரைகாணம் இடம்பெறும் நேரமும் அறிவிப்பும். காலை 7:25 குட் மார்னிங் நில்கிரீஸ் நிகழ்ச்சியிலும், 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ், 9 ரெட்ரோ ராகங்களாகவும் இடம்பெறும். 1:55 திரைகாணம், 2:30 மேட்னி டைம் ஒருபட பாடல்கள். பிற்பகல் 3 ஹலோ ஊட்டி உள்ளம் கவர்ந்த பாடல் நேயர் கடிதங்களின் தொகுப்பு நிகழ்ச்சி. மாலை 4 மாலை 5 பொன் மாலை பொழுது வாடாமலர் நேயர் விருப்பம். 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 7 திரைகாணம். 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:30 திரைகாணம். இனி மற்றைய நிகழ்ச்சிகள். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 6:10 இணைதானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி. உலக வெப்பமயமாதலில் மிக முக்கிய காரணி எல்நினோ விளைவு குறித்து இயற்கை ஆர்வலர் ஜே பரத்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7 காலை கதிர் நலமுடன் வாழ. தோலின் முக்கியத்துவம் குறித்த பொதுவான தகவல்களை வழங்குகிறார் மாற்றுமுறை மருத்துவர் டாக்டர் ரீனா ரவி அவர்கள். தொடர்ந்து திரைக்காலம் நிறைவாக சட்டமறிவோம். மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் சட்டம் குறித்து பொதுவான தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் என் சவிசின்மா அவர்கள். தமிழில் செய்திகள். 7:25 பிளே கிரவுண்ட் தொடர்ந்து அறிவோம் பகிர்வோம் அன்றாட வாழ்வில் உபயோகப்படுத்தும் ஆங்கில வார்த்தைகள் குறித்து தீபா அவர்கள் வழங்கும் தகவல்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:30 குவா குவா வாத்துக்கள் குழந்தைகள் பங்குபெறும் நிகழ்ச்சி. 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு மகிழ்ச்சி என்னும் புதையில் ஒளிந்திருப்பது வேண்டுமென்று எதிர்பார்ப்பிலா போதும் என்று பக்குவத்திலா. 12:05 காங்கிரத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள். 1:45 மாநில செய்திகள். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 நீலமலை நேரம் பணியர் பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை. மாலை 4 செய்திச் சுருக்கத்தை தொடர்ந்து குட்டீஸ் சாய்ஸ் குழந்தைகள் பங்குபெறும் நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டத கமலோ படுகுமொழி பாடல்கள். 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். 7:15 தமிழின் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் சின்னகாவனம் இ தேவராஜன் அவர்களுடன் நேர்முகம் சென்னை அஞ்சல். 8:00 செய்தி அறிக்கை. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 10:00 அகில பாரத இசை ரஃபிக் கான் அவர்களின் வயலின் இசை இடம்பெறும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். இதுவரை இன்று எமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்தும், இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னையிலிருந்தும் அஞ்சலாக கேட்கலாம். இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8.

0: excellence. Indian women's hockey team clinched the gold medal, defeating China 1-0 in the closely fought final. With these impressive performances, India has climbed to fifth position in the overall medal standings. The country's medal tally has risen to 76, including 16 gold, 25 silver and 35 bronze medals. President Draupadi Murmu and Prime Minister Narendra Modi have congratulated medal winners. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.
3: சைவ சமய திருமுறைகள் 12 10 திருமுறையாக வைத்து எண்ணப்படும் நூல் திருமந்திரம். இந்நூலை இயற்றியவர் திருமூலர். இந்த நூல் சாத்திரத்திற்கு சாத்திரமாகவும் தோத்திரத்திற்கு தோத்திரமாகவும் வைத்து எண்ணப்படுகிறது. இந்நூலில் உள்ள பகுதிகள் தந்திரங்களாக வைக்கப்பட்டுள்ளன. இந்நூலில் பக்தி, தத்துவம், யோகம், ஞானம் என விஷயங்கள் பேசப்படுகின்றன. ஒரு மனிதன் செய்கிற செயல்தான் அவனது நடத்தையை தீர்மானிக்கும் காரணி. நடத்திய மனித வாழ்க்கையின் மைய புள்ளியாகிறது. சிவசிவ என்கிற தீவினையாளர், அதாவது சி என்று சொல்லக்கூடிய அக்ஷரம், அதாவது அழிவற்றது என்று பொருள்படும் எழுத்து மோன நிலையாகிய மௌன நிலையை குறித்து நின்றது. மௌனம் கலகநாஸ்தி என்பர், அதாவது இதனை மேட்டர் அல்லது பொட்டன்ஷியல் எனர்ஜி என்பர், அதாவது நிலையாற்றலை குறித்து நின்றது. ஆற்றல், அதாவது சக்தி தேக்கி வைக்கப்பட்டு என்ன பயன், அதனை செயல்படுத்த வேண்டாமா, அதுதான் கீனிடிக் எனர்ஜி, அதாவது செயலாற்றல். இதனை வா என்ற எழுத்து குறிப்பிடுகிறது. நல்ல எண்ணங்களை சேமித்து ஆற்றலை தமக்கும் இந்த சமுதாயத்திற்கும் பயன்படுத்துவதையே சிவ சிவ என்ற சொற்றொடர் குறிப்பிடுகிறது. முதல் சிவ தமக்கும் இரண்டாவது சிவ சமுதாயத்திற்கும் பயன் தர வேண்டி குறிப்பிடுகின்றார். அவ்வாறு பயன் விளையும் போது தீயவை செய்வதற்கான வாய்ப்புகளே இல்லை. இதைத்தான் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள், உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது, மனம் கீழும் மேலும் புரளாது என்கிறார். ஐடியல் பிரெயின் இஸ் த டெவில்ஸ் ஒர்க் ஷாப் என்பர், அதாவது நல்ல எண்ண நற்செயல் செய்ய முற்படாத போது அங்கு தீயெண்ணம் தீய செயல் குடிகொண்டுவிடும். நல்லெண்ண நற்செயல்களுக்கு கடும் முயற்சி தேவை, தீயவைகளுக்கு தேவையில்லை, அவை தானாக வந்துவிடும். எதனைப் போல என்றால் நெல் விளையத்தான் அதிகம் பாடுபட வேண்டும். புல், அதாவது களை தானாக முளைத்து வந்துவிடும் அல்லவா. அன்பு காட்டவில்லையேல் வம்பு தானாக வந்துவிடும் என்பர். சிவ என்பது ஏதோ ஒரு சமயம் சார்ந்த பொருளாக மட்டும் அல்லாமல் அதனுள் புதுமையான அறிவுக்கு உகந்த கருத்தை ஆன்மீகத்தின் மூலம் திருமூலர் வெளிப்படுத்துகின்றார். ஆன்மீகம் என்றாலே கடவுள் நம்பிக்கை என்பது பொருள் அல்ல. ஆன்மாவை அறிதல், அதாவது தன்னை அறிதல் என்பது அதன் உட்பொருள். தன்னை அறிவது அறிவாம், பின்னை அறிவது பேய் அறிவாமே என்கிறார் திருமூலர். அதாவது தன்னை தியானத்தின் மூலம் ஒருமுகப்படுத்தி அறியும் போது அறிவு குவிக்கப்பட்டு கூர்மையாக்கப்படுகிறது. பின்னை அறிவது என்பது பயனற்ற வார்த்தைகளை பேசுவதும் தீயவர்களை பற்றி சிந்திப்பதும் தான். அடுத்தது மானுடர் ஆக்கை சிவலிங்கம் என்று திருமூலர் கூறுகிறார். அதாவது கடவுள் என்ற பெயரால் சிலைகளுக்கு பால், நெய், தயிர் முதலான உணவுப் பொருள்களை ஊத்தி வீணாக்குவதற்கு பதில் அவற்றை மனிதர்களுக்கு உண்ண கொடுங்கள், அதுதான் உண்மையான அறிவியல் கலந்த ஆன்மீக பக்தி. மாறாக அவைகள் அனைத்தும் கலந்து சேராகி சீர்கட்டினை பக்தி மூலம் செய்யாதே என்று கண்டிக்கிறார் திருமூலர். தமது திருமந்திரத்தில் பக்தி மூலம் உண்மையான அறிவியல் பொதிந்த ஞானத்தை நமக்கு

0: வகுத்து கொடுத்து நாம் சிந்திக்காமல் இருக்கலாமா?
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.

0: അടുത്ത അറിവിപ്പ്.
1: നേരം 6:15 നിമിടം. ആകാശവാണി ഉദകമണ്ഡലം വാനൊളി നിലയം ഊട്ടി FM 101.8. അരുളിസൈ ഭക്തിപാടലുകൾ. ஒரு சிந்தனையோடு தொடங்குவோம் இன்றைய அருளிசை பக்திப்பாடல்கள் நிகழ்ச்சியை. வீசப்படும் கற்களை விட பேசப்படும் சொற்கள் மீது நிதானமாக இருங்கள். கற்கள் உயிரை கொல்லும், சொற்கள் உயிரோடு கொல்லும். சொற்களை சிதறவிடாதீர்கள். சொல்லும் வார்த்தைகள் மனதை காயப்படுத்தாமல் மனிதத்தை காப்பாற்றட்டும்.

மரியாதை இல்லாத இடத்தில் சற்று ஒதுங்கியே இருங்கள். நாளை உங்கள் மதிப்பு தெரிந்த பின் அவர்களே உங்களை தேடி வருவார்கள். அதுவரை சற்று பொறுமையில் இருங்கள்.

0: கேட்ட பாடல் ஜாலி அப்ரஹாம் பாடியது.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: பேசும் முன்னால் கவனமாக கேளுங்கள், எழுதும் முன்னால் யோசிக்க தவறாதீர்கள், செலவழிக்கும் முன்னால் சம்பாதிக்க பாருங்கள், பிறரை விமர்சிக்கும் முன்னால் உங்களை நீங்களே எண்ணி பாருங்கள். இந்த சிந்தனையோடு தொடங்குகிறது அடுத்த பாடல். பாடலை பாடியவர் நாகுரியமணிஃபா.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

6:32 ஒழித்துக் கொண்டிருப்பது அருளிசையில் பக்தி பாடல்கள். எதை உன்னிடமிருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாதோ அதுதான் உன்னுடையது. உன்னிடமிருந்து எடுத்துக் கொள்ளலாம் எனும் எதுவும் உன்னுடையதாகாது. உன்னுடையது எதுவோ அதோடு இருந்துவிடு. யாரும் அதை உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த சிந்தனையோடு தொடங்குவோம் அடுத்த பாடலை. பாடியிருக்கிறார் சித்ரா அவர்கள்.

நெருப்பு மேல் நோக்கி எழுகிறது. எவ்வளவு கீழே வைத்தாலும் அதன் இயல்பு மேலே செல்வதே. உன் இயல்பான உயரத்தை அடக்கி வைக்க முயன்றாலும் உண்மையான திறமை ஒருநாள் வெளிப்படும்.

பி சுஷிலாவின் குரலில் ஒலித்த அந்த பாடலுடன் இன்றைய அருளிசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேரம் 6:41. வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 19-23°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 9-13°C ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90-100%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4-8 km அளவுக்கு வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி விவசாயிகளுக்கான பொது ஆலோசனைகள். அவகோடா மரத்தில் தண்டு துளைப்பான் மேலாண்மை, பாதிக்கப்பட்ட மர பாகங்களை அகற்றி அழிக்க வேண்டும். தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு டைமெத்தோயேட் 2.0 mL என்ற அளவில் வருடத்திற்கு 2 முறை மரத்தினுடைய தண்டின் அடிப்பகுதியில் தடவ வேண்டும். பருவமழை முடிந்த பிறகு வண்டுகள் முட்டையிடுவதை தடுக்க மரத்தின் அடியில் காய்ந்த பட்டைகளை சுரண்டிய பிறகு தார் மற்றும் மண்ணெண்ணெய் 1:2 என்ற விகிதத்தில் தடவ வேண்டும். முட்டைகோஸ் பயிரில் கருப்பழுகள் நோயை கட்டுப்படுத்த காப்பராக்சி குளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கசப் 2 கிராம் அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் என்ற அளவில் இலை வழி தெளிக்க வேண்டும். கேரட்டில் 100 புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் பொழுது ஹெக்டருக்கு 1 டன் வேப்பம் புண்ணாக்கு மண்ணில் இட வேண்டும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு ஒரு ஹெக்டருக்கு 250 கிலோ இடுதல். பர்பியூரோசிலம் லிலாசினம் 5 கிலோ என்ற அளவில் இட வேண்டும். இஞ்சி மின்னழுகல் மேலாண்மை. போதுமான வடிகால் வசதிகளை ஏற்படுத்தலாம். நோயற்ற விதை கிழங்குகளை தேர்ந்தெடுத்து விதை கிழங்குகளுக்கு மான்கசப் அல்லது காப்பராக்சி குளோரைடு 3 கிராம் அல்லது 200 BBM ஸ்ட்ரெப்டோசைக்ளின் மூலம் 30 நிமிடங்களுக்கு விதை நேர்த்தி செய்யலாம். நோயற்ற வயலில் பாத்திகளை காப்பராக்சி குளோரைடு 2.5 கிராம் அல்லது போர்டாக்ஸ் கலவை 1% என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளுக்கு ஏற்ப நாடுகளுக்கிடையேயான வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையும் போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தை ஒட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளுக்கு ஏற்ப நாடுகளுக்கிடையேயான வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற G20 வர்த்தக அமைச்சர்களின் மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். G20 உறுப்பு நாடுகளுடனான இந்தியாவின் வர்த்தகம் வெளிப்படையாகவும் சர்வதேச விதிகளின் அடிப்படையிலும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். புவிசார் அடிப்படையிலான உற்பத்தி, மறைமுக மானியம் வழங்குவது போன்ற சில நாடுகளின் செயல்பாடுகள் சர்வதேச வர்த்தகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார். உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்வதுடன் உலக அளவிலான வர்த்தக நடைமுறைகளிலும் இந்தியா கவனம் செலுத்தி வருவதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவை கொண்டாடும் போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற அசோக் சிங்கல் 100-ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் இவ்வாறு கூறினார்.
1: தமிழ்நாட்டினாலே நமக்கு திருவள்ளுவர் வாழ்ந்த பூமி, கம்பன் வாழ்ந்த பூமி, ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வாழ்ந்த பூமி, சித்தர்கள் ஆன்மீகத்தை வளர்த்து இந்த பூமி, சுவாமி விவேகானந்தர் சிந்தனையை உலகத்திற்கு எடுத்து கொண்ட பூமி, நம்முடைய சங்கராச்சாரியார் சுவாமிகள் அவர்களுடைய லட்சியம், அவர்கள் ஆன்மீகத்தை இந்தியா முழுவதும் எடுத்துக்கொண்ட அந்த பூமியிலிருந்து யாரும் ஊரே யாவரும் கேளுகின்ற நம்முடைய தமிழர்களுடைய சிந்தனையை, நம்முடைய சிந்தனையை உலகம் முழுவதும் எடுத்து சென்றிருக்கின்ற திருவள்ளுவருடைய மரபு திருக்குறளை உலகம் முழுவதும் கூட நாம் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறோம். நாம் வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 நம்மளுடைய ஒவ்வொருவருடைய இலக்கு லட்சியம், நம்மளுடைய தேசம் வளர்ச்சியடைந்த தேசமாக இருக்க வேண்டும். 2047 நாம் அனைவரும் வளர்ச்சியடைந்த தேசத்தில் இருக்க வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் கூட இணைந்து செயல்படும்.
0: பண்டிகை கால விடுமுறையொட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஆம்னி பேருந்துகளில் வழக்கத்திற்கு மாறாக கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பெறப்பட்ட புகார்களைத் தொடர்ந்து வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு தீவிர சோதனை நடத்தப்பட்டு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் கட்டணம் உள்ளிட்ட விதிமீறல்களை கட்டுப்படுத்தும் வகையில் சிறப்பு வாகன தணிக்கை இம்மாதம் 21ஆம் தேதி வரை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. விதிமுறைகளை மீறி கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும், தொடர்ந்து விதிமுறைகளில் ஈடுபடும் ஆம்னி பேருந்துகளின் அனுமதியை ரத்து செய்வது உள்ளிட்ட கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மாநில அரசு தெரிவித்துள்ளது. கிராமப்புறங்களில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். கிராமங்களின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி என்ற மகாத்மா காந்தியின் கனவை நனவாக்கும் வகையில் ஊரக மேம்பாட்டிற்கு மாநில அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சமூக நீதி விடுதிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு சமையற் கலைஞர் பதவி உயர்வுக்கான ஆணைகளை அமைச்சர் வழங்கினார். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தாராபுரத்தில் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, தேர்தல் சமயத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவைக்க அரசு நிறைவேற்றவில்லை என்று குறை கூறினார். அஇஅதிமுக ஆட்சிக்காலத்தில் திறம்பட மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். மின்வெட்டு காரணமாக மக்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதை திரு எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம். வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: செயல்திறனற்ற நிர்வாகம் காரணமாக மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அனுப்பரப்பாளையத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பிற மாநிலங்களில் ஜிஎஸ்டி வசூல் அதிகரித்துள்ள நிலையில் தமிழகத்தின் தொழில்துறை வளர்ச்சி சரிவடைந்து வருவதாக கூறினார். டாஸ்மாக், பத்திரப்பதிவு, நகராட்சி என பல்வேறு துறைகளிலும் முறைகேடுகள் அதிகரித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். கொலைகள், பாலியல் வன்கொடுமை போன்ற குற்றச் செயல்கள் அதிகரித்து வருவது மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கல்லூத்து கிராமத்தைச் சேர்ந்த தடகள வீராங்கனை அபிநயா ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று நாட்டிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், தனது குடும்பத்தினரும் பயிற்சியாளரும் அளித்த ஊக்கம் காரணமாக இந்த வெற்றி கிடைத்துள்ளதாக கூறினார்.
3: என் பேர் அபிநயா ராஜராஜன். திருநெல்வேலி தென்காசி இடைப்பட்ட கல்லூத்தின்ற கிராமத்துல இருந்து வர நானு. நான் வந்து இப்ப ரீசெண்டா நடந்த ஏசியன் கேம்ஸ்ல வந்துட்டு 4x100 மீட்டர் மிக்சட் ரிலேல வந்துட்டு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்கேன். அவ்வளவு பெரிய காம்படிஷன்ல வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்காரு. ரொம்ப சின்ன பொண்ணா 19 வயசுல வந்துட்டு நான் அவ்வளவு பெரிய மெடல் பண்ணிருக்கேன். சீனியர் லெவல்ல போயிட்டு நான் வந்து மெடல் பண்ணிருக்கேன். சீனியரோட டீம்ல இருந்து அவங்களுக்கு ஒரு பாட் விளையாண்டுருக்கேன். நானு கண்டிப்பா கவர்மெண்ட் சப்போர்ட், என்னோட ஃபேமிலி சப்போர்ட் நாம இதெல்லாம் பண்ணிருக்க முடியாது. என் ஃபேமிலியில வந்து ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் வந்து இவ்வளவு தூரம் அனுப்பி என்ன வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இதோட நிப்பாட்ட கண்டிப்பா நான் வந்து இதை விட பெரிய காம்படிஷன்ஸ்லயும் ஒலிம்பிக்ஸ்லயும் பங்கு பெற்று நம்ம நாட்டுக்காக மெடல் பண்ணி பெருமை சேர்ப்பேன் நானு.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மதுரை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், சேலம், ஈரோடு, நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்வு காணும் வகையில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் திரு இம்ரான்கான் கட்சியுடன் இன்று அந்நாட்டு அரசு பேச்சுவார்த்தை நடத்துகிறது. மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று பாதிப்பு காரணமாக 4,018 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு 747.5 பில்லியன் அமெரிக்க டாலராக உள்ளது. இந்தியா நெதர்லாந்து இடையே வேளாண் மற்றும் தோட்டக்கலைத்துறையில் 25 சீர்மிகு மையங்களை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இளைஞர்களிடையே தேசிய ஒருமைப்பாடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற திட்டத்தின் கீழ் இளையோர் சங்கத்தின் விழிப்புணர்வு சுற்றுப்பயணம் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் சென்றடைந்தது. சட்டவிரோத விற்பனைக்காக கடத்தப்பட்டிருந்த யானை தந்தம் உட்பட 4 வனவிலங்கு பொருட்கள் வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தருமபுரி மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி சிறப்பு கதர் விற்பனையை ஆட்சியர் திரு சரவணன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி திருக்கோயிலில் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டத்தில் தேயிலைக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு சிறு குறு விவசாய சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் அருகே 1.5 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-7 என்ற செட் கணக்கில் சுவிட்சர்லாந்தின் அசிக்யா அலிஃபியா ருஹாண்டாவை வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெறும் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி 1-நாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நியூ சண்டிகரில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளுக்கு ஏற்ப நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையும் போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தை ஒட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: நேரம் 6:55. நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது உலக வெப்பமயமாதலில் மிக முக்கிய காரணியான எல்நினோ விளைவு குறித்து தகவல்களை வழங்குகிறார் கூடலூர் பகுதியை சேர்ந்த இயற்கை ஆர்வலர் ஜே பரத் அவர்கள்.
2: வணக்கம். எல்நினோவின் மையப்பகுதியாக விளங்கும் மத்திய கிழக்கு பூமத்திய ரேகை பசிபிக் பகுதி முழுவதும் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை ஏற்கனவே சராசரியை விடவும் அதிகமாக உள்ளது. இது எல்நினோவின் முக்கிய அறிகுறிகளில் ஒன்றாகும். இதனால் ஏற்படும் கூடிய மிக முக்கிய விளைவுகளில் ஒன்று அசாதாரணமாக கடல் வெப்பம். அது தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது. மத்திய கிழக்கு பூமத்திய ரேகை பகுதிகளில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை மாறுபாடுகளை அளவிடும் பரவலாக பயன்படுத்தப்படும் நினோ 3.4 குறியீடானது மே ஜூலை 2026 ஆண்டு காலகட்டத்தில் இயல்பை விட சராசரியாக 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகமாகவும் ஜூலையில் இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாகவும் இருந்து குறிப்பிடத்தக்க அளவில் வலுப்பெற்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஜூலை மாதத்தின் பிற்பகுதியில் ஆகஸ்ட் மாதத்தின் நடுப்பகுதியும் இடையில் வாராந்திர மதிப்புகள் சராசரியை விட ஏறக்குறைய 2.2 டிகிரி முதல் 2.6 டிகிரி செல்சியஸ் வரை மேலும் அதிகரித்து இந்த நிலை தொடர்ந்து தீவிரமடைந்து வருவதை சுட்டிக்காட்டுகின்றன. கடலின் மேற்பரப்பிற்கு கீழே இன்னும் அசாதாரணமான வெப்பம் நிலவுகிறது. சில பகுதிகளில் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் கடலின் மேற்பரப்பிற்கு கீழுள்ள வெப்பநிலை சராசரியை விட 8 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தது. ஒட்டுமொத்தமாக கடலின் மேற்பரப்பு மற்றும் ஆழ்கடல் நிலைமைகள் எல்நினோ நிலைமைகள் தொடர்வதற்கு வரும் மாதங்களில் அது மேலும் வலுப்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளுக்கும் வலுவான ஆதரவை வழங்குகின்றன என்று அவர்களின் அறிக்கை கூறுகிறது. மிகவும் வலுவான எல்நினோவின் தாக்கங்கள் எல்லா நாடுகளிலும் ஒரே மாதிரியாக இருக்காது என்று ஆய்வறிஞர்கள் கூறுகின்றனர். எல்நினோ மற்றும் லானினோ ஆகியவை உலகளாவிய காலநிலை அமைப்பின் மீது இயற்கையாக நிகழும் மிகவும் சக்தி வாய்ந்த தாக்கங்களில் அடங்கும். மிகவும் வலுவான ஒரு நிகழ்வானது உலகின் பல பகுதிகளில் மழைப்பொழிவு வெப்பநிலை வளிமண்டல சுழற்சியில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறை அதிகரிக்கிறது. இருப்பினும் ஒரு எல்நினோ நிகழ்வின் வலிமை மட்டுமே எந்த ஒரு தனிப்பட்ட நாட்டிலோ அல்லது பிராந்தியத்திலோ அதன் தாக்கங்களை எவ்வளவு கடுமையாக இருக்கும் என்பதை தீர்மானிப்பதில்லை. இதன் விளைவுகள் இடம் மற்றும் பருவத்தை பொறுத்து மாறுபடும். மேலும் இந்திய மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல்களில் நிலவும் சூழல்கள் உள்ளிட்ட பிற காலநிலை காரணிகளாலும் இவை மாற்றியமைக்கப்படலாம். உலக வானிலை ஆய்வு மையம் ஒரு துணை உலகளாவிய பருவகால காலநிலை அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இது எல்நிலோ மற்றும் பிற முக்கிய காலநிலை காரணிகள் பற்றிய தகவல்களை ஒன்றிணைத்து எதிர்பார்க்கப்படும் நிலைமைகள் குறித்த மேலும் செம்மையான ஒரு சித்திரத்தை வழங்க உள்ளது. 2026 செப்டம்பர் முதல் நவம்பர் மாதங்களுக்கு உள்ளான உலக வானிலை அமைப்பின் பல மாதிரி முன்னறிவிப்புகள் வலுவான பசிபிக் எல்நினோவிற்கு வளிமண்டலம் காட்டும் ஒரு குறிப்பிடத்தக்க மற்றும் வழக்கமான பிரதிபலிப்பை காட்டும் மழைப்பொழிவு வடிவங்களுடன் கிட்டத்தட்ட ஒரு சாத்தியக்கூறை வழங்கியுள்ளன. இதனால் வழக்கமான பிரதிபலிப்பை காட்டும் மழைப்பொழிவு வடிவங்களுடன் அனைத்து நிலப்பரப்புகளிலும் இயல்பை விட அதிகமான வெப்பநிலை நிலவுவதற்கான சாத்தியக்கூறுகளை அதிகரித்துள்ளதாக குறிப்பிடுகின்றன. இந்திய பெருங்கடல் இருமுனையில் ஒரு நேர்மறை கட்டம் உருவாகி 2026 செப்டம்பர் முதல் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் பருவகால சராசரி மதிப்பாக 0.9 டிகிரி செல்சியஸை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் பூமத்திய அட்லாண்டிக் படுகை பொதுவாக வெப்பமாகவே இருக்கும் என்றும் வடக்கு மற்றும் தெற்கு வெப்பமண்டல அட்லாண்டிக் ஆகிய இரண்டும் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலைமைகள் வெவ்வேறு பிராந்தியங்களில் வழக்கமான எல்நினோ தாக்கங்களை வலுப்படுத்தவோ பலவீனப்படுத்தவோ அல்லது மாற்றவோ கூடும். 2026 முதல் 2027 எல்நினோவின் முன்னறிவிப்பு வரலாறு முக்கியத்துவம் வாய்ந்த தீவிரத்தை கொண்டுள்ளது. இது குறைந்தது 1000 ஆண்டுகளில் மிகப்பெரிய எல்நினோவாக இருக்கும் என்று உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. பேச்சு வழக்கில் சூப்பர் எல்நினோ என்று குறிப்பிடப்படும்

0: இதை அறிவியல் ரீதியாக குறிப்பிட வலுவான மற்றும் மிகவும் வலுவான உயர்வு நவீர்ச்சிகள் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன. காட்ஸினா எல்லினோ என்ற சொல் 2015 நாசா விஞ்ஞானி பில் ஸ்பால்செட் என்பவரால் வரலாற்று சிறப்புமிக்க 1997-98 எல்லினோ தொடர்பாக உருவாக்கப்பட்டது. கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் காலநிலை கூற்றின்படி ஒரு பலவீனமான லானினோ நிகழ்வு 2026 தொடக்கத்தில் நடுநிலையாக உருவானது, ஆனால் மே மாதத்திற்குள் எல்நினோவாக வேகமாக மாறி வருகிறது. அமெரிக்க தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகம் மே மாத இறுதியில் செய்த கணினி மாதிரியானது பசிபிக் சூறாவளி பருவத்தின் ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான உச்சகட்டத்திற்குள் எல்நினோ நிகழ்வு உருவாக வாய்ப்புள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.
1: இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் இதுவரை உலக வெப்பமயமாதலில் மிக முக்கிய காரணியான எல்நினோ விளைவு குறித்து தகவல்களை வழங்கினார் குடலூர் பகுதியைச் சேர்ந்த இயற்கை ஆர்வலர் ஜெ பரத் அவர்கள்.
2: இணையத்தில் நேரம் 7:00.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
0: காலை கதிர் நிகழ்ச்சியின் துவக்கமாக நலமுடன் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் தோலின் முக்கியத்துவம் குறித்து பொதுவான தகவல்கள் வழங்குகிறார் மாற்றுமுறை மருத்துவர் டாக்டர் ரீனா ரவி அவர்கள்.
3: ஒரு மனிதனின் நிறத்தை இந்த தோலின் மூலம்தான் நாம் அறிய முடியும். மெலனின் என்ற நிறமியை தயாரிப்பது இந்த தோலின் மூலம்தான். மேலும் ஒவ்வொரு மனிதனின் அழகு மற்றும் அவர்களின் தோற்றத்தை வெளிப்படுத்துவது இந்த வெளிப்புற தோல்தான். எனவே வெளிப்புற தோல் நமக்கு மிக முக்கிய பங்காக கருதப்படுகிறது. அடுத்தது உள்புற தோல். இந்த உள்புற தோல் என்று பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய வெளிப்புற தோலுக்கு கீழே உள்ள அடுக்காக அமைந்துள்ளது. இந்த உள்தோலின் இரத்த நாளங்கள், மயிர்கால்கள் மற்றும் வேர்வை சுரப்பிகள் மற்றும் நரம்புகள் அமைந்துள்ளது. முக்கியமாக நம்ம பார்க்கும்போது வெளிப்புற தோலுக்கு கீழே உள்ள அடுக்குதான் இந்த அடிப்புற தோல். இது பார்க்கும்போது இந்த தோல் ஒரு மனிதனுடைய இரத்த நாளங்கள், இரத்த ஓட்டத்திற்கு மிக முக்கியமாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இரத்தத்தை கொண்டு செல்வதற்கு இந்த இரத்த நாளங்கள் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த இரத்த நாளங்கள் உள்தோலுக்கு அடியில் காணப்படுகிறது. முக்கியமாக மயிர்கால்கள், நம்முடைய உடலில் உள்ள மயிர்கால்களுக்கு இந்த உள்தோல் அதிகமாக பயன்படுகிறது. அடுத்தது வேர்வை சுரப்பிகள். நம்ம உடலில் ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் சுரக்கக்கூடிய சுரப்பிகள், இந்த சுரப்பிகளுக்கெல்லாம் மிக முக்கியமாக கருதப்படுவது இந்த உள்தோல். வேர்வையை வெளியேற்ற இந்த உள்தோல் அதிக அளவு பயன்படுகிறது. மற்றும் நரம்புகள், ஒவ்வொரு உடலிலும் தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய நரம்புகளுடைய செயல்பாட்டை இந்த உள்தோலின் மூலம் நாம் அறியக்கூடியதாக உள்ளது. அடுத்தது மூன்றாவதாக பார்க்கும்போது அடித்தோல். இந்த அடித்தோலானது கொழுப்பு மற்றும் ஒவ்வொரு திசுக்களையும் இணைக்கக்கூடிய மிக ஆழமான ஒரு அடுக்காக கருதப்படுகிறது. மனிதனுடைய உடலில் கொழுப்பு பகுதியில் இந்த அடித்தோல் மிக முக்கியமாக கருதப்படுகிறது. இந்த அடித்தோலானது மனிதனின் உடலில் உள்ள வெப்பத்தை தக்க வைக்கக்கூடும். ஒரு மனிதனுக்கு குளிர் காற்று இந்த மாதிரியெல்லாம் ஏற்படும் போது மனிதனுடைய உடல் வெப்பத்திற்கு இந்த அடித்தோல் கொழுப்புகளால் ஆனதால அது வந்து மனிதனுக்கு வெப்பத்தை தக்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான தோலாக கருதப்படுகிறது. மேலும் இந்த தோலானது மனிதனின் உடலில் ஏற்படக்கூடிய அதிர்வுகளிலிருந்து மனிதனை பாதுகாக்க உதவுகிறது. மனித உடலில் உள் உறுப்புகளை பாதுகாக்க வெளி உலகத்தோடு நம்மை தொடர்பு படுத்திக் கொள்ளவும் மிக முக்கியமாக ஒரு பாதுகாப்பு படலமாக இந்த தோல் மனிதனின் உடலில் பயன்படுகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இது ஒரு பாதுகாப்பு படலமாக கூட நாம் சொல்லலாம். தோல் வந்து பலவிதமான வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இது வந்து 5 வகையாக நாம் பார்க்கலாம். முக்கியமாக சாதாரண தோல். இந்த சாதாரண தோல் என்று சொல்லும் போது அதிகப்படியான எண்ணெய் அல்லது வறட்சி வந்து இந்த தோல்ல இருக்காது. ஆயில் ஸ்கின் என்று சொல்லப்படும். இந்த ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான எண்ணெய் வந்து உடல் முழுவதும் காணப்படும். இவங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மேலும் தோலின் துளைகள் சிறிதாக இருக்கும். இந்த ட்ரை ஸ்கின் இல்லாத எண்ணெய் அதிக அளவுள்ள ஸ்கின்ல தோலின் துளைகள், நம்ம உடல்ல சிறு சிறு துகள்கள் இருக்கும். அது நம்ம கண்ணுக்கு அவ்வளவு எளிதாக தெரியாது. ஒரு சிலருக்கு தெரிய வாய்ப்புள்ளது. தோலின் துளைகள் சிறிதாக இருக்கும். முகம் வந்து அழகாகவும் தெளிவாகவும் ஆரோக்கியமானதாக இருக்கும். இந்த ஆயில் ஸ்கின்ல முகம் வந்து அவங்களுக்கு நல்ல ஷைனிங்கா இருக்கக்கூடிய வாய்ப்பை இந்த தோல் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது.
0: நலமுடன் வாழ
2: நீர்கள் இதுவரை தோலின் முக்கியத்துவம் குறித்து பொதுவான தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள். வழங்கியவர் மாற்றுமுறை மருத்துவர் டாக்டர் ரீனா ரவி அவர்கள்.
0: நேரம் 7:06. இனி கேட்கலாம் பி. சுஷீலா பாடிய பாடல், கந்தன் கருணை படத்திற்காக.

0: கண்டிப்பாக கொடுக்கணும், அதில் எந்த டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த செக்ஷன் 20. செக்ஷன் 21 பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பாலிசி அண்ட் பாலிசிஸ். இப்போ ஒவ்வொரு பாலிசிஸ் நம்ம கவர்மெண்ட் கொண்டு வரும்போதும் அவங்களுக்கு உண்டான அந்த பாலிசி மேக்கிங் வந்துட்டு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியா கன்சிடர் பண்ணணும், அதுல வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. செக்ஷன் 23 பொறுத்த வரைக்கும் அப்பாயின்மெண்ட் ஆஃப் கிரீவியன்ஸ் ரிட்ரெசல் ஆஃபீஸர். இப்போ செக்ஷன் 20க்கும் இந்த 23க்கும் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொன்னாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி இந்த 23ல வந்துட்டு இந்த ரிட்ரெசல் ஆஃபீஸர்ஸையும் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சாப்டர் 5 பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 24 சோசியல் செக்யூரிட்டி, அவங்களுக்கு உண்டான ஒரு சமூகத்துல ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது இந்த செக்ஷன் 24. செக்ஷன் 24க்கு அப்புறம் இந்த 25 வந்துட்டு ஹெல்த் கேர், அவங்களுக்கு உண்டான பேசிக் ஹெல்த் கேர் வந்துட்டு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும், அது பப்ளிக் ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி இல்ல வந்துட்டு அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி இல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த செக்ஷன் என்னன்னா செக்ஷன் 25. செக்ஷன் வந்துட்டு 26 பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ், இவங்களுக்கு உண்டான இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸையும் இவங்க வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணி தரணும், கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி தரணும்னு சொல்றது வந்துட்டு செக்ஷன் 26. செக்ஷன் 27 என்னன்னா ரீஹாபிலிட்டேஷன், இவங்களுக்கு உண்டான இந்த இப்போ ஒரு மறு இடத்துல இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லை வேற ஏதாச்சும் ஃபெசிலிட்டிஸ் கிரியேட் பண்ணி தரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸும் கிரியேட் பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்றது தான் இந்த செக்ஷன் 27. செக்ஷன் 30 வந்துட்டு இது கொஞ்சம் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டீஸ். இந்த ஸ்போர்ட்ஸில் எல்லாம் டிசபிள்டு பர்சன்ஸ் எல்லாம் வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு உண்டான அந்த ஆப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணி தர்றது தான் இந்த செக்ஷன் 30. அதாவது ஸ்போர்ட்ஸ்லையும் இவங்க வந்துட்டு டேக் பார்ட் பண்ணிக்கலாம், இவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ்லையும் இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது தான் இந்த செக்ஷன் 30. சாப்டர் 6, அந்த சாப்டர் 6 வந்துட்டு செக்ஷன் 31ல என்ன சொல்றாங்கன்னா ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ். இப்போ பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா ஃப்ரீ எஜுகேஷன் கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. செக்ஷன் 32 பொறுத்த வரைக்கும் ரிசர்வேஷன் ஃபார் ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இப்போ இந்த ரிசர்வேஷன் பாலிசிஸ் எல்லாம் வந்துட்டு ஹையர் இப்போ ஒரு படிச்சு முடிச்ச ஒரு ஹையர் எஜுகேஷன் போறாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ரிசர்வேஷனும் பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்றாங்க. செக்ஷன் 33 ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் போஸ்ட், என்ன போஸ்ட் ஆஃப் ரிசர்வேஷன். இப்போ ஒரு ரிசர்வேஷன் பாலிசி அதாவது ரிசர்வேஷன் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான போஸ்ட் என்ன போஸ்ட், அந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ ரிசர்வ் அவங்களுக்கு கொடுக்கலாம், அந்த டிசேபிள்டு பர்சன்ஸ்க்கு வந்துட்டு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றது தான் வந்துட்டு இந்த செக்ஷன் 33.
1: சட்டம் அறிவோம். இதுவரை மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் சட்டம் குறித்து பொதுவான தகவல்களை வழங்கினார் வழக்கறிஞர் என் சவிசின்மா அவர்கள்.
2: நினைவுகள் இதம் தரும், அந்த நினைவுகளோடு இதம் தரும் பாடல்களை கேட்டால் நினைத்தாலே இனிக்கும்.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9 வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.
2: இன்னும் சில நொடிகளில் 7:15 தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கப்பல் கட்டுமானத்தில் இந்தியா தன்னிறைவு பெற்ற நாடாக உருவெடுக்கும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எரிபொருள் மீதான விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்வது என G7 உறுப்பு நாடுகள் முடிவு செய்துள்ளன. அருணாச்சல பிரதேசத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சுகாதாரத்துறையில் ரோபோட்டிக்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்த சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். மருத்துவ சிகிச்சையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு அதிகரித்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். ரோபோட்டிக்ஸ், செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்பங்கள் புவிசார் எல்லைகளை கடந்து சுகாதாரத்துறையின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவிடும் என்று அவர் கூறினார். சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது குறித்து கல்வி நிறுவனங்கள் மற்றும் இதுபோன்ற தொழில்முறை சார்ந்த மாநாடுகளில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தினார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் வகையில் வேளாண் உற்பத்தியில் நவீன தொழில்நுட்பம் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் மதனப்பள்ளியில் சர்வதேச தோட்டக்கலை மையம் மற்றும் வேளாண் பயிற்சி நிறுவனத்தை அமைப்பதற்கான திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை பட்டியலிட்டார். வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்கள், அறிவியல் பூர்வமான வேளாண் நடைமுறைகள், ஆராய்ச்சிகள் போன்றவற்றின் மூலம் விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் இந்த நிறுவனம் செயல்படும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். கப்பல் கட்டுமானத்துறையில் தன்னிறைவு பெற்ற நாடாக இந்தியாவை உருவெடுக்கச் செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். மும்பையில் இந்திய கப்பல் கழகத்தின் 65 ஆண்டுகால செயல்பாடுகளை குறிக்கும் வகையில் நடைபெற்ற விழாவில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். கப்பல் கட்டுமானத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவை கடல்சார் பாதுகாப்பு, உற்பத்தி மற்றும் தொழில்துறையில் உலகின் முன்னணி நாடாகவும் சர்வதேச சந்தையில் போட்டியிடக்கூடிய வலிமை கொண்ட நாடாகவும் மாற்றுவதற்கு ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் அவசியம் என்று அவர் தெரிவித்தார். ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் நிலவிய பதற்றத்தின் போது இந்தியாவின் எரிசக்தி மற்றும் வர்த்தக பாதுகாப்பை உறுதி செய்வதில் இந்திய கப்பல் கழகத்தின் பங்களிப்பை அமைச்சர் எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக உரையாற்றிய மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சக செயலாளர் திரு விஜயகுமார், நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு இக்கட்டான தருணங்களில் இந்திய கப்பல் கழகம் பாதுகாப்பு அரணாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். 1961 19 கப்பல்களுடன் ஏற்படுத்தப்பட்ட இந்த நிறுவனம் தற்போது 5.26 மில்லியன் டன் மொத்த திறனுடன் 58 கப்பல்களை இயக்கி வருகிறது. இந்தியா ஸ்பெயின் இடையேயான கூட்டு கடற்பயிற்சியில் பங்கேற்பதற்காக இந்திய கடற்படைக்கு சொந்தமான திரிசூல் போர்க்கப்பல் வேலன்சியா துறைமுகம் சென்றடைந்துள்ளது. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்விரு நாடுகளின் கடற்படைகளும் இணைந்து போர் ஒத்திகை, விளையாட்டு, கலாச்சாரம் என பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் காதி பொருட்களுக்கு சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படும் என்று காதி கிராம தொழில்துறை ஆணையத்தின் தலைவர் திரு மனோஜ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், காதி பொருட்களுக்கு 20% தள்ளுபடியும் கிராம தொழில்துறை சார்ந்த தயாரிப்புகளுக்கு 10% தள்ளுபடியும் வழங்கப்படும் என தெரிவித்தார். இந்த சிறப்பு தள்ளுபடி அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று அவர் கூறினார். சுயசார்பு இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் காதி தயாரிப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார். நடப்பாண்டில் காதி பொருட்களுக்கான விற்பனை இலக்கு 2,51,000 கோடி ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக திரு மனோஜ் கோயல் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம். வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: எரிபொருள் மீதான விலை உயர்வை கட்டுப்படுத்தும் வகையில் கையிருப்பிலிருந்து 100 மில்லியன் பேரல் டீசலை விடுவிக்க G7 உறுப்பு நாடுகள் முடிவு செய்துள்ளன. G7 நாடுகளிடையே காணொலி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் வெளியிடப்பட்ட அறிக்கையில் சர்வதேச எரிசக்தி முகமையுடன் இணைந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கிடையே எரிபொருட்களின் உயர்வு, சர்வதேச அளவிலான டீசல் விநியோகம், வர்த்தக முரண்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. பெட்ரோலியப் பொருட்கள் மீதான விலை உயர்வை கட்டுப்படுத்தும் வகையில் உறுப்பு நாடுகளுடன் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள பிரான்ஸ் முடிவு செய்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலத்தின் எல்லையை ஒட்டிய பகுதியில் இந்தியாவுக்குள் அத்துமீறி ஊடுருவ முயன்ற 2 தீவிரவாதிகளை எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். பலமுறை எச்சரிக்கை விடுத்தும் எல்லைப் பகுதியில் அத்துமீறி நுழைய முயற்சி மேற்கொண்டதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளுக்கு ஏற்ப நாடுகளுக்கிடையேயான வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற G20 வர்த்தக அமைச்சர்களின் மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். G20 உறுப்பு நாடுகளுடனான இந்தியாவின் வர்த்தகம் வெளிப்படையாகவும் சர்வதேச விதிகளின் அடிப்படையிலும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். புவிசார் அடிப்படையிலான உற்பத்தி, மறைமுக மானியம் வழங்குவது போன்ற சில நாடுகளின் செயல்பாடுகள் சர்வதேச வர்த்தகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார். உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்வதுடன் உலக அளவிலான வர்த்தக நடைமுறைகளிலும் இந்தியா கவனம் செலுத்தி வருவதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். பிரதமருக்கு வழங்கப்பட்டுள்ள நினைவு பரிசு பொருட்களுக்கான மின்னணு ஏல நடைமுறைகள் இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஏலத்தில் 30 விதமான பரிசு பொருட்கள் இடம்பெறும் என்று அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு சட்டவிரோத தங்க கடத்தல் முயற்சியை மத்திய வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் முறியடித்துள்ளது. மும்பை சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையத்தில் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளின்போது 12.64 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 8 கிலோ வெளிநாட்டு தங்கம் மற்றும் 1.09 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1168 கேரட் வைரம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்தியாவைச் சேர்ந்த பயணி ஒருவர், விமான நிலைய ஊழியர் ஒருவர் என மொத்தம் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாக நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அருணாச்சல பிரதேசத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், ஆந்திரப்பிரதேசம், கேரளம், மாஹே உள்ளிட்ட இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சிக்கிம், லட்சத்தீவுகள், இமயமலையை ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெறும் இப்போட்டி காலை 10:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கப்பல் கட்டுமானத்தில் இந்தியா தன்னிறைவு பெற்ற நாடாக உருவெடுக்கும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எரிபொருள் மீதான விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்வது என G7 உறுப்பு நாடுகள் முடிவு செய்துள்ளன. அருணாச்சல பிரதேசத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
3: குட் மார்னிங் நீல்கிரீஸ்.
4: குட் மார்னிங் நீலகிரிஸ்க்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் தான். சுவாரஸ்யமான விஷயங்கள், வாசிப்பை நேசிக்க புதின பக்கங்கள், நாள்தோறும் விதவிதமான தகவல்களுடன் உங்களை வரவேற்கிறது குட் மார்னிங் நீலகிரிஸ். தினமும் காலை 7:25 கேட்க தவறாதீர்கள். உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
3: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.

குட் மார்னிங் எல்கிரீஸ் நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு காத்துட்டு இருக்க நேயர்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை சொல்லி நிகழ்ச்சியில இணையறது நான் உங்கள் அன்பு தோழி கவிதா. இன்னைக்கு ஒரு குட்டி கதையோட நம்ம நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா, தவளைங்களை பத்தி ஆராய்ச்சி செய்யற ஒருவர் அந்த தவளைகிட்ட நிறைய பழக்கங்களை சொல்லி கொடுத்து அந்த தவளையை வந்து பழக்கியிருக்கிறாரு. அதுல தாவு அப்படின்னு சொன்ன அந்த குழந்தை வந்து குட்டி தவளை குழந்தை வந்து தாவு தான். சரி, இது நல்லா காது கேட்குது அப்படின்னு நினச்சிட்டு ஆராய்ச்சியில் வந்து ஒரு காலை வெட்டிட்டு தாவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறான். அது தாவிருக்கு. ரெண்டாவது காலையும் வெட்டிட்டு தாவுன்னு சொல்லியிருக்கான். வலியோடு அந்த தவளை தாவிருக்கு. மூணாவது காலையும் வெட்டிட்டான். இப்போ தாவுன்னா ரொம்ப வலியோட அந்த காலை ஒரு அப்படியே ஊனிக்கிட்டு ஒத்த காலோட அப்படியே தாவிருக்குது. அதுக்கப்புறம் நாலாவது காலையும் அவன் எடுத்துட்டான். அப்போ நகர முடியாம பரிதாபமா படுத்துருச்சாமா அந்த தவளை. மறுபடியும் தாவை சொல்லி கத்திக்கிட்டே இருந்தான். ஆனா அதை அசையவே முடியல அந்த தவளைக்கு. அதனால அந்த ஆராய்ச்சியோட முடிவை என்னன்னு எழுதியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, நான்கு கால்களையும் எடுத்து விட்டால் தவளைக்கு காது கேட்காது இப்படின்னு ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்தை வந்து அந்த ஆராய்ச்சியில் வந்து அவர் தெரிவிச்சிருக்கிறார். இந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சில புரிதல்கள், அதாவது எந்த செயலை நம்ம செஞ்சாலும் எந்த செயல் மற்றவங்க வந்து நம்ம செஞ்சு அதை பார்த்தாலும் சில தவறான புரிதல்களால் எடுக்கக்கூடிய விளைவுகள் வந்து விபரீதமாக இருக்கும் அப்படின்றத வந்து இந்த கதை வந்து நமக்கு சொல்லுது இல்லையா. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட். இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

33 நிமிஷத்துல கேட்டுட்டு இருக்கோம் குட் மார்னிங் நீல் கிரேஸ். இன்னைக்கு நம்ம வானிலையை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதில் வந்து மழையினுடைய அளவு 11 மில்லிமீட்டர் அளவுக்கு இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லேசான மேகமூட்டத்துடன் இன்றைக்கி வெயிலும் வந்து கொஞ்சம் இருக்குது அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த தகவலை வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இந்திய வானியல் துறை வந்து அறிவிச்சிருக்கு.

0: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
1: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன், தாங்க மாட்டேன்.
0: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இனி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: யார் உனக்கு இதெல்லாம் கத்து கொடுக்கறா?
3: ஒரு ஃப்ளோல தானா வந்து பேபி.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேர்களே, இந்த வாரம் பிளே கிரவுண்ட் நிகழ்ச்சியில

நகோயா நகரில் ஆசிய விளையாட்டு 20வது சீசன் நடக்கிறது. தடகளத்தில் பெண்களுக்கான 4x400 மீட்டர் தொடர் ஓட்டம் பைனல் நடந்தது. இந்தியா சார்பில் பிராச்சி, பூவம்மா, கிரண், தமிழகத்தின் வித்யா ஆகியோர் களமிறங்கினர். முதலில் கிரண், அடுத்து பூவம்மா ஓடினர். அடுத்து வந்த பிராச்சி இரண்டாவது இடத்தில் வந்து பேடனை வித்யாவிடம் கொடுத்தார். இதை பெற்ற வித்யா மின்னலாக ஓடினார். முன்னால் சென்ற சீனாவின் சியுவை முந்தினார் வித்யா. கடைசியில் 3:29.69 வந்து முதலிடம் பிடித்தார். இந்திய அணிக்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. நடப்பு ஆசிய விளையாட்டு தடகளத்தில் இந்தியா வென்ற முதல் தங்கமாக இது அமைந்தது. பஹ்ரைன் வெள்ளி பதக்கம் பெற சீனாவுக்கு வெண்கலம் கிடைத்தது. கலப்பு தொடர் ஓட்டம் 4x100 மீட்டர் பைனலில் இந்தியாவின் குர்விந்தர் சிங், அனிமேஷ், ஹரிதா, ஸ்னேகா இடம்பெற்ற அணி பங்கேற்றது. அரையிறுதியில் பங்கேற்ற தமிழகத்தின் அபிநயா களமிறங்கவில்லை. இதில் இந்திய அணி 41.06 வினாடி நேரத்தில் வந்து வெண்கல பதக்கம் வென்றது. சீனா, தாய்லாந்து அணிகள் முதல் இரு இடங்கள் பெற்றன. ஆண்களுக்கான 4x400 மீட்டர் தொடர் ஓட்டம் பைனல் நடந்தது. இந்தியா சார்பில் தரம்வீர், மானு, ஜெய்குமார், விஷால் இடம்பெற்ற அணி களமிறங்கியது. கடைசி நேரத்தில் சிறப்பாக செயல்பட்ட விஷால் 3வது இடத்தை உறுதி செய்தார். முடிவில் இந்திய அணி 3:01 வினாடி நேரத்தில் வந்து வெண்கலம் கைப்பற்றியது. ஜப்பான் மற்றும் கத்தார் முதல் இரு இடங்கள் பெற்றன. ஆண்களுக்கான 5000 மீட்டர் ஓட்டம் நடந்தது. இந்தியா சார்பில் பங்கேற்ற குல்வீர் சிங் 13:32.75 வினாடி நேரத்தில் வந்து வெண்கல பதக்கம் வென்றார். நடப்பு ஆசிய விளையாட்டில் இவர் வென்ற 3வது பதக்கம் இது. முன்னதாக 10,000 மீட்டர், 1,500 மீட்டர் ஓட்டத்தில் 2 வெள்ளி பெற்றிருந்தார். தடகளத்தில் மட்டும் இந்தியாவுக்கு 1 தங்கம், 4 வெண்கலம் என 5 பதக்கங்கள் கிடைத்தன. தமிழக வீராங்கனை வித்யா தற்போது ஆசிய விளையாட்டில் 4x400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் வெள்ளி, 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் வெண்கலம் வென்றார். நேற்று பெண்களுக்கான 4x400 மீட்டர் ஓட்டத்தில் தங்கம் கைப்பற்றினார். ஆசிய விளையாட்டில் இவர் வென்ற முதல் தங்கம் இது. இம்முறை 3வது பதக்கம் கைப்பற்றினார். ஏற்கனவே கடந்த 2022 2 வெள்ளி, 1 வெண்கலம் வென்றிருந்தார். ஒட்டுமொத்தமாக ஆசிய விளையாட்டில் 1 தங்கம், 3 வெள்ளி, 2 வெண்கலம் என 6 பதக்கம் கைப்பற்றியுள்ளார். பெண்களுக்கான உயரம் தாண்டுதல் போட்டி நடந்தது. இந்தியா சார்பில் பூஜா, சுப்ரியா என இருவரும் பங்கேற்றனர். துவக்கத்தில் சிறப்பாக செயல்பட்ட பூஜா 1.84 மீட்டர் உயரம் தாண்ட முதலிடத்தில் இருந்தார். கடைசியில் ஏமாற்றிய இவர் வெண்கல பதக்கம் பெற்றார். சுப்ரியா 1.75 மீட்டர் உடன் 12வது இடம் பிடித்தார். உஸ்பெகிஸ்தானின் செஃபுல்லாயாவோ 1.90 மீட்டருடனும் கஜகஸ்தானின் கிறிஸ்டினா 1.87 மீட்டருடனும் முதல் 2 இடம் பிடித்தனர். ஆண்களுக்கான குத்துச்சண்டை 90+ கிலோ பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் நரேந்தர் கஜகஸ்தானின் ஐபெக் ஓரல்ஃபியை சந்தித்தார். இதில் நரேந்தர் 5-0 என்ற கணக்கில் தோல்வியடைய வெண்கல பதக்கம் பெற்றார். பெண்களுக்கான 65 கிலோ அரையிறுதியில் இந்தியாவின் பர்வின் சீனாவின் லீ ஷூவை 5-0 என சாய்த்து பைனலுக்கு முன்னேறினார். ஆண்களுக்கான 80 கிலோ அரையிறுதி இந்தியாவின் அன்குஷ் 4-1 என உஸ்பெகிஸ்தானின் ஃபஜிலிதீனை வென்று பைனலுக்கு நுழைந்தார். ஆசிய விளையாட்டு தடகளத்தில் இம்முறை இந்தியா 1 தங்கம், 9 வெள்ளி, 14 வெண்கலம் என மொத்தம் 24 பதக்கங்கள் கைப்பற்றின. கடந்த முறை 2023 இந்தியா 29 பதக்கம் பெற்றிருந்தது.

தடகளத்தில் கலப்பு அணிகளுக்கான 4x400 மீட்டர் ரிலே தொடர் ஓட்டம் நடந்தது. பூவம்மா, மானு, தமிழகத்தின் விஷால், வித்யா இடம்பெற்ற இந்திய அணி களமிறங்கியது. தகுதி சுற்று இரண்டில் இந்திய அணி 3:16.23 நேரத்தில் வந்து இரண்டாவது இடம் பெற்று பைனலுக்கு முன்னேறியது. அடுத்து நடந்த பைனலில் முதலில் மானு, அடுத்து பூவம்மா ஓடினர். மூன்றாவதாக ஓடிய விஷால் சிறப்பாக செயல்பட்டு பேடனை வித்யாவிடம் கொடுத்தார். இதை பெற்ற வித்யா மின்னல் வேகத்தில் ஓடினார். வியட்நாம் வீராங்கனையை பின்தள்ளிய வித்யா 8 வினாடி முன்னதாக வந்து இரண்டாவது இடம் பெற்றார். 3:14.46 நேரத்தில் வந்த இந்திய அணி கடந்த முறை 2023 போல மீண்டும் வெள்ளிப்பதக்கம் கைப்பற்றியது. பஹ்ரைன் அணி தங்கம் வென்றது, வியட்நாம் அணி வெண்கலம் வென்றன.

0: நறுமணம் தென்றலின் தாலாட்டு, மனதை வருடும் இசை உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலிகிரீஸ். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.
1: ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போது இந்த நாள் வந்து நமக்கு நம்ம நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கணும், இந்த நாள் நல்ல மாதிரி போகணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் இல்லையா. எல்லாருக்குமே வந்து அது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். அதாவது நம்மளோட இந்த ஒரு நாளை வந்து நம்ம பாசிட்டிவாக

ஆக்குற ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம கடைபிடிச்சோம்னாலே நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே வந்து வெளியில போயிடும் அப்படின்னு நினைக்கலாம். அதாவது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஒரு சில பாசிட்டிவான விஷயங்களை வந்து நம்ம லைஃபுக்குள்ள கொண்டு வரலாம். அதுல முதல் வந்து தினமும் காலையில் ஒரே நேரத்தில் எந்திரிக்கிறது. இன்றைக்கி ஒரு நாள் 5:30, நாளைக்கு 6:00, அடுத்த நாள் 7:00, அடுத்த நாள் 7:30 அப்படின்னு எந்திரிக்காம 6:00 5:30 5:30 அதை அப்படியே கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்கள் உடலுடைய ஆரோக்கியம் வந்து மேம்படும் அப்படின்னு ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து காலையில் 10 மணிக்கு முன்னே, அதாவது காலையில் சூரிய உதயம் வந்து 10 மணிக்கு முன்னாடி ஒரு 30 நிமிஷம் நம்மளுடைய உடம்பை வந்து சூரியனுக்கு காமிக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜிஸ் வந்து நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது தூக்கத்தை வந்து மேம்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. எது அப்படின்னா சூரிய ஒளியில் நம்ம ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுடைய உடல் வந்து சூரிய ஒளியில் படுற மாதிரி இருந்தால் தூக்கம் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ வந்து வெயில் படுற மாதிரி நம்ம கொஞ்ச நேரம் நம்ம உடம்பு வந்து வெயிலுக்கு காமிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் நம்ம எழுந்ததும் எல்லாரும் செய்கிற ஒரு விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னா மொபைல். மொபைல் எடுக்கிறது, இன்றைக்கி என்னென்ன வந்திருக்கு, இன்றைக்கி யார் யாரெல்லாம் நமக்கு மெசேஜ் பண்ணால், நைட்டில் யார் யாரெல்லாம் கூப்பிட்ருக்கா, இதெல்லாம் செக் பண்ணுவோம். ஸோ இந்த மொபைலை வந்து நம்ம எழுந்திரிச்சு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்க்காச்சும் அதை வந்து ஒரு விரோதி மாதிரி ஒதுக்கி வைக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு உடற்பயிற்சி, ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சும் நம்ம வந்து ஓடுறது நடக்கிறது, சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் எல்லாம் செய்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாகவே வந்து நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜிஸை வந்து நிறையா கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரப்போகுது கொடி வீரன் படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல். ஸ்டே டியூன்ட், இது ஊட்டி FM 101.8 எங்கெல்லாமே சமஹிட்டு.

0: நேரம் 7:56.
1: அறிவோம் பகிர்வோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் அன்றாட வாழ்வில் பெண்கள் உபயோகப்படுத்தும் ஆங்கில வார்த்தைகள், இது குறித்து தீபா அவர்கள் வழங்கும் கருத்துக்களை கேட்கலாம்.
3: அடுத்ததாக நாம வீட்டு நிர்வாகம், சமையலறை, குடும்பம் மற்றும் காய்கறி வாங்குதல் தொடர்பான அன்றாட பயன்பாட்டில் உள்ள ஆங்கில வாக்கியங்களின் தமிழ் மொழிபெயர்ப்பு அதை வந்து பார்க்க போறோம். சோ, சமையலறை அப்படி என்றால் கிச்சன், சமையல் என்பது குக்கிங். முதலாவதாக பாயில் த மில்க் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா பாலை கொதிக்க வைங்க. பாயில் தி வாட்டர், தண்ணீரை கொதிக்க வைங்க. அடுத்ததாக வெங்காயத்தை நறுக்குங்க, அதுக்கு வந்து ஆங்கிலத்தில் சாப் தி ஆனியன்ஸ் அல்லது கட் த ஆனியன்ஸ். அடுத்ததாக குழம்பை நல்லா கிண்டுங்க, அதுக்கு ஆங்கிலத்தில் ஸ்டிர் த கறி. அடுத்தது மதிய சாப்பாடு தயாராக இருக்கு, வாங்க சாப்பிடலாம், அதுக்கு ஆங்கிலத்தில் லஞ்ச் இஸ் சர்வ். அடுத்ததாக கொஞ்சம் உப்பு சேருங்க அப்படின்னு, அதுக்கு ஆங்கிலத்தில் ஆட் அ லிட்டில் சால்ட். அடுத்ததாக காலை உணவு தயாரா இருக்கு, இதுக்கு ஆங்கிலத்தில் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரெடி. அடுத்ததாக வீட்டு பராமரிப்பு மற்றும் தினசரி வேலைகள், அதாவது ஹவுஸ் கிளீனிங் அண்ட் ரொட்டீன் ஒர்க். சோ, முதலாவதாக நான் தரையை பெருக்கிக்கிட்டு இருக்கேன், இதுக்கு ஆங்கிலத்துல எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ ஆம் ஸ்வீப்பிங் த ஃபுளோர், ஐ ஆம் ஸ்வீப்பிங் த ஃபுளோர். அடுத்ததாக ஹாலை அதாவது வரவேற்பறையை துடைங்க, இதுக்கு ஆங்கிலத்தில் மாப் த லிவிங் ரூம். மாப் அப்படின்னா துடை, அதான் அர்த்தம். சோ, மாப் த லிவிங் ரூம். அடுத்ததாக டஸ்ட் அப்படின்னா தூசி தட்டுறது, மேஜையில் இருக்கிற தூசியை தட்டுங்க, அதுக்கு ஆங்கிலத்தில் டஸ்ட் த டேபிள். அடுத்ததாக வாஷிங், வாஷிங் அப்படின்னா என்னன்னா கழுவுதல். அப்போ நான் பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கேன், இதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்ல வேண்டும் என்றால் ஐ ஆம் வாஷிங் த டிஷஸ். அடுத்ததாக ஃபோல்ட், ஃபோல்ட் அப்படின்னா என்னன்னா மடி, துணி மடிக்க எனக்கு கொஞ்சம் உதவுங்க, இது ஆங்கிலத்துல நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா பிளீஸ் ஹெல்ப் மீ ஃபோல்ட் த க்ளோத்ஸ், பிளீஸ் ஹெல்ப் மீ ஃபோல்ட் த க்ளோத்ஸ். அடுத்ததாக ட்ரை, ட்ரை அப்படின்னா என்னன்னா காய போடு அப்படின்னு அர்த்தம், ஈர துணியை காய போடுங்க, இதுக்கு வந்து எப்படி நம்ம ஆங்கிலத்துல சொல்லலாம்னா ஹேங் த வெட் க்ளோத்ஸ் டு ட்ரை. வெட்னா ஈரமான, அப்போ ஹேங் த வெட் க்ளோத்ஸ் டு ட்ரை. அடுத்ததாக குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினரிடம் பேசுதல், அதாவது டாக்கிங் டு சில்ட்ரன் அண்ட் ஃபேமிலி. அப்போ இப்ப குழந்தைய வந்து நாம எழுப்பணும் அப்படின்னா நாம என்ன சொல்லணும்னா வேக் அப், இட்ஸ் லேட், சீக்கிரம் எழுந்துரு, நேரமாச்சு. அடுத்ததாக ப்ரஷ், ப்ரஷ்னா பல் துளக்கிறது, கோ ப்ரஷ் யோர் டீத் அப்படின்னா பொய் பல் தேய். அடுத்ததாக வாஷ் ஹேண்ட்ஸ், வாஷ் ஹேண்ட்ஸ் அப்படின்னா என்ன,

0: கை கழுவு, வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங். அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவு, வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங். அடுத்ததாக ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க் அப்படின்னா என்னென்னா வீட்டு பாடம். ஸோ இதுக்கான எடுத்துக்காட்டு, டிட் யூ ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க், ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியா, இதுதான் வந்து இதுக்கான அர்த்தம். அடுத்ததாக கெட் ரெடி. கெட் ரெடினா தயாராகு, அதாவது கெட் ரெடி ஃபார் ஸ்கூல், ஸ்கூலுக்கு கிளம்பு இல்லைனா ஸ்கூலுக்கு தயாராகு. அடுத்ததாக கேர்ஃபுல். கேர்ஃபுல் அப்படின்னா என்னன்னா கவனமாக இரு, பி கேர்ஃபுல், இட்ஸ் ஹாட், பார்த்து அது சூடா இருக்கு. அடுத்ததாக மளிகை அண்ட் மளிகை மற்றும் காய்கறிகள் வாங்குதல், அதாவது மளிகை அப்படின்னா ஆங்கிலத்துல கிராசரிஸ். ஸோ பையிங் கிராசரிஸ் அண்ட் காய்கறிகள்னா வெஜிடபிள்ஸ். அப்போ நீங்க காய்கறி கடைக்கு போறீங்க, அப்போ நீங்க கேக்குறீங்க இந்த காய்கறிகள் புதியதாக இருக்கா அப்படின்னா ஆங்கிலத்துல அதை எப்படி கேட்கணும் அப்படின்னா, ஆர் தீஸ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ், ஆர் தீஸ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ். அடுத்ததாக ஹவு மச், ஹவு மச்னா எவ்வளவு. இப்போ நம்ம விலை கேட்போம் இல்லைங்களா கடையில, ஒரு கிலோ எவ்வளவு, அதுக்கு ஆங்கிலத்துல எப்படி கேட்கணும், ஹவு மச் இஸ் ஒன் கிலோ, ஹவு மச் இஸ் ஒன் கிலோ. அடுத்ததாக டோட்டல், அதாவது நாம செலவெல்லாம் வாங்கிட்டோம், வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து மொத்தமா கணக்கு போடுவோம் இல்லைங்களா, அதுதான் டோட்டல். அப்போ மொத்தம் எவ்வளவு ஆச்சு, அதுக்கு வந்து ஆங்கிலத்துல வாட் இஸ் த டோட்டல் அமௌண்ட். அடுத்ததாக ஐ எம் நாட் ஃபீலிங் வெல், எனக்கு உடம்பு சரியில்லை. அடுத்தது ஐ எம் ரெடி வென்எவர் யூ ஆர், நீங்கள் தயார் என்றால் நானும் தயார். டோன்ட் வரி அபவுட் இட், அதை பற்றி கவலைப்படாதீர்கள். அடுத்ததாக மரியாதையான பதில்கள் அண்ட் உபசரிப்பு, அதாவது பொலைட் ரெஸ்பான்சஸ் அண்ட் கர்டசிஸ். ஸோ முதலாவதாக இப்போ யாராவது வந்து நம்மளுக்கு உதவி செஞ்சுருக்காங்கன்னா அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும் அப்படின்னா, தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் ஹெல்ப், உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி. நோ ப்ராப்ளம் அட் ஆல், பரவாயில்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்ததாக ஐ எம் சோ சாரி டு கீப் யூ வெயிட்டிங், உங்களை காக்க வைத்ததற்கு மன்னிக்கவும். அடுத்தது டேக் யுவர் டைம், நிதானமாகவே செய்யுங்கள், அல்லது அவசரம் இல்லை. அடுத்தது இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ, உங்களிடம் பேசியது மகிழ்ச்சியாக இருந்தது.
1: அறிவோம் பகிர்வோம்
2: நிகழ்ச்சியில் இதுவரை அன்றாட வாழ்வில் பெண்கள் உபயோகப்படுத்தும் ஆங்கில வார்த்தைகள் குறித்த தீபா அவர்கள் வழங்கிய கருத்துக்களை கேட்டீர்கள்.

எட்டு மணி எட்டு நிமிஷத்துல நாம கேட்டுட்டு இருக்கோம் குட் மார்னிங் மில் கிரேஸ். நம்ம வந்து ஒரு சில சொற்களால பிறர் மனசை மட்டும் காயப்படுத்துறது இல்லைங்க, ஒரு சில நடவடிக்கைகளால நம்ம உடம்ப நம்மளே காயப்படுத்திக்கிறோம். எப்படின்னு கேக்குறீங்களா? காலை உணவு உட்கொள்ளாம விட்டா அது உங்க வயிற்றை நீங்களே காயப்படுத்துறதுக்கு சமம். தினமும் 10 டம்ளராவது தண்ணீரை குடிக்காம இருந்தீங்க அப்படின்னா உங்க சிறுநீரகத்தை நீங்களே காயப்படுத்துறதுக்கு சமம். நைட்டு 11 மணி வரைக்கும் தூங்காம இருந்தாலும், சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழாம இருந்தாலும் அது உங்க பித்தப்பையை நீங்களே காயப்படுத்துறதுக்கு சமம். அதிக குளிர்ச்சியான உணவு, கெட்டுப்போன இல்லைனா நாள்பட்ட உணவு இதையெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அது உங்கள் சிறு குடலுக்கு நீங்கள் காயப்படுத்துறதுக்கு சமம். அதிகளவு காரமான, அதுக்கப்புறம் அதிகமாக பொறிச்ச உணவு இதையெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் பெருங்குடலை நீங்களே காயப்படுத்துறதுக்கு சமம். ஸோ சிந்திச்சு செயல்படுவோம். சரியான உணவு, சரியான அளவில் உணவு, சரியான அளவில் தண்ணி, சரியான நேரத்துக்கு தூக்கம், சரியான நேரத்திற்கு விழிப்பு, இது அத்தனையும் நம்ம வந்து கவனிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்பை அப்படியே தட்டி கொடுத்து வேலை செய்யலாம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமையிட்டு கோரிப்பாளையம் படத்திற்காக எடுத்த பாடல்.

0: ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய குட் மார்னிங் நீல்கிரேஸ் நிகழ்ச்சியில். இனி 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் தொடரும் டெல்லியிலிருந்து. இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I'm Anuja Kumar. The headlines. India calls for WTO compliant measures to address trade distortions, dumping and predatory pricing. G7 countries agree to release 100 million barrels of diesel and crude oil as prices climb record high in United States. United Nations welcomes India's Green Energy Corridor Phase 3, says it will strengthen India's position as global leader in solar energy. Union Cooperation Minister Amit Shah to lay foundation stone for 255 crore rupees dairy plant in Ujjain today with processing capacity of 3 lakh litres of milk per day. And in Asian Games, Indian archer Kumkum Mohan

நேரம் சரியாக 8:30 ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டிஎஃப்எம் 101.8 நேயர்கள் இனி கேட்கலாம் டிரைவ் டைம் பீட்ஸ். நான் ஸ்டாப்பா 3 பாட்டு, இது ஊட்டிஎஃப்எம் 101.8. என்னென்ன படங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி படத்துலேருந்து ஹரிஹரன் சுஜாதா பாடினது, அதுக்கப்புறம் மொபைலா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு பாட்டு, ரெண்டு படத்துலேருந்து டி இமான் மாயா இவங்க பாடினது, டிஷ்யூம் படத்துலேருந்து ஜெயதேவ் ராஜலட்சுமி பாடின இந்த 3 பாட்டும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட், இது ஊட்டிஎஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

8 மணி 45 நிமிடம் 30 நொடி ஆயிடுச்சுங்க. நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் டிரைவ் டைம் பீட்ஸ். மூணு பாடல்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட், இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது டிரைவ் டைம் பீட்ஸ். ஒலித்தந்த பாடல்கள் உனக்கும் எனக்கும் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது, எம்டன் மகன் படத்திற்காக கார்த்திக் கல்யாணி பாடியது, வேட்டையாடு விளையாடு படத்திற்காக உன்னிமேனன் பாம்பே ஜெயஸ்ரீ ஆகியோர் இணைந்து பாடியது பாடல்கள்.

0: மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். ரெட்ரோ ராகங்கள் கேட்பதற்கு முன்
1: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: மாட்டிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். நேரம் 9:02. இது ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்று ஹீரோ ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம ஹீரோ ஸ்பெஷல் நிகழ்ச்சியில எந்த ஹீரோவை பத்தி பாடல்கள் எல்லாம் கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்த்திபன் அவர்கள் நடித்த படங்கள், அவர் இயக்குன படங்கள்ல இருந்து பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். நிகழ்ச்சியின் துவக்கமாக புதிய பாதை படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட். இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: பொண்டாட்டி தேவை படத்திற்காக அருண்மொழி சித்ரா இணைந்து பாடியது அந்த பாடல். சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதையில் படையா சைபால், சேத்து புண்ணா சைபால்.
2: சைபால் ஒரு சங்கீத வித்வான். அவர் தம்முடைய சீடர்களோட பல்லக்கில் போயிட்டு இருக்கிறார். அப்போது ஒரு கொள்ள கூட்டம் எதிரில் வந்தது, வழி மறிச்சது. பல்லக்கில் இருந்த இந்த நகை, பணம், உணவுப் பொருள் எல்லாத்தையும் கொள்ளையடித்தாங்க. அந்த வித்வான் கையில் ஒரு பெட்டி வச்சுருந்தார், அதையும் எடுக்க வந்தாங்க. ஐயா, இந்த பெட்டியை மட்டும் எடுக்க வேண்டாம், வேறு எதை வேணும்னாலும் எடுத்துக்கோங்க, இதை மட்டும் என்கிட்டே இருக்கட்டும், இதை விட்டுருங்க அப்படின்னாராம் இந்த வித்வான். கொள்ளை கூட்ட தலைவனுக்கு இவர் இப்படி சொன்னதும் ரொம்ப ஆச்சரியமாக போட்டுது. அப்படின்னா அந்த பெட்டியில் ஏதோ இருக்குது அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். சரி, அந்த பெட்டியில் என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்டானா, நான் என்னுடைய பிள்ளை மாதிரி பாவித்து வருகிற வாத்தியம் ஒன்று வச்சுருக்கிறேன், ஒரு சங்கீத வாத்தியம். இது உங்களுக்கு உபயோகமானது எதுவுமே கிடையாது இதில் அப்படின்ருக்கான். அது சரி, அந்த வாத்திய கருவி என்ன உன் புள்ள மாதிரின்னு சொல்கிறியே, அப்படின்னா என்ன அது உங்ககிட்ட பேசுமா அப்படின்னு கேட்டிருக்கான் கிண்டலாக. ஆமாம், இது எல்லாரிடமும் வந்து பேச வைக்கலாம், பாடவும் வைக்கலாம் அப்படின்னாராம். அப்படின்னா என் பேரை சொல்லி அதை கூப்பிட போய் பார்க்கலாம் அப்படின்ட்டுருக்கான் அவன். அந்த வித்வான் பெட்டியை திறந்திருக்கார், உள்ளே இருந்த இசைக்கருவியை வெளியில் எடுத்தார், ஒவ்வொருத்தர் பேராக கேட்டார். அதையெல்லாம் அப்படி அப்படியே வாய்ச்சி காட்டினார். அதில் அதை கேட்டதும் அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக போயிட்டு தான், எங்கே இதை பாட சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த கூட்டத்தில் இருந்தவங்க. உடனே அந்த வித்வான் சில நாட்டுப்புற பாடல்கள், மீனவர் பாடல்கள் எல்லாத்தையும் வாய்ச்சி காட்டினாராம். கொள்ளை கூட்டம் ரொம்பவும் ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்ததான். ஒருத்தன் கேட்டிருக்கான், இதை மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறியே, இதை வச்சுக்கிட்டு என்னத்தை பண்ணுவேன், இது உனக்கு சோறு போடுமா அப்படின்ட்டுருக்கான். ஆமாம், இது எனக்கு சோறு போடும், துணிமணிகளும் கொடுக்கும், மன்னர் முன்னாடி இதை வந்து வாய்ச்சி காட்டினா எல்லா செல்வங்களும் கிடைக்கும். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டு போகிற பொருள் இருக்க, இது எல்லாமும் ஒரு மன்னர் என்கிட்ட கொடுத்தது தான், இதை வாய்ச்சி காட்டி வாங்கினது தான் அப்படின்னு சொல்லி விவரம் சொல்லியிருக்கிறார் அந்த ஆள். கொள்ளையர் தலைவன் யோசிக்க ஆரம்பித்தான், தம்முடைய தோழர்களோடு ஆலோசனை பண்ணானா, இவர் வந்து நமக்காக இதை வாசிச்சிருக்கார், இவருக்கு நாம் சன்மானம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணானா. கொள்ளையடித்த பொருள்களை எல்லாம் திருப்பி கொடுத்துருக்கான், அதோட அவங்கக்கிட்ட இருந்த காய்கனிகள், வனப்பொருள்கள் எல்லாத்தையும் வேறு இதையும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தானான். அது மட்டும் இல்லை, அவங்க போய் சேர வேண்டிய இடம் வரைக்கும் கூடவே பாதுகாப்பாக கொண்டுகிட்டு போய் வேற விட்டுட்டு வந்தானான். இது நம்ம ஊரில் ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த சங்கீத வித்வான் யார் தெரியுமா, அவர் தான் வடிவேலுன்னு பேர். அவர் வச்சிருந்த வாத்தியம் என்ன தெரியுமா, அதுதான் ஃபிடில், அதாவது வயலின். ஃபிடில் வந்து ஒரு மேல்நாட்டு இசைக்கருவி, அதை முதல் தடவையாக கர்நாடக சங்கீதத்தில் புகுத்தியவர் இந்த வடிவேலு. ஆங்கிலேயர்கள் வந்து ஃபிடில் வந்து பேலே நடனம்ங்கிறாங்கள்ல, அதில் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்களாம். அதை ரொம்ப சிரமத்தோடு கர்நாடக இசை ஸ்வரங்கள் அதில் வாசிக்க வருமானு பார்த்து, அதில் கர்நாடக இசையை முதல்ல வாசித்து காட்டினவர் முத்துசாமி தீட்சிதரின் தம்பி பாலு தீட்சிதர். முத்துசாமி தீட்சிதரோட சீடர் தான் வடிவேலு. தஞ்சாவூர் மகாராஜா கிட்ட சங்கீத வித்வத் சபையில் வடிவேலுவையும் ஒரு முக்கிய வித்வானாக சேர்த்துக்கிட்டாராம். அப்போது இவருக்கு வயசு

0: சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

9:26 நம்ம கேட்டு முடிச்சோம் தாலாட்டு பாடவா படத்திலிருந்து அருண்மொழி எஸ் ஜானகி பாடிய அந்த பாடலை. ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகன் ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோ ஸ்பெஷல். நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் தலைப்பு மகிழ்ச்சி என்னும் புதையல் ஒளிந்திருப்பது வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலா போதும் என்ற பக்குவத்திலா, இந்த தலைப்பின் கீழே நீங்க பேசலாம். உள்ளூர் நேயர்கள் 9344909118, வெளியூர் நேயர்கள் 9342909118, புதிய நேயர்களும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்றவங்களும் 8300019118 இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம்.

0: இளையராஜாவின் இசையில் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் படத்திற்காக கே ஜே ஏ சுதாஸ் எஸ் ஜானகி பாடியது அந்த பாடல். ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.
1: Hey, oh.

91.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகன் ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோ ஸ்பெஷல்.

வாய்மையை வெல்லும் படத்திற்காக சித்ரா அருண்மொழி இணைந்து பாடியது அந்த பாடல். ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

சொர்ணமுகி படத்திற்காக அருண்மொழி ஸ்வர்ணலதா இணைந்து பாடியது அந்த பாடல். நிலையத்தில் நேரம் 9:54. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் புதுமைப்பித்தன் படத்திற்காக ஹரிஹரன் பாடியது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 10 மணி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள். இன்னைக்கு ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில ஹீரோ ஸ்பெஷலா நடிகர் பார்த்திபன் நடித்த திரைப்படத்திலிருந்து சில அருமையான பாடல்களை நாம கேட்டு ரசிச்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து அடுத்ததாக உங்களுக்காக இந்த பாடல் இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

நிலையத்தில் நேரம் 10:12 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஓடிஎஃப்எம் 101.8 ரெட்ரோ ராகங்கள் ஹீரோ ஸ்பெஷலா. இன்னைக்கு நடிகர் பார்த்திபன் நடித்த திரைப்படத்திலிருந்து சில அருமையான பாடல்கள் உங்களுக்காக.

நேர்களை கேட்ட அந்த பாடல் தென்றல் திரைப்படத்திற்காக மது பாலகிருஷ்ணன் பாடியது, வித்யாசாகர் இசையில். நேர்களை கேட்ட அந்த பாடலுடன் இன்றைய ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் ஹீரோ ஸ்பெஷலா நடிகர் பார்த்திபன் நடித்த திரைப்படத்திலிருந்து கேட்ட அந்த பாடலுடன் ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: நிலையத்தில் நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. குவா குவா வாத்துக்கள். ஒரு மனிதன் புத்திசாலியா இருந்தா அவனை பார்த்து ஆச்சரியம்தான் பட முடியும். ஒரு மனிதன் வெகுளித்தனமா இருந்தா அதை பார்த்து ரசிக்கலாம். ஒரு மனிதனுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த பரிசு குழந்தைகள். அந்த குழந்தையின் குறும்புத்தனத்தையும் சுட்டித்தனத்தையும் பார்த்து ரசிக்காத, சந்தோஷப்படாத எந்த ஜனங்களும் அவர்களுடைய இதயங்களும் கிடையாது. அந்த சந்தோஷத்தை தருவதுதான் நம்மளுடைய குவா குவா வாத்துக்கள்.
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார் பேசுறீங்க?
3: மோனிஷா பேசுறேன்.
2: மோனிஷா, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
3: 4th படிக்கிறேன்.
2: வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
3: அப்பா, அம்மா, அண்ணா,
2: 4 பேர் இருக்கீங்களா? இப்ப ஸ்கூல்ல நமக்கு லீவு தானே?
3: ஆமா.
2: லீவ் எல்லாம் வீட்டுல எப்படி என்ஜாய் பண்றீங்க? மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்க என்னெல்லாம் பண்றீங்கன்னு சொல்றீங்களா?
3: மார்னிங் டிவி பாப்பேன், டிராயிங் பண்ணுவேன்.
2: மார்னிங் ஏஞ்சோனே டிவி பாப்பீங்களா?
3: இல்ல, பண்ணுவேன், சாப்பிடுவேன், கை கால் மூஞ்சியில கழுவிட்டு உள்ள போவேன், டிவி பாப்பேன், ரைட்டிங் பண்ணுவேன்.
2: என்ன ரைட்டிங் பண்ணுவீங்க?
3: ஹேண்ட் ரைட்டிங்.
2: ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா வீட்டுல லீவ்ல?
3: ஆமா.
2: ஓகே ஓகே. வீட்டுல நீங்களும் அண்ணனும் இருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல, நீங்களும் அண்ணனும் எப்படி ரொம்ப ஜாலியா இருப்பீங்களா இல்ல சும்மா சும்மா சின்ன சின்ன சண்டை எல்லாம் போடுவீங்களா வீட்டுல?
3: ஜாலியா விளையாடுவான், சண்டை போடுவான், வெளியே போவோம்.
2: எதுக்கெல்லாம் சண்டை போடுவீங்க நீயும் அண்ணாவும் வீட்டுல?
3: பொம்மை கேக்கும் போது அவன் கொடுக்க மாட்டான், அதனால சண்டை போட்டே இருப்போம். அதனால சும்மா அடுத்தே இருப்பேன் அவனை.
2: நீ அண்ணாவை அடிச்சுட்டே இருப்பியா?
3: அம்மா,
2: நீ அடிக்கிறனால அண்ணா அழுக மாட்டானா?
3: சிரிப்பா
2: சிரிப்பான.

0: அடிக்கிறது பாத்துட்டு மம்மி ஒண்ணு சொல்ல மாட்டாங்களா? நீ அண்ணாவை அடிச்சிட்டு இருந்தா
1: மம்மி அடிப்பாங்க.
0: யார, உன்னையா அண்ணாவையா?
1: ரெண்டு பேரையும் புடிச்சு வெளுத்து விட்டுருவாங்க.
0: சும்மா சும்மா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, வெளுத்து விட்டுருவாங்களா?
1: ஆமா.
0: நீங்க சினிமா எல்லாம் பாத்தீங்களா?
1: ஆமா.
0: என்ன படம் பாத்தீங்க இந்த லீவ்ல?
1: அஜித் படம் பார்த்தேன்.
0: அஜித் படம் நல்லா இருந்துச்சா? தியேட்டர் கூட்டு போனாங்களா மம்மி?
1: ஆமா.
0: நாலு பேரும் ஜாலியா போயிட்டு வந்தீங்களா?
1: ஆமா.
0: அஜித் உங்களுக்கு பிடிக்குமா?
1: எஸ் மேம்.
0: ஓகே. அஜித் உடைய படத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடுன்னு சொன்னா என்ன பாட்டு
1: பாடுவீங்க நீங்க? ஓசோனா. ஐ லவ் யூ லவ் யூ டா.
0: ஓகே ஓகே ஓகே. நிறைய காமெடி எல்லாம் பாப்பீங்களா டிவில?
1: ஆமா.
0: வேற என்னெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் பாப்பீங்க டிவில நீங்க?
1: டைலாக் பாப்பேன்.
0: டைலாக் எல்லாம் சொல்ல தெரியுமா உங்களுக்கு?
1: ஆஹா, அவ்வளவுக்கு சொல்ல தெரியாது.
0: ஆனா பாத்து என்ஜாய் பண்ணுவீங்கல்ல? ஓகே. நீங்க வீட்டுல மம்மிக்கு சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணணும்னா என்ன மாதிரியான ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்க மம்மிக்கு நீங்க?
1: தோசை சுடுற மாதிரியா
0: சுடுவீங்களா?
1: பண்ணுவேன்.
0: தோசை சுட்டு கொடுப்பீங்களா? வேற என்ன சொல்லுங்க.
1: இன்னைக்கு பண்ண, இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம்
0: கழுவுனேன்,
1: அப்புறம் கொஞ்சம் கூட்டுனேன், அப்புறம் சைக்கிள் ஓட்டுனேன்.
0: சைக்கிள் ஓட்டுவீங்களா?
1: நல்லா ஹெல்த் கொடுக்கும்.
0: நல்லா ஹெல்த் கொடுக்குமா சைக்கிள் ஓட்டுனீங்கன்னா?
1: ஆமா.
0: ஓகே ஓகே. கிளைமேட் எப்படி இருக்கு?
1: கிளைமேட் சன்னி.
0: சன்னியா இருக்கா?
1: காத்தடிக்குது இப்போ.
0: காத்தடிக்குதா இப்போ? உங்களுக்கு என்ன ஃபுட் ரொம்ப பிடிக்கும் சாப்பிடறதுல?
1: தோசை.
0: தோசை தான் பிடிக்குமா? எவ்வளவு தோசை சாப்பிடுவீங்க?
1: ரெண்டு தான் சாப்பிடுவேன். சாப்பிடுவேன்.
0: வேற என்ன பிடிக்கும் தோசை தவிர?
1: சப்பாத்தி.
0: பூரி.
1: அவ்வளவுதான்.
0: ஓகே. ரைஸ் ஐட்டம்ஸ்ல?
1: பெப்பர் வாட்டர்.
0: வாட்டர் இல்ல, ரைஸ். சாப்பாடு. ரைஸ் ஐட்டம்ஸ்ல என்ன பிடிக்கும்?
1: ரசம் தான். நானு பெப்பர் வாட்டர் சொன்னேன்.
0: ஒரு ரசத்தை பெப்பர் வாட்டர் சொன்னீங்க. ரசம் சாப்பாடு பிடிக்குமா உங்களுக்கு?
1: டொமேட்டோ ரைஸ்.
0: ஓகேமா.
1: புளி சாப்பாடு.
0: இதெல்லாம் பிடிக்குமா?
1: லேடிஸ் ஃபிங்கர்.
0: ஓகேடா ஓகே. உங்களுக்கு மம்மி செஞ்சு கொடுக்கிறது பிடிக்குமா இல்ல வெளியே போய் ஹோட்டல்ஸ்ல சாப்பிடுறதெல்லாம் பிடிக்குமா?
1: எனக்கு அதிகமா அம்மா செய்யறதா பிடிக்கும்.
0: கொஞ்சமா ஹோட்டல்ல எல்லாம் போய் சாப்பிட பிடிக்குமா?
1: கொஞ்சம் தான் பிடிக்கும்.
0: அப்படி கொஞ்சமா நீங்க ஹோட்டல்ல சாப்பிட போகும் பொழுது நீங்க என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீங்க?
1: கிரில் சிக்கன்.
0: சில்லி சிக்கனா? மம்மி நல்லா செய்வாங்களா சில்லி சிக்கன் வீட்டுல?
1: செய்வாங்க.
0: அப்ப உனக்கு எந்த டேஸ்ட் பிடிக்கும்? மம்மியோடைய சில்லி சிக்கனா வெளியே சாப்பிடுற சில்லி சிக்கனா?
1: அம்மா செய்யறது.
0: அம்மா செய்யறதுதான் நல்லா ஹெல்த்தியா இருக்கும்ல?
1: என்ன
0: கலர் பிடிக்கும் ரொம்ப?
1: பிளாக்.
0: எதனால பிளாக் கலர் பிடிக்கும்?
1: பிளாக் ரெட்.
0: எதனால அந்த கலர் பிடிக்கும் உங்களுக்கு?
1: அது ஒரு கலந்து கொடுத்தா எனக்கு ஒரு அட்ராக்டிவா இருக்கும்.
0: அது ரெண்டு கலரும் ஒன்னா சேர்ந்து மிக்ஸ் பண்ணா அட்ராக்டிவா இருக்கும்மா? ஓகே. அந்த ரெட் அண்ட் பிளாக் ஷேட்ல என்னெல்லாம் நீங்க திங்ஸ் வச்சிருக்கீங்க?
1: டிரஸ், கிளிப், பேங்கிள்.
0: ஓ, அதெல்லாம் வச்சிருக்கீங்களா? நீங்க நல்லா மேக்கப் போடுவீங்களா?
1: சூப்பரா போடுவேன்.
0: சூப்பரா போடுவீங்களா? யார் சொல்லி கொடுத்தா மேக்கப் போடுறதுக்கு உங்களுக்கு?
1: எனக்கு சில டைம் அண்ணா போட்டு
0: விடுவான். அண்ணா மேக்கப் எல்லாம் போட்டு விடுவாங்களா உங்களுக்கு?
1: இழுக்கி விடுவான்.
0: ரொம்ப இழுக்கி விடுவானா? ஓகேமா. சரி, இன்னைக்கு என்ன மேக்கப் பண்ணீங்க?
1: நான் இன்னைக்கு பண்ணல, நேத்துதான் பண்ணேன்.
0: நேத்து எப்படி மேக்கப் பண்ணீங்க?
1: டெம்பிள் போடும் போது.
0: அதனால மேக்கப் பண்ணிட்டு போனீங்களா?
1: ஆமா.
0: ஓகே. உங்களுக்கு என்ன டிரெஸ் பிடிக்கும்? இப்ப கேர்ள்ஸுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் டிரெஸ்ஸஸ் இருக்குல்ல, ஷாப்பிங் போய் ஒரு டிரெஸ் வாங்கணும்னா என்ன மாதிரியான டிரெஸ் வாங்குவீங்க?
1: ஜீன்ஸ், டிஷர்ட், ஷர்ட், அப்புறம் கவுன்.
0: இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா? ஓகே ஓகேமா. யார் உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுப்பா? நீங்களே பண்ணிப்பீங்களா இல்ல உங்க மம்மி டாடி பண்ணி கொடுப்பாங்களா செலக்ஷன்?
1: எங்க அப்பா அம்மா செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க, நானே எடுத்து கொடுப்பேன்.
0: ஓகே. இப்ப மம்மி டாடி செலக்ட் பண்ணி கொடுக்கறது உங்களுக்கு ஒரு வேலை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னு வாங்கிப்பீங்களா இல்ல எனக்கு இது வேண்டாம் வேற வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிப்பீங்களா?
1: கண்டிப்பா.
0: என்ன கண்டிப்பா? மம்மி டாடி
1: கண்டிப்பா வாங்கிக்குவேன்.
0: மம்மி டாடி வாங்கி கொடுக்கறதே வாங்கி போட்டுப்பீங்களா?
1: ஆமா.
0: ஏன்னா நமக்கு எது நல்லா ஷூட் ஆகும்னு அவங்களுக்கு தான் தெரியும்ல.
1: ஆமா. சில டைம் எனக்கு பட்டு பாவாடு போட்டுவாங்கல, அது எனக்கு சுத்தமா பிடிக்காது.
0: இருந்தாலும் அவங்களுக்காக வாங்கி போட்டுப்பீங்களா?
1: ஆமா.
0: சூப்பர் சூப்பர்மா. ஓகேமா, ரொம்ப அருமையா பேசுனீங்க. தேங்க்யூ
1: தேங்க்யூ.

0: வெல்கம் பேக் டு குவா குவா வாத்துக்கள்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்,
1: யார் பேசுறீங்க?
2: சம்ஸ்கிருதா.
1: சம்ஸ்கிருதா, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
2: வீட்டுல
1: யார் யாரெல்லாம் இருக்காங்க?
2: அம்மா, அப்பா, ஐயா, பாப்பா, என்னோட தங்கச்சி.
1: ஓகே, சூப்பர். இப்ப ஸ்கூல் எல்லாம் ஹாலிடேஸ்
2: தானே,
1: லீவ் எல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
2: நல்லாதான் போயிட்டு இருக்கு.
1: லீவ்ல நீங்க எங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க?
2: மாலுக்கு போயிட்டு வந்தேன், நிறைய கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்.
1: ஓகே, மால்ல என்னெல்லாம் பாத்தீங்க நீங்க?
2: மால்ல நிறைய வச்சிருந்தாங்க, நம்மளுக்கு தேவையான எல்லா பொருளும் வந்து இருந்துச்சு.
1: என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க மால்ல நீங்க? நிறைய கேம்ஸ் எல்லாம் இருந்திருக்கோம்ல, கேம்ஸ் எல்லாம் விளையாண்டீங்களா? கேம்ஸ் எல்லாம் ஒண்ணு விளையாடலையா? ஓகே ஓகே. இப்போ நீங்க வீட்டுல வந்து நீங்க தங்கச்சி இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, நீங்களும் தங்கச்சியும் வீட்டுல எப்படி ஜாலியா ஃப்ரெண்டா விளையாடுவீங்க, இல்ல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுப்பீங்களா?
2: ஜாலியா ஃப்ரெண்டா விளையாடுவோம், ஆனா என் தங்கச்சி அப்பப்ப என்னை அடிப்பா.
1: எதுக்கு உங்க தங்கச்சி உங்களை அடிப்பாங்க?
2: நான் எடுக்கிற டாய் ஏதாச்சும் நான் எடுத்தேன்னா அடியவே தான் கேட்டு அழுகுவா.
1: அதையே கேட்டு அழுகுவா? தங்கச்சி அழுதா நீங்க கொடுத்துருவீங்களா இல்ல கொடுக்க மாட்டீங்களா?
2: ஒவ்வொரு டைமும் கொடுப்பேன், அதுக்கப்புறம் நான் ஹோம்ஒர்க் எழுதியில எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுவேன், அப்ப கொடுக்க மாட்டேன்.
1: விளையாட்டா தங்கச்சி அடிச்சிட்டு இருக்கும் பொழுது யார் வந்து சமாதானப்படுத்தி விடுவா? வீட்டுல
2: அம்மா
1: சமாதானப்படுத்திடுவாங்களா? அப்ப ரெண்டு பேரும் ப்ரிஃபரன்ஸ் ஆயிடுவீங்களா?
2: அம்மா அதுக்கப்புறம் வேற புது பென்சில் எடுத்துருவாங்க,
1: அதனால சமாதானமா போயிருவீங்களா நீங்க? ஓகேமா, ஓகே. சரி, வீட்டுல நீங்க சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்வீங்களா? என்ன மாதிரி வேலையெல்லாம் செய்வீங்க வீட்டுல?
2: அம்மாவுக்கு வெள்ள பூண்டா தெளிச்சு கொடுப்போம், வீடு துடைப்போம்.
1: வீடெல்லாம் துடைக்க தெரியுமா உங்களுக்கு? யார் சொல்லி கொடுத்தது?
2: அம்மா.
1: அம்மா செய்யும் போது பாப்பீங்களா நீங்க இதெல்லாம்? ஓகே ஓகே. சமையல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு? என்ன செய்வீங்க நீங்க? தோசை தனியா சுட்டுருவீங்களா நீங்க? ஓகே, தோசை சுட்டுறதுக்கு என்ன வேணும் நமக்கு?
2: நமக்கு மாவு வேணும்,
1: அப்புறம்
2: தோசை கல், அப்புறம் அடுப்பு.
1: அடுப்பு, குட், சூப்பர். எவ்வளவு தோசை சுடுவீங்க நீங்க?
2: அஞ்சு தோசை, நிறைய தோசை சுடுவோம்.
1: எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுப்பீங்களா ஒரு நேரம் சாப்பிடற அளவுக்கு? அது வரைக்கும் மம்மி விடுவாங்களா? சரி பாப்பா நீ தோசை சுட்டுக்கிட்டு சொல்லிட்டு மம்மி வெயிட் பண்ணிட்டு விட்டுருவாங்களா?
2: இல்ல, அம்மா வந்து பாதிலேயே சுட்டது போட்டு நான் சுட்டு நீ போய் சாப்பிட்டு
1: வரைக்கும் போதும், நீ போய் சாப்பிடு நான் செஞ்சு தரேன்னு சொல்லிடுவாங்களா? ஓகே ஓகே. நீங்க யாரோட செல்லம் வீட்டுல?
2: ஐயாவோட செல்லம்.
1: ஐயாவோட செல்லம், எதனால ஐயா உங்களுக்கு ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க?
2: ஐயா எனக்கு ரொம்ப பிடிக்கும்,
1: செல்லமும் கொடுப்பாரா? ஓகே ஓகே. டாடி கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன?
2: டாடி கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பண்ணுவாரு.
1: எல்லா விஷயத்திலயும் நல்லா என்கரேஜ் பண்ணி கொடுப்பாங்களா டாடி? ஓகேமா, ஓகே. சரி, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன?
2: எனக்கு பிடிச்ச வெள்ளப்பூண்டு சாப்பாடு.
1: வெள்ளப்பூண்டு சாப்பாடு ரொம்ப பிடிக்குமா? நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவீங்களா நீங்க? நான்வெஜ்ல என்ன பிடிக்கும் பாப்பாக்கு?
2: கோழி.
1: கோழியா? சிக்கனா? சிக்கன்ல என்ன டிஷ் செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவீங்க நீங்க?
2: குழம்பு.
1: சிக்கன் குழம்பு ரொம்ப பிடிக்குமா? சிக்கன் குழம்புக்கு இட்லி வேணுமா இல்ல ரைஸா?
2: ரைஸ்.
1: ரைஸும் சிக்கன் குழம்பு வச்சு கூட ஒரு பிடி சூப்பரா பிடிப்பீங்களா? மம்மி சூப்பரா சமைப்பாங்களா? ஓகே ஓகே. மம்மி செய்யறதுல வேற என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: வாழைக்கொத்து சட்னி.
1: சூப்பர், ஓகேமா, ஓகே. சரி, உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன? ஓகே, பர்பிள். என்ன மாதிரியான பொருள்கள்லாம் நீங்க வச்சிருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச கலர்ல?
2: டிரஸ் வச்சிருக்கேன்,

0: ஹேண்ட்பேக்ல வச்சிருக்கேன்.
1: ஹேண்ட்பேக்லாம் வச்சிருக்கீங்களா? சரி, நீங்க டிவில என்ன ப்ரோக்ராம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாப்பீங்க?
0: பெப்பர் பிக் சேனல்.
1: ஓகே, நீங்களும் தங்கச்சியும் உட்காந்து டிவி பாத்துட்டு இருக்கீங்க, ஓகேவா?
0: ஓகே.
1: அப்போ தங்கச்சி ஒரு சேனல் பாக்கணும்னு கேப்பா, நீ ஒரு சேனல் பாக்கணும்னு சொல்லி கேப்ப. அப்ப ரிமோட்டுக்கு மாத்தி மாத்தி சண்டெல்லாம் போட்டுப்பீங்களா, இல்ல ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி மாத்தி மாத்தி பாத்துப்பீங்களா?
0: நான் அட்ஜஸ்ட் பண்ணி அவளுக்கு பிடிச்சது நான் போட்டு விட்டுருவேன்.
1: அவளுக்கு பிடிச்சத போட்டு விட்டுட்டு நீங்களும் அதையே பாத்துப்பீங்களா?
0: அதையே பாத்துப்பேன்.
1: ஓகே, வெரி குட். அப்ப நெக்ஸ்ட்
0: கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் அவ போயிட்டாலும் நான் வேற பாத்துப்பேன்.
1: உங்களுக்கு பிடிச்ச சேனல் நீங்க பாத்துப்பீங்க. ரிமோட் சண்டை கிடையாது உங்க வீட்டுல. இப்ப மம்மி உட்காந்து சீரியல் பாத்துட்டு இருக்காங்க, ஓகேவா? மம்மி சீரியல்லாம் பாப்பாங்களா வீட்டுல? சீரியல்லாம் பாக்க மாட்டாங்களா? அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்ல, உங்களுக்கு பிடிச்ச சேனல் எல்லாம் பாத்துக்கலாம்ல.
0: தாத்தா பாட்டி டிவி பாப்பாங்க, அதனால பாக்க முடியாது.
1: அப்படியா? தாத்தா பாட்டி பாக்கும் பொழுது நீங்க பாக்க மாட்டீங்க, அவங்க பாக்கட்டும் சொல்லி விட்டுருவீங்களா? அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க?
0: அந்த டைம்ல நான் ஏதாச்சும் வரைஞ்சிட்டு எழுதிட்டு
1: அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? ஓகே, இப்ப லீவ் டேஸ்ல வீட்டுல டைம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
0: நல்லா தான் போயிட்டு இருக்கு. என்ஜாய் பண்றேன்.
1: என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி, உங்களுக்கு பிடிச்ச இன்டோர் கேம் என்ன?
0: செஸ் கேரம்.
1: செஸ் அண்ட் கேரம். ஓகே, அவுட்டோர் கேம்
0: என்ன? த்ரோ பால்.
1: த்ரோ பால் விளையாடுவீங்களா நீங்க? ஓகே, உங்களுக்கு ஸ்கூல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா?
0: நிறைய பேர்
1: இருக்காங்க. குட்டி குட்டி விஷயம் கொண்டு வரலன்னா அவங்களோட சேர்ந்து ஷேர் பண்ணிப்பீங்களா? ஓகேமா, ஓகே. அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவீங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் ஐட்டம் என்ன? என்னென்ன செடியா இருக்கு உங்க
0: வீட்டுல? செம்பருத்தி.
1: செம்பருத்தி, ஓகே. இதை எப்படி மெயின்டெயின் பண்ணுவீங்க நீங்க?
0: டெய்லியும் காலையில தண்ணி ஊத்துவோம். அப்புறம் இந்த வெங்காயம் சருகு இந்த மாதிரி ஒரு குப்பை இதையெல்லாம் வந்துட்டு அதோட வேஸ்ட் போட்டா அது நல்லா வளரும்.
1: ஓ, அதெல்லாமே நல்லா காஞ்சி ஒரு உரமா மாறினால அதெல்லாமே நீங்க செடியில போட்டு விட்டுருவீங்களா? அதனால செடி நல்லா வளருது. நிறைய பூக்கள் எல்லாம் பூத்துருக்கா உங்க செடியில?
0: நிறைய.
1: அது பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும் உங்களுக்கு? நீங்க வளர்த்த செடி அதுல நிறைய பூக்கள் எல்லாம் பூத்துருக்கு, அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும்?
0: அழகா இருக்கும்.
1: எனக்கு
0: ஹாப்பியா இருக்கும். வளர்த்த செடி பூ கொடுக்குது, செடி ஃபுல்லா பூத்துரு,
1: அதனால ஒரே ஹாப்பியா இருக்கும் அதை பார்க்கும் போதுல. ஓகே, அந்த பூக்களை நீங்க பறிச்சு யூஸ் பண்ணுவீங்களா இல்ல செடியிலேயே விட்டுருவீங்களா?
0: பறிச்சு சாமிக்கு வைப்போம்.
1: சாமிக்கு வைப்பீங்களா?
0: யூஸ் பண்ணுவோம்.
1: ஓகேமா, ஓகேமா, சரி. உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன?
0: சேலா.
1: நீங்க அந்த பாட்டு பாடிக்காமீங்க?
0: சேலா.

0: எனக்கு ஓகே மா ஓகே மா, சூப்பரா பாடுனீங்க. இந்த பாட்டு டிவில பாத்திருக்கீங்களா?
1: பார்த்திருக்கேன்.
0: ஓகே மா ஓகே மா, கேட்டதுக்கெல்லாம் ரொம்ப அருமையா பதில் சொன்னீங்க, நன்றி.
1: நன்றி.

0: வெல்கம் பேக் டு குவா குவா வாத்துக்கள்.
1: ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்,
1: யார் பேசுறீங்க?
2: அஷ்வந்த்.
1: அஷ்வந்த், என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
2: 4th ஸ்டாண்டர்ட்.
1: லீவ்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
2: அத்தை வீட்டுக்கு போயிட்டேன்.
1: அத்தை வீட்டுக்கு போயிருக்கீங்களா? ஓகே, எப்படி இருக்கு அத்தை வீடு?
2: நல்லா இருக்கு.
1: ஜாலி பண்றீங்களா?
2: அஷ்வந்த்,
1: என்னென்ன விளையாடுறீங்க அங்க?
2: டென்னிஸ்.
1: டென்னிஸ் விளையாடுறீங்களா? ஓகே, யார யாரெல்லாம் இருக்கா வீட்டுல இப்போ?
2: அத்தா, மாமா, அதுக்கப்புறம் நாய்க்குட்டி.
1: நாய்க்குட்டி இருக்கா? நாய்க்குட்டி ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? நாய்க்குட்டியை தூக்கி வச்சுப்பீங்களா?
2: போயிருக்கீங்கல்ல,
1: இத தவிர வேற இடத்துக்கு எங்கயாச்சும் சுத்தி பாக்கிறதுக்காக
2: போனீங்க? பாட்டி வீட்டுக்கு.
1: பாட்டி வீட்டுக்கு போனீங்களா? பாட்டி வீட்டுல என்னலாம் இருக்கு? பாட்டி வீட சுத்தி என்னென்னலாம் இருக்கு உங்க பாட்டி
2: வீட்டுல? கோட்டு, கவுனர், கோழி, மாடு,
1: அதெல்லாம் பாத்துட்டீங்களா நீங்க?
2: இல்ல மேம், எங்க பாட்டி தான் மேம்.
1: பாட்டி பாத்துப்பாங்க, அப்ப பாட்டி கூட போய் பக்கத்துல பாப்பீங்களா அதெல்லாம்?
2: ஆமா மேம்.
1: ஓகே ஓகே, சரி. உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன?
2: ரெட்டு ப்ளூ மேம்.
1: ரெட்டு ப்ளூவுமா? எதனால அந்த கலர் பிடிச்சிருக்கு உங்களுக்கு? அதெல்லாம் இப்போ ஷேர் பண்ணி விளையாண்டு இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா நிறைய பேரு? நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன மாதிரியான திங்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல ஷேர் பண்ணுவீங்க? அதெல்லாம் ஷேர் பண்ணுவீங்களா?
2: புக்லாம்
1: கூட ஜாலியா இருக்குமா கிளாஸ்ல? நீங்க கிளாஸ்ல குட் பாயா நாட்டி பாயா?
2: குட் பாய்.
1: குட் பாயா நீங்க? ஓகே. உங்களுக்கு ரைம்ஸ் எல்லாம் தெரியுமா? நோ மேம், அதெல்லாம் நம்ம எல்கேஜில படிச்சது. இப்ப ஸ்டோரி தெரியுமா உங்களுக்கு?
2: ஸ்டோரி வந்து தமிழ் தெரியும்.
1: சரி, தமிழ்ல ஒரு ஸ்டோரி சொல்லுங்க பாக்கலாம்.
2: மேம், ஒரு ஊர்ல வந்து ஒரு பாட்டி வந்து முறுக்கு சுட்டு இருந்தாங்களா மேம். ஒரு காக்கா வந்து கட்டி போட்டாங்களா மேம், உங்களுக்கு தெரியுமா? இன்னொரு காக்கா வந்து பழைய வயசுல பேசி அதுக்கப்புறம் அவங்க பேரமா குத்துறாங்கன்னு உள்ள போயிட்டு அப்படியே நைஸா எடுத்துட்டு போயிருச்சாங்க மேம். அதுக்கப்புறம் மரத்து மேல உக்காந்து ஒரு குள்ள நெறி வந்து சொல்லிச்சு, உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு பாடி கம்மிட்டு அப்படியே அந்த முழுக்க வாய் தவறி கீழே போட்டுச்சோம் மேம். அப்படியே ஒரு குள்ள நெறி வந்து அப்படியே எடுத்துட்டு போயிருச்சோம். அவ்வளவுதான் மேம்.
1: சூப்பர் சூப்பர். யார் சொல்லி கொடுப்பா இந்த கதையை உங்களுக்கு?
2: வந்து போன்ல பாத்தோம்.
1: போன்ல பாத்தீங்களா? நிறைய போன்ல பாப்பீங்களா நீங்க வீட்டுல?
2: இல்ல மேம், ஒரு சில டைம்ல தான் பாப்பா.
1: ஒரு சில டைம்லதான் யூஸ் பண்ணி விளையாடுவீங்களா? அப்ப இந்த ஸ்டோரி கத்துக்கிட்டீங்களா? ஓகேமா, ஓகே, சரி சரி. நீங்க வீட்டுல என்ன மாதிரியான வேலையெல்லாம் செய்வீங்க? மம்மிக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுப்பீங்க?
2: என்ன
1: மாதிரி விஷயத்தெல்லாம் தப்பு பண்ணுவீங்க? படிக்கிறது விடுங்க. இப்ப வீட்டுல மம்மி வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க, சோ மம்மி தனியா வேலை செய்யறாங்களே, அவங்க நம்ம மம்மிக்கு ஏதாச்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க மம்மி கிட்ட போவீங்கல்ல, அப்ப மம்மி என்ன சொல்லுவாங்க?
2: அப்ப வந்து ஒழுங்கா செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிடுவாங்க.
1: ஒழுங்கா செய்ய மாட்டியான்னு சொல்லி? ஓகே, என்னலாம் உடைச்சிருக்கீங்க நீங்க
2: வீட்டுல?
1: இந்த மரம் டஸ்ட் பின் எல்லாம் எப்படி
2: உடைச்சிருக்கீங்க? அதனால அப்படியே ஓடி ஓடி வாங்கிட்டு அப்படியே உடஞ்சிருச்சு.
1: அப்படியே உடஞ்சதுனால திட்டினாங்களா உங்களை? சரி, இதெல்லாம் உடைச்சதுனால மம்மி உங்களை திட்டினாங்கல்ல, அப்ப யார் வந்து உங்களை சப்போர்ட் பண்ணது வீட்டுல?
2: அப்பா. மேம்,
1: அப்பா வந்து என்ன சப்போர்ட் பண்ணாரு? டாடி கூட வெளிய போகணும் அப்படின்னா எங்க போவீங்க? டாடிய கூப்பிட்டு லீவ்ல எங்க வெளியே போவீங்க நீங்க?
2: மாலுக்கு. மேம்
1: மாலுக்கு போவீங்களா?
2: பிளாக் தண்டர்.
1: பிளாக் தண்டர்லாம் பிடிச்சீங்களா? ஓகே. பிளாக் தண்டர்ல பிடிச்ச கேம் என்ன?
2: வாட்டர் கேம்ஸ்.
1: வாட்டர் கேம். ஓகே. நீங்க வாட்டர் கேம் விளையாடும் போது யாரு உங்களை பத்திரமா பாத்துப்பா பக்கத்துல இருந்து?
2: அப்பா. மேம்
1: அப்பா பாத்துப்பாங்களா? உங்களுக்கு சாப்பிடறதுல என்ன ரொம்ப
2: பிடிக்கும்?
1: ஓகே. வீட்டுல மம்மி நிறைய சமைச்சு கொடுப்பாங்கல்ல, மம்மி சமைக்கிறதுல உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? எக்ரேஸ் ரொம்ப பிடிக்குமா? ஓகே. வீட்டு சமையல் பிடிக்குமா இல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா பிடிக்குமா?
2: நீங்க
1: ஓகே ஓகே சூப்பரா பேசுனேன். தேங்க்யூ.
2: யெஸ் மேம். தேங்க்யூ.

0: நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது குவா குவா வாத்துக்கள். குழந்தைகள் தங்கள் மனதில் உள்ளதை கள்ளங்கபடமின்றி உள்ளதை உள்ளபடி தன் மழலை குரலில் அருமையாக பேசியிருக்காங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சியினை நிறைவு செய்வது நான் உங்கள் ஆர்ஜே ஜெயலட்சுமி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பின் உதவி கே ஜெயலட்சுமி.
1: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
2: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன், சிந்தினால தங்க மாட்டேன்.
1: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இனி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி FM 101.8.
3: யார் உனக்கு இதெல்லாம் கத்துக் கொடுக்கறா?
4: ஒரு ஃப்ளோல தானா வந்து பேபி.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை சிநேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அதில் கிளாசிக் பாடல்களுக்கு என்றுமே சிறப்பான ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பிரிவில் கிளாசிக் பாடல்கள் உங்களுக்காகவே.
1: மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா.
0: தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பொன்மாலை பொழுதில் வாடாமலர்.
2: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன்.
0: காலத்தால் அழியாத காவிய பாடல்களின் தொகுப்பு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 மட்டும்.
3: நீலகிரி மாவட்டத்தில் விளம்பர நிறுவனம் வைத்திருப்பவரா நீங்கள், அல்லது புதிய விளம்பர நிறுவனம் தொடங்க ஆர்வம் உள்ளவரா? உங்கள் விளம்பரங்களை வானொலியில் ஒளிபரப்ப ஓர் அரிய வாய்ப்பு. நீங்கள் அளிக்கும் விளம்பரங்களுக்கு 15% கமிஷன் தொகை, அதாவது முகவருக்கான தொகையை வருமானமாக ஈட்டலாம். விருப்பமுள்ளவர்கள் இதற்கான விண்ணப்பத்தினை அலுவலகத்தில் நேரடியாக வந்து பெற்றுக் கொள்ளலாம். அலுவலக முகவரி: நிலைய இயக்குநர், அகில இந்திய வானொலி நிலையம், ஃபிங்கர் போஸ்ட் அஞ்சல், உதகமண்டலம் 643006. பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஜூலை 31
4: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.

மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வடகிழக்கு மாநிலங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு பொருளாதார வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக போதைப் பொருள் கடத்தலில் முக்கிய பங்கு வகித்து வந்த நவ்பிரீத் சிங் துருக்கியிலிருந்து இந்தியா கொண்டுவரப்பட உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். நாடு சீரான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமரின் முதன்மைச் செயலர் திரு பி கே மிஸ்ரா கூறியுள்ளார். மக்கள் நலனில் அக்கறையின்றி தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 11.3 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 122 ரன் எடுத்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நியூ சண்டிகரில் இன்று நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

நிலையத்தில் நேரம் 11:02. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு: மகிழ்ச்சி என்னும் புதையல் ஒளிந்திருப்பது வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலா, போதும் என்ற பக்குவத்திலா? இந்த தலைப்பின் கீழே நீங்க பேச ரெடியா காத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உள்ளூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 9344-9010-8 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 9342-9010-8 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். புதிய நேயர்களாக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்றவங்களாக இருந்தாலும் சரி, 8300-0019-108 இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் முகநூல் பக்கத்துலேயும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்விடலாம். எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியோட இன்றைய தலைப்பு: மகிழ்ச்சி என்னும் புதையல் ஒளிந்திருப்பது வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலா, போதும் என்ற பக்குவத்திலா?

0: 11:09 ஆயிடுச்சுங்க. நம்ம நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள். இந்த நிகழ்ச்சியில மகிழ்ச்சி என்னும் புதையல் ஒளிந்திருப்பது வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலா, போதும் என்ற பக்குவத்திலா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில் நேயர்கள் எல்லாம் பங்கு கொள்றதுக்காக வந்துட்டாங்க. முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: கோவை மாவட்டம் சின்னவன் சேர்ந்து செல்வராஜ் மஞ்சளா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: வணக்கம் செல்வராஜ், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கிறோம் மேடம்.
0: சொல்லுங்க செல்வராஜ், மகிழ்ச்சி அப்படின்ற புதையல் ஒளிஞ்சிருக்கிறது எதிர்பார்ப்பிலையா இல்ல போதுன்ற பக்குவத்திலையா?
1: எதிர்பார்ப்பு தான் மேடம். மனிதனுடைய எண்ணமா பிடித்தா எவ்வளவு வந்தால் மனம் போதாது என்று சொல்லாது மேடம். சாப்பாடு ஒன்ன தவிர்த்து மற்ற எல்லாமே எவ்வளவு வந்தாலும் போதும் என்று சொல்லாதுங்க மேடம். யாருமே அப்படித்தானுங்க மேடம். போதும் என்ற மனமே பொன் செய்ய மருந்து அப்படி சொல்லிக்கிறாங்க. ஆனா சொல்ல சாப்பாட்டை தவிர எல்லாமே வேணும் தான் சொல்றாங்க. யாருமே வேண்டாம் சொல்ல மாட்டேங்கிறாங்களே மேடம். எவ்வளவு வந்தாலும் வேண்டாம் சொல்ல மாட்டேங்கிறாங்களே.
0: கண்டிப்பா சாப்பாடும் நோயும் மட்டும் வேண்டாம், போதும்ன்ற அளவுக்கு இருந்தா போதும்.
1: எவ்வளவு உலகத்தையே எழுதி கொடுத்தாலும் அப்ப மனம் வந்து போதும் என்று சொல்லாது மேடம். மனசுக்கு வந்து போதும் என்று சொல்லாது. சாப்பாடு நோய் ரெண்டும் தவிர மற்ற எல்லாத்தையும் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது மேடம். மனிதனுடைய இயல்பு அதுதான் மேடம். அதனால வந்து
0: மதிப்பு வந்து உலகத்துல வேற எதுக்குமே இல்ல இல்லையா
1: இல்லைங்க மேடம்.
0: அந்த சின்ன பேப்பர் ரூபாய் அப்படின்ற சின்ன பேப்பருக்கு இருக்கிற மதிப்பு உலகத்துல வேற எதுக்குமே கிடையாது.
1: அதுக்கு இருக்கிற மதிப்பு எதுக்கும் இல்லைங்க மேடம். அதுதான் எவ்வளவு அதான் சொத்தும் கூட எல்லாமே வேணும் சொல்லும்போது சாப்பாடு நோய் ரெண்ட தவிர்த்து மற்ற எல்லாத்தையுமே மனிதனுக்கு எவ்வளவு வந்தா பத்தாதுங்க மேடம். உலகத்தையும் எழுதி கொடுத்தாலும் பத்தாதுங்க.
0: ஓகே, நன்றி செல்வராஜ் கால் பண்ணதுக்காக. இன்னொரு நேர் கூட லைன்ல காத்திருக்காங்க, அவங்களுடைய கருத்தை பரிமாறுறதுக்காக. என்ன கருத்தை சொல்றாங்கன்னு பாக்கலாம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க, எங்க இருந்து?
2: கிருஷ்ணமூர்த்தி, நார்வேல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க கிருஷ்ணமூர்த்தி, உங்களுடைய கருத்து?
2: என்னுடைய கருத்து வந்து போதும் இந்த மனப்பக்குவம் அதுதான் மகிழ்ச்சியை தரும். வேணும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது மனசுல ஒரு திருப்தியே வராது. திருப்தி இருக்காதுன்னா சமயத்துல எப்படி சந்தோஷம் வரும்? வராது. அதனால போதும் இந்த மனமே பொன் செய்யும் மருந்து அப்படிம்பாங்க. மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும், மனசுல ஒரு திருப்தி எல்லாமே இருக்கும். திரும்பி வேணும் வேணும் வேணும் சொல்லிட்டு ஒரு திருப்தி வராது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது எதுவுமே இருக்காது, டென்ஷன் ஆகும், திரும்ப பேராசதான் வரும்.
0: அதுக்காக நிறைய மன உளைச்சல வந்து நம்ம சந்திக்க வேண்டி இருக்கும் இல்லையா?
2: சந்திக்கணும். உள்ளது கொண்டு நல்லா செய்யணும். அந்த மாதிரி நமக்கு இருக்கிறது கொண்டு திருப்தியா இருந்ததுன்னா மனசுல சந்தோஷம் எல்லாமே வரும்.
0: ஓகே, நன்றி. அடுத்த நேயர்கூட லைன்ல. ஹலோ வணக்கம், ஊட்டி எஃப்எம்.
3: ஹலோ வணக்கம், கும்பகோணம் கணபதி நகர், மனோகரன் பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க மனோகரன்?
3: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும். சொல்லுங்க, மகிழ்ச்சி என்னும் புதையல் ஒளிந்திருப்பது வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலா, போதும் என்ற பக்குவத்திலா?
3: யாருக்கு மேடம் போதும்னு சொல்றாங்க?
0: யாரு சொல்றா இல்லையா?

0: அகழ்ச்சி நான் சொல்லல, எல்லாமே இது மட்டும் இல்ல, எது எது கிடைச்சாலும் நம்மளுக்கு வந்து போதும், நம்மளுக்கு இது போதும், நம்ம எது கிடைச்சாலுமே அப்படி நினைக்கணும். இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னாக்கா சரியா வராது. மகிழ்ச்சி, இன்பம், துன்பம் எல்லாமே வந்து நமக்கு மாறி மாறி தானே கிடைக்கும்.
1: என்ன அதை ஏற்றுக்கொள்ற மனப்பக்குவம் வந்து நம்ம போதும் அப்படின்னு நினைச்சா மட்டும் தான் கிடைக்கும். இல்ல இன்னும் வேணும்னாக்கா நமக்கு மகிழ்ச்சியும் கிடைக்கும், அதே சமயத்துல மற்ற சங்கடங்களையும் நம்ம வந்து சந்திக்க தயாரா இருக்கணும்.
0: ஆமா கண்டிப்பா, அது மாதிரி வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து அளவோடு நம்ம இது பண்ணோம்னாக்க கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே நல்லா இருக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். அது மாதிரி வந்து அடுத்தவங்களுக்கு செஞ்சு நம்ம செய்யலாம், நம்ம பிறருக்கும் செஞ்சு மகிழ்ச்சி அடையலாம். அது மாதிரி இருந்தோம்னா நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்து. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்ங்க. இன்னொரு நேயர் வந்து நமக்கு ஃபேஸ்புக்கில் வந்து அவருடைய கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இன்பா இலக்கிய அப்படின்னு சொல்லி, தேடிக்கொண்டே இருக்கிறோம் மகிழ்ச்சி என்னும் புதையலை, ஏதோ ஒரு நாளைக்காக, யாரோ ஒரு மனிதருக்காக, எங்கோ இருக்கும் இடத்திற்காக. நம் கைகளில் இருக்கும் இன்றைய பொழுதை நழுவவிட்டு நாளை நடக்கும் என்ற எதிர்பார்ப்பில் வாழ்கிறோம். கிடைத்ததை ரசிக்காத மனம் கிடைக்காததை நோக்கியே ஓடுகிறது. முடிவில்லா எதிர்பார்ப்புகளின் பின்னே மகிழ்ச்சி என்ற புதையலும் தொலைந்தே போகிறது. எதிர்பார்ப்புகளை குறைத்து பார், ஏமாற்றங்கள் மறைந்துவிடும். இன்றைய பொழுதை ஏற்றுக்கொள், நீ தேடிய புதையல் உன்னுள்ளேயே மலரும். மகிழ்ச்சி என்னும் புதையல் எதிர்பார்ப்பில் தான் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. நேர்களை, நீங்களும் இந்த மாதிரி உங்களுடைய கருத்தை ஃபேஸ்புக்லையும் பதிவு பண்ணலாம், வாட்ஸ்அப்லையும் பதிவு பண்ணலாம். 8300019 1018 இந்த எண்ணில். உள்ளூர் நேயர்கள் 9344 9090, வெளியூர் நேயர்கள் 9342 9090 இந்த எண்களோட 101 8 அப்படின்ற எண்ணை இணைச்சு நீங்கள் கால் பண்ணலாம். நிலையத்தில் நேரம் 11:14 ஆயிடுச்சுங்க. நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு, மகிழ்ச்சி என்னும் புதையல் ஒளிந்திருப்பது வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலா, போதும் என்ற பக்கவத்திலா? கால் பண்ணுங்க, அதுக்குள்ள நம்ம ஒரு சூப்பரான பாடலை கேட்டுட்டு வரலாம். இது ஊட்டி FM 101.8, இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
1: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன்,
0: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இனி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: யார் உனக்கு இதெல்லாம் கத்து கொடுக்கறா?
3: ஒரு ஃப்ளோல தானா வந்து பேபி.

0: 11 மணி 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் எண்ணங்களின் வண்ணங்கள். மகிழ்ச்சி என்னும் புதையில் ஒளிந்திருப்பது வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலா, போதும் என்ற பக்குவத்திலா. நேயர்கள் லைனுக்கு வந்தாச்சு, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் பா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: குள்ளாக்காப்பை சித்ராமானிக்கு பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களாப்பா?
0: எல்லாரும் நல்லா இருக்கும். சொல்லுங்க. மகிழ்ச்சி
1: மகிழ்ச்சி என்ற புதையில் நம்ம வேணுங்கிற அளவுக்கு எத்தனை வந்தாலும் பத்தாதுன்னு சொல்லுவோம். இருக்கிறது வச்சு சந்தோஷமா இருந்தா அதேவே பெரிய மகிழ்ச்சி நான் நினைக்கிறேப்பா. அதுதான் வேணும், இதுதான் வேணும்னு அடம்பிடிக்காம வீட்டுல எவ்வளவு எதை இருக்குதோ அதை வச்சு நாம சந்தோஷமா இருந்தாலே வாழ்க்கை ரொம்ப நிம்மதி இந்த காலத்துல. ஏன்னா அதிக ஆசைப்படுறது ரொம்பவே தப்பு இந்த காலத்துலமா.
0: அதுவும் பெண்கள் வந்து ரொம்ப ஆசைப்படுறது ரொம்ப தப்பு.
1: அதுதான்
0: சொல்றேன்
1: நானே, எவ்வளவு சீலை எடுத்து போனாலும் ஒன்னு எடுத்துட்டு வந்து சொன்னாலே ரெண்டு மூணு எடுத்துட்டு வரும். நம்ம ஒன்னோட நிக்கிறதே இல்ல எதுக்கு போனாலும்.
0: ஆமா,
1: எதுக்கு போனாலும் ஒண்ணு எடுத்துட்டு வாங்கன்னா ரெண்டு மூணு தான் எடுத்துட்டு வர அள்ளி வர. அதனால நம்ம எதுக்கு போனாலும் அளவா இருந்துட்டா ரொம்பவே நல்லதுன்னு நினைக்கிற. குடும்பத்துல சண்டையும் வராது, இருக்கிறது வச்சு மகிழ்ச்சியா இருக்கலாம். இன்னும் வர்றவங்களும் அப்படி இருப்பாங்க, நம்மளை பார்த்து நல்லா இருப்பாங்க.
0: ஓகே, வரகு போற பண்டிகை காலங்கள்ல இதெல்லாம் நம்ம நினைச்சு பாக்கணும் இல்லையா? தீபாவளிக்கு போய் புடவை எடுத்துக்கோனா, பொங்கலுக்கும் நியூ இயருக்கும் சேர்த்து இல்ல எடுத்துக்கோ.
1: அப்புறம் ஆடி தள்ளி வடிப்பாங்க, அந்த தள்ளி வடிப்பாங்க. அப்புறம் இந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க, நகதா லட்சத்துக்கு மேல போயிடுச்சு, சீலை கட்டுறக்கும் கூட இப்படியா அப்படிப்பாங்க.
0: அதனால
1: நம்ம இருக்கிறது வச்சு சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப, வீட்டுல சண்டை சச்சரம் இல்லாம இருக்கலாம்.
0: சரிங்க,
1: அதுவே நான் சொல்றது.
0: உங்களுடைய கருத்துக்கு நன்றி. அடுத்த நேயர் கூட லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க? இங்க இருந்து?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து சந்திரசேகர் பேசுறீங்க மேம்.
0: நல்லா இருக்கு சந்திரசேகர், நீங்க?
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
0: சொல்லுங்க. மகிழ்ச்சி என்னும் புதையல் ஒளிஞ்சிட்டு இருக்கிறது வேணும்ன்ற எதிர்பார்ப்பிலையா, போதும்ன்ற பக்குவத்திலையா?
2: போதுங்கிற பக்குவத்துலதான் மகிழ்ச்சி அப்படிங்கறது இருக்கு. ஏன்னா போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லிருக்கிறாங்கல்ல. ஒண்ணு வேணும் வேணும் வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா இருக்கிறத வைக்கிறத இருக்கிறத என்ஜாய் பண்றத நம்ம மறந்துடுவோம். நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு ஒரு வித ஏக்கம் அப்படிங்கறது இருக்கு. காரணம் என்னன்னா, எனக்கு போதும் அப்படின்னு அவங்க நினைக்கவே மாட்டேங்கிறாங்க மேம். இப்போ டு பி ஃப்ரேங்க், என்னுடைய மனசுல நான் தான் உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான ஆளு அப்படின்னு பல தருணங்கள்ல நினைச்சிருக்கிறேன் மேம். ஏன்னா எனக்கு இது போதும் அப்படின்ட்டு அந்த குணம் வந்து நானு அதிகம் வச்சிருக்கிறதுனாலதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய நண்பர்கள் இது வச்சிருக்கிறாங்க, என்கிட்ட இது இல்ல அப்படின்ட்டு ஒரு நாளும் நான் என்ன வந்து கம்பேர் பண்ணது இல்ல மேம். என்கிட்ட இது இதெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நான் மனசுக்குள்ள நினைச்சு சந்தோஷப்பட்டிருக்கிறேன். அரை என்கிட்ட இது இருக்கு, பைக் இருக்கு, இது போதாதா? என்கிட்ட பாரு அழகா அந்த ஷூஸ் இருக்கு, இது போதாதா? என்கிட்ட எது இருக்கு அப்படிங்கறத நான் நினைக்கிறேனோ அதை நான் போட்டுறேனோ அப்பதான் எனக்கு மகிழ்ச்சி அப்படிங்கறதே இருக்கு. பொதுவாக சொல்லுவாங்க, நிறைய பேர் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது ஏன் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு போறேன் இல்லையா? அது ஏன் அது மாதிரி நடக்குதுன்னா மேம், கம்பாரிசன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இப்ப நான் பினான்சியலா மேம், என்கிட்ட 5 லட்சம் ரூபாய் இருக்கு, நான் சேமிச்சிருக்கிறேன், இன்னொத்த 20 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னா, ஐயோ என்னால 20 லட்சம் ரூபாய் இல்லையே மாதிரின்னு நினைச்சாதானே மேம் நமக்கு மகிழ்ச்சி போகும். ஐயோ என்கிட்ட 5 லட்சம் ரூபாய் இருக்கு, இதை வச்சு நான் எவ்வளவோ சாதிக்கலான்னு அந்த போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். அதே மாதிரி மேம், ஒரு அளவுக்கு மெச்சூரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுன்னா போதும் அப்படிங்கிற ஒரு குணம் தானாகவே வளரும் அப்படிங்கிறாங்க மேம். ஏன்னா அவங்க லைஃப்ல நிறைய விஷயங்கள்ல அனுபவம் பெற்றிருப்பாங்க, லைஃப்ல அந்த அடியெல்லாம் நிறைய வாங்கியிருப்பாங்க. அப்போ அந்த கம்பாரிசன் பண்ணதுனால அவங்களுக்கு என்ன மாதிரியான நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் வருதுன்னு தெரிஞ்சுக்குவாங்க. இப்ப காலப்போக்குல அந்த போதும் அப்படிங்கிற ஒரு குணம் அவங்களுக்கு மகிழ்ச்சியை தருதுன்னு உணர்ந்ததுனால அவங்க எப்போதுமே இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படவே மாட்டாங்க மேம். அந்த ஒரு மந்திரத்தை நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், போதும்பா இது இருக்குப்பா, எனக்கு கிடைச்சதுதான் எனக்கு ஒரு தெய்வாமிர்தம்பா அப்படின்ட்டு நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ அப்ப லைஃப்ல உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சுங்கிறது என்னுடைய கருத்து மேம்.
0: ஓகே, தெளிவான விளக்கம் சொல்லிருக்கீங்க, நன்றி சந்திரசேகர் கால் பண்ணதுக்காக. அடுத்த நேயர் கூட லைன்ல காத்திருக்காங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். அவங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக நம்ம எஃபியில் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்தோனிராஜ் அவர் சென்னை சென்னையிலேருந்து அனுப்பிச்சிருக்கிறாரு. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எனது கருத்து வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. மகிழ்ச்சி என்ற புதையலுக்கு வரைமுறையே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவருடைய கருத்து அப்படி இருக்குது. அடுத்த நேயர் லைனில் காத்திருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம், மொபைல் நடராஜன் பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்க
3: மேடம். மகிழ்ச்சி என்னும் புதையல் வந்து ஒளிந்திருப்பது போதுங்கிற பக்கத்துல தான் தவிர மேடம், வேண்டும்னு எதிர்பார்ப்பு இல்லை. இதை நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, எதிர்பார்ப்பு வந்து அதாவது நமக்கு இது வேணும் அது வேணும்னு ஓடிட்டு இருக்கும் போது மனம் வந்து ஒருபோதும் வந்து அமைதியே அடையாது. அடையாதுன்னா ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. அது ஒரு ஒரு இலக்கை அடைஞ்ச உடனே அடுத்த ஆசை வந்துடுறது. அதனால வந்து இப்ப நம்மகிட்ட இருக்கிறது போதுமானது, இதுக்கு நம்ம வந்து கொடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து திருப்தி அடையிறோமோ அந்த நிமிஷமே அடுத்த செகண்டே வந்து மனம் வந்து அமைதி அடையுது. அதுதான் வந்து உண்மையான மகிழ்ச்சி மேடம். அதனால மகிழ்ச்சி வந்து வெளியில எங்கேயோ தேடி அளவிதோட இருக்கும் இடத்துல போதும் என்ற மனமே பொன்சையும் மறந்து அப்படிங்கிற பக்குவத்தோட வாழும்போது அந்த புதையல் நமக்குள்ள வந்து வெளிப்பட்டுடும்.
0: ஓகேங்க, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்காக.
3: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில் வந்து மகிழ்ச்சி அப்படின்ற புதையல் ஒளிஞ்சிருக்கிறது, வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலா போதும் என்ற பக்குவத்தலா அப்படின்னு கேட்டுட்ருக்கோம். இதுக்கு நேயர்களும் நிறைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டே இருக்காங்க. உள்ளூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 9344490, வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 9342490 இந்த எண்களோட 101.8 அப்படின்ற நம்பரை இணைச்சிக்கோங்க. புதிய நேயர்களும் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பதிவுகளை தெரிவிக்கிறவங்களும் 8300019118 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் முகநூல் பக்கத்திலையும் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம்.

0: 11:32 ஆயிடுச்சுங்க. மகிழ்ச்சி என்னும் புதையல் ஒளிந்திருப்பது வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலா, போதும் என்ற பக்குவத்திலா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். வாட்ஸ்அப்ல நேயர்கள் பத அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம் சொல்வது திருமதி ஆ அம்புஜம் அம்பலவாணன், வி எம் சத்திரம், திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மெசேஜ் போட்டிருக்காங்க. மகிழ்ச்சி என்னும் புதையலில் ஒளிந்திருப்பது என்னுடைய கருத்து, போதும் என்ற மனப்பக்குவத்தில்தான். எப்படி என்றால், அதிகம் ஆசைப்படக்கூடாது, அதிக ஆசை ஆபத்து, பல பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடும், அதனால் மகிழ்ச்சி குறைந்துவிடும். ஆசையை குறைத்து கொண்டு நமக்கு கீழே உள்ளவர்களை பார்த்து நமக்கு ஆண்டவன் இந்த சந்தோஷம் கொடுத்ததே போதும் என்ற பக்குவத்தில் நம்ம மனசை பக்குவப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு மெசேஜை போட்டிருக்காங்க. தொடர்ந்து நம்ம கூட பேசுறதுக்காக இன்னொரு நேயர் கூட லைன்ல காத்திருக்காரு, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நல்லா
0: இருக்கேன்.
1: சூப்பரா இருக்காங்க.

0: அதா சொல்லுங்க, மகிழ்ச்சி என்னும் புதையல் ஒளிஞ்சிட்டு இருக்கிறது வேண்டும்ன்ற எதிர்பார்ப்பு இல்லையா, போதுன்ற பக்குவத்திலயா?
1: போதுன்ற பக்குவத்துல தான் இருக்கணும் மேம், அப்பதான் நமக்கு மகிழ்ச்சின்றதை கிடைக்கும் மேம். மகிழ்ச்சியே தேடிட்டு இருந்தா நமக்கு மகிழ்ச்சி வேணும்னாக்கா அதுக்கு இடையில நமக்கு துன்பம் இன்பம் துன்பம் ரெண்டுமே வரும் தானே, பிறந்த ரெண்டுமே இருக்கும். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு ஒரு பழமொழியே இருக்கு இல்லைங்களா மேம்.
0: கண்டிப்பா
1: அந்த மாதிரி நம்ம மனசுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எது கிடைக்குதோ அதை ஏத்துக்கணும் மேம். இன்னைக்கு இவ்வளவுதான் நமக்கு கடவுள் கொடுத்துருப்பாரு, அதை நம்ம ஏத்துக்கணும். இல்ல இன்னும் இன்னொருத்தர் நல்லா இருக்காங்களேன்னு சொல்லி நமக்கு பொறாமைப்பட்டோ இல்ல இன்னும் சம்பாதிக்கணும்னு நினைச்சாலும் அதெல்லாம் நடக்காத காரியம் மேம். இன்னைக்கு நமக்கு எதெல்லாம் அனுபவிக்கணும் நமக்கு எழுதி இருக்கதோ அதை நம்ம போதும் அந்த இது போதும் நினைச்சிருந்தாம நமக்கு மகிழ்ச்சியா இருக்கலாம் மேம்.
0: கண்டிப்பாங்க,
1: வேணும் வேணும்னு நினைச்சா அந்த எண்ணத்துக்கு மேல இன்னும் நமக்கு வேற ஏதாவது வந்து சேருமே தவிர நமக்கு மகிழ்ச்சியே கிடைக்காதுங்க மேம்.
0: கண்டிப்பா சாந்தா,
1: நம்ம மகிழ்ச்சியை நம்மளா ஏத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை தொடங்கினா நம்ம நல்லா இருக்க முடியுங்க மேம்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி உங்க கருத்தை பதிவு.
1: ஓகே மேம், தேங்க்யூ மேம்.
0: அடுத்த நேரத்துக்கு வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் ஈரோடு சூரமுடி வளசிலிருந்து இளங்கோ பேசுறேன்மா.
0: ம், சொல்லுங்க இளங்கோ.
2: ஆமா, எப்பயுமே போதும் அப்படின்னு நம்ம நம்ம நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வச்சுட்டு இருக்கோங்க. ஆரோக்கியமா இருக்கலாமா? எல்லா வகையிலுமே எல்லாத்திலுமே ஒரு அளவு இருக்குதுமா, அளவுகள். ஒண்ணு இல்ல, ஒரு சட்டை எடுத்துட்டீங்களா 40 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் ஒரு சட்டை அளவு எடுக்கிறோம். செப்பல் கூட பாத்தீங்கன்னா 8 இன்ச்சா 9 இன்ச்சான்னு எடுக்கிறோம். ஏன்னா நமக்கு எது தேவையோ அந்த அளவுக்கு தான் நமக்கு தேவை. அளவா அத அமிர்தமா இருந்தாலும் அளவோட தான் சாப்பிட முடியுமா? அளவு அமிர்தமும் நஞ்சுங்கிறாங்கல்லமா. அதனால வந்து நான் என்ன சொல்ற வரைக்கும் சும்மா வந்து அளவுக்கு மேல ஆசைப்பட்டு யானை யானைக்கு தகுந்த மாதிரி சாப்பிடலாமா, பூனை பூனைக்கு தகுந்த மாதிரி சாப்பிடணுமா. அதிகமா சாப்பிட்டோமா எவ்வளவு அவதிப்படுறோம், சாப்பாடு நல்லா இருக்குது ருசியா இருக்குது அப்படின்னு ஒரு 2 கச்சாயம் சேர்த்து சாப்பிட்டுருவோம். ஏன்னா எல்லா வீட்டுல மூணாவது கதை படிப்பாங்க படைப்பாங்க. அப்ப பாத்துட்டீங்கன்னா அன்னைக்கு ஒன்னா சுகர் ஏறிடும், இல்லைன்னா ஜீர்ணம் ஆகாது அஜீர்ணம் ஆகும். அதனால எதையுமே அளவோடு இருந்துட்டோம்னு வச்சுக்காங்க, அவன் அளவோடு இருந்தா சீர் சிறப்பா இருக்கலாம்னு என்னுடைய கருத்துமா.
0: ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க உங்க கருத்துக்கு. அடுத்த நேயர் லைன்ல காத்திருக்காங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம் மேடம், நல்லா இருக்கலாம் மேடம்?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கேன் மேடம். நான் புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் மெக்கானிக் சக்தி.
0: சொல்லுங்க சக்தி, உங்களுடைய கருத்து.
3: என்னை பொறுத்தவரைக்கும் போதும் போதும் என்ற மனமே போதும் அப்படின்னு சொல்ல பேச வந்திருக்கேன் மேடம்.
0: பேசுங்களேன்.
3: ஏன்னா இருக்கிறத வச்சுக்கிட்டு பறக்க ஆசைக்கூடாது மேடம். ஆமா, எதுக்காக சொல்றேன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து நம்ம சொந்தமா ஒரு இடம், நல்ல சாப்பாடு, உடுத்த உடை, எல்லாத்துக்கும் மேலாக வந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற சொல்ல நோய் இல்லாமே வாழ்ந்தாலே போதும் மேடம். ஆமா, அதுவே வந்து அருமையான வாழ்க்கை அப்படின்னு பேச வந்திருக்கேன், ரொம்ப நன்றி மேடம்.
0: ஓகேங்க, சொந்த வீடும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம், நோய் இல்லாம நம்ம எங்க வாழ்ந்தாலும் சரி அதுவே சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்ட்டீங்க இல்லையா?
3: ஆமா ஆமா, அதிகமா ஆசைப்படக்கூடாது, அதிகமா ஆசைப்பட்டோம்னா நம்ம வந்து நிம்மதி போயிரும் மேடம். ஆமா ஆமா, அதுதான்.
0: நன்றி சக்தி,
3: நல்லது பண்ணிக்கலாம்.
0: ஓகேங்க, ஓகே, நன்றி உங்களுடைய கருத்துக்கு. அடுத்ததா ஒரு நேயர் வாட்ஸ்அப்ல அவருடைய கருத்தை பகிர்ந்திருக்கிறாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா, புவனகிரி பகுதியிலிருந்து சுமதி ரேணு. மனமே நிறைவு, 1000 ஆசைகள் துரத்திட ஓடிட அமைதி தொலைந்தது ஏனோ, தேடலின் எல்லையில் நிம்மதி இல்லை, தவிப்பது ஏனோ வீணோ. மாளிகை கட்டிய மனிதனும் ஒரு நாள் மண்ணில்தானே விழுவான், கோடிகள் குவிந்த செல்வந்தன் கூட கொண்டே சென்றே மறைவான். 9 நாழி உடுப்பது 2 உண்மை, இதுவே மனமே. போதும் என்றொரு எண்ணம் வந்தால் பூமி சொர்க்கம் தினமே. பசியார கஞ்சியும் படுக்க ஓர் இடமும் பகிர்ந்திட அன்பும் இருந்தால் மகிழ்ச்சி அங்கே மலர்ந்தே தீரும், மனதில் நிறைவு நிறைந்தால் அப்படின்னு சொல்லிட்டு அழகான கவிதை வரிகளோட கலக்கியிருக்கிறாங்க சுமதி ரேணு. அவங்கள தொடர்ந்து இன்னொரு நேயர் கூட லைன்ல காத்திருக்காரு, அவங்கள்ட்டே பேசிடலாமா? வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க எங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் வந்து திருநெல்வேலி மாவட்டம் பிஎம் சத்திரம் பகுதியில இருந்து அம்புஜம் அம்பலவாதம்
0: பேசுறேன்.
4: மகிழ்ச்சி என்பது, மகிழ்ச்சி என்பது என்னுடைய கருத்து வந்து நம்ம ஆசைய குறைச்சிக்கிட்டு போ, அப்பனாலே நமக்கு போதுங்கிற இது அந்த மகிழ்ச்சி வந்துடும். நமக்கு கீழே உள்ளவங்களை பார்த்தாலே நமக்கு இது போதும் அப்படிங்கிற மகிழ்ச்சி நமக்கு,
0: அவங்களை விட கடவுள் நம்மள நல்லா வச்சிருக்காரு அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள வரணும்.
4: இது ஆமா, இந்த மகிழ்ச்சி நமக்கு போதும், அவங்கள நம்ம பார்க்கணும், அவங்களோட நம்ம நல்லாதான் இருக்கோம்னு திருப்தி பட்டுக்கலாம். ஆசை ஆசையை குறைச்சிருக்கு, வேணுங்கிறது எதிர்பார்க்க கூடாது,
0: எல்லாமே வேணும் தான், எதுவுமே வந்து ஒரு அளவுக்கு வேணும், அளவுக்கு மீறி நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னாதான் நமக்கு மகிழ்ச்சி வந்து போயிடும்.
4: அதாவது கடவுளுக்கு தெரியும் யார் யாருக்கு என்னென்ன, நம்மளுடைய நல்ல எண்ணங்களும் இருக்கணும், அது ஒரு விஷயம். நல்ல எண்ணங்கள் இருந்தாலும் நமக்கு எல்லாமே நல்லதா
0: நடக்கும். ஓகேங்க,
4: நன்றி
0: நன்றி. கால் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. நேர்களை நீங்களும் இதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். 12 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி இருக்கு உங்களுக்காக. உள்ளூர் நேர்களா இருந்தீங்கன்னா 9344 9400, வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 9342 9900 இந்த எண்களோட 101 8 சேர்த்துக்கோங்க. புதிய நேயர்களும் வாட்ஸ்அப்ல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற நேயர்களும் 8300 0019 101 8 இந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம முகநூல் பக்கத்துல உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம்.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.

0: பதினோரு மணி 44:40 நொடி ஆயிடுச்சுங்க. நம்ம எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு மகிழ்ச்சி என்னும் புதையல் ஒளிந்திருப்பது வேண்டும் என்று எதிர்பார்ப்பிலா, போதும் என்ற பக்குவத்திலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். நேயர்களும் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டே இருக்காங்க. அடுத்து நேயர் லைன்ல காத்திருக்காரு, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாருங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: கோவை மாவட்டத்திலிருந்து இடையர்பாளையம் பெருமாள் சாமி பேசுகிறேன்.
0: எப்படி இருக்கீங்க பெருமாள் சாமி?
1: மிக நலமாக உள்ளோம். நீங்கள் நிலைய தவறலாம். நலமா?
0: சூப்பரா இருக்கும்.
1: ஓகே, தேங்க்யூ.
0: ஓகே, மகிழ்ச்சியை பத்தி சொல்லுங்க.
1: ஒரு ஒரு இடத்துல வந்து மரியாதை கிடைக்கலன்னா அந்த இடத்தை விட்டு நகர்ந்துட்டா எப்படி மரியாதை தானே வந்து சேருமோ, அதே மாதிரி ஒரு இடத்துல மகிழ்ச்சி கிடைக்கலன்னா அந்த இடத்தை விட்டு நகர்ந்துட்டா மகிழ்ச்சி தானே வந்து சேரும் என்பதும் யதார்த்தமான உண்மைங்க.
0: சூப்பருங்க.
1: ரைட், ஓகே. மகிழ்ச்சி எனும் விஷயம் எப்போதும் மகிழ்ச்சி எனும் விஷயம் போதும் என்ற மனநிலை பக்குவத்தில் தான் ஒளிந்திருக்கிறது. ஒவ்வொரு ஒருவருக்கு வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு சதா இருந்ததில் மகிழ்ச்சி என்ற அந்த ஆனந்த நிலையினை எந்த நாளும் எந்த நேரத்திலும் பெற்றிட இயலாது. மகிழ்ச்சி என்ற ஒன்று காசு கொடுத்து கடையில் வாங்கும் சாதாரண விஷயம் இல்லை. அது மனதில் இயல்வாய் மலர்ந்து மனம் பரப்ப வேண்டிய அற்புதமான அர்த்தமுள்ள விஷயம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என மூதிரையை யாவரும் அறிவோம். எந்த சின்ன விஷயத்திலும் கூட மகிழ்ச்சியை பெற்றிடும் மனப்பக்கம் சில இடம் உண்டு. அதே நேரம் கடலானவே செல்வம் வரினும் மனநிறைவு பெறாமல் மேலும் மேலும் வேண்டும் வேண்டும் என்று ஆராய் பறந்து கொண்டிருப்போர் எங்கும் என்றும் மகிழ்ச்சி எனும் ஆனந்தத்தை பெற்றிட முடியாது. நிறைவாக நான் சொல்லுவது, அவர்கள் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்தை தேடித்தான் அலைந்து கொண்டிருப்பார்களே ஒழிய அவர்களுடைய அந்த உன்னதமான மகிழ்ச்சியை என்றாலும் கண்ணால் காண இயலாது. வாய்ப்புக்கு மிக்க நன்றிங்க.
0: நன்றி நன்றி. அழகா அவங்களுடைய கருத்தை பகிர்ந்துகிட்டீங்க. போதும் அப்படின்ற பக்குவத்துலதான் மகிழ்ச்சி என்னும் புதையில் ஒளிஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டாரு. அடுத்த நேர்கூட லைன்ல காத்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம். வணக்கம் ஊட்டி எஃப்எம். ஹலோ, வணக்கம். லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ,
2: அழகான காலை வணக்கம் சிஸ்டர்.
0: காலை வணக்கம். யாருங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: கவிதா சிஸ்டர் கூட பேசுறதே ஒரு சந்தோஷமான விஷயம். ராஜு சென்ட் மேரிஸ்ல இருந்து.
0: எனக்கும் உங்க கூட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, மகிழ்ச்சி என்ற புதையல் வந்து போதும்ன்ற பக்குவத்திலயா இல்ல வேணும்ன்ற எதிர்பார்ப்புலயா இருக்கு?
2: அதுக்கு கரெக்டா ஒரு விட சொல்றோம் பாருங்க சிஸ்டர். மனிதனுக்கு நிம்மதி இல்லாமைக்கு ஒரே காரணம் என்ன தெரியுங்களா? அமிர்தமே கிடைச்சாலும் அதை விட சிறப்பானது ஒன்று இருப்பதாக மனம் நம்புவதனால தான் சிஸ்டர் எல்லா விஷயத்திலும் போது என்ற மனமே இல்லாம மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கு. அதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து சிஸ்டர். இருப்பதை ஒன்று சிறப்பா வாழ்ந்துடணும் சிஸ்டர்.
0: இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டோம்னாலே நமக்கு மகிழ்ச்சி தானா தேடி வரும்ன்றீங்க.
2: ஆமா சிஸ்டர், ஆமா சிஸ்டர்.
0: நன்றி நன்றி நன்றி. அழகா உங்களுடைய கருத்தை சுருக்கமா பதிவிட்டதுக்கு நன்றி. அடுத்ததா ஒரு நேயர் வந்து வாட்ஸ்அப்ல அவருடைய கருத்தை பகிர்ந்திருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் வட்டம் தாசரப்பட்டி பாலசுப்ரமணியம். இருக்கிறத வச்சு வாழ்க்கையை பயன்படுத்திட்டு வந்தா சிறப்பா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அவருடைய கருத்தை வந்து பகிர்ந்திருக்கிறாரு. அடுத்ததா ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான் பகுதியிலிருந்து அவர் வந்து, மகிழ்ச்சி ஒளிந்திருப்பது போதும் என்ற பக்குவத்தில் தான் இருக்குது. மனித மனம் வேண்டும் என்று எதிர்பார்க்கும் போது ஒரு தேவை நிறைவேறியவுடன் அடுத்த தேடலை நோக்கி ஓட தொடங்கி விடுகிறது. இதனால் எதிர்பார்ப்பு எப்போதும் ஒரு ஏமாற்றத்தையோ அல்லது தற்காலிகமான மகிழ்ச்சியையோ மட்டுமே தருகிறது. ஆனால் போதும் என்ற பக்குவம் வரும்போதுதான் நம்மிடம் இப்போது இருப்பதை எண்ணி நாம் திருப்தியடைய முடிகிறது. அந்த மனநிறைவே நிலையான மகிழ்ச்சிக்கு காரணமாக அமைகிறது அப்படின்ற ஒரு அழகான கருத்தை பகிர்ந்திருக்கிறாரு. நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 11:48 ஆயிடுச்சுங்க. நம்ம கூட பேசுறதுக்காக இன்னொரு நேயர் கூட லைன்ல காத்திருக்காரு, யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாருங்க, இங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் செந்தில்மணியிலிருந்து மணிகண்டன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் மணிகண்டன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: அருமையா இருக்கிறேங்க மேடம். நாங்கள் நல்லா இருக்கிறேங்க. நிகழ்ச்சி சூப்பரா போயிட்டு இருக்குங்க.
0: சரிங்க, நன்றி. உங்களுடைய கருத்தை சொல்லுங்க.
3: என்னது போதும் என்ற புதையில் தாங்க பொக்கிஷமா இருக்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரிவில் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறதே வந்து ஒரு பொக்கிஷமான வாழ்க்கை தாங்க. அதை வச்சே நம்ம இருக்கிறத வச்சு மகிழ்ந்துக்கலாங்க. ஏன்னா அடுத்தவங்களை பார்த்து அவங்களுக்கு அப்படி இருக்குது அப்படி இயங்கணும்னு வைங்க, நம்மளுக்கு கிடைச்சிருக்க அந்த பொக்கிஷத்தை நம்மளுக்கு அனுபவிக்க முடியாது. ஏன்னா அடுத்தவங்களை பார்த்து அந்த உழைப்பை நம்ம வந்து கவர்ந்து அவங்கள மாதிரி உழைக்கிறது திறன் கொஞ்சம் கூட்டிக்கலாமே தவிரங்க. உழைக்கிறாங்க, நமக்கும் கீழே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா நம்மளுக்கு கிடைச்சத வச்சு நம்ம மகிழ்ச்சி அடைஞ்சிக்கலாம் இல்லைங்களா. ஆனா உழைப்ப வந்து கற்றுக்கலாம். என்னோட பாலிசி எப்படிதாங்க, எங்களுக்கு வீட்டு பக்கத்து வீட்டுல எனக்கு தெரிஞ்ச நண்பர்களை வச்சு அந்த உழைப்பு உழைப்புனால நான் கொஞ்சம் முன்னேறிட்டு வந்துட்டு இருக்கேன் இல்லைங்களா. அது ஒரு பொக்கிஷமா இருக்குங்க மேடம்.
0: நன்றிங்க, கால் பண்ணதுக்காக உங்களுடைய கருத்தை பகிர்ந்துகிட்டீங்க. அடுத்து நேயர்கூட லைன்ல காத்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம். தீர்ப்பூர் மாவட்டம் தாராபுரத்துல தங்கவேலு பேசுறேங்க.
0: தங்கவேலு சொல்லுங்க, உங்களுடைய கருத்து.
4: நம்மளுடைய கருத்து ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணு சொல்ற அளவுக்கு இல்ல. நேரங்காலம் எப்படி இருக்குங்க அது மாதிரிதான். ஆனா விளம்பரம் பண்ணி பண்ணியதான் நம்மள எல்லாம் காசை கரியாங்க. அது மாதிரி விளம்பரத்தால நம்ம காசு எப்படி எப்படி புடுங்கணுமோ அப்படி எப்படி புடுங்கறதுக்கு ஐடியா போட்டு விளம்பரம் பண்றாங்க. அங்க போய்
0: அதுல நம்ம ஏமாந்து விழுந்துடக்கூடாது, அதுதான் முக்கியம். அதுல நம்ம ஏமாந்து விழுந்துடக்கூடாது, அதுதானே முக்கியம்னு.
4: நம்ம என்னதான் பண்ணாலும் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்களோ, அங்க போனா கம்மியா இருக்கு, இங்க போனா கம்மியா இருக்குன்னு சொல்றதுனால நம்மளுக்கு 5,000 ரூபாய் 2,000 ரூபாய் சேர்த்து தானே செலவாகுது. அப்படிங்கிற போது என்னதான் பண்ணாலும் அந்த விளம்பரத்தினால வர ஒரு வினையில
0: ஏகப்பட்டது.
4: அதனால காசு நாம இங்க ஏதோ ஒரு வியாபாரத்துக்கு போய் வாங்கலாம்னு போனோம்னா இந்த கடைக்காரங்கிட்ட நம்மளுக்கு கொடுத்து வைக்கல அப்படின்னா நம்ம பாட்டுல வேற ஒரு கடைக்கு போய்க்கலாம். அப்ப நம்ம காசு அவனுக்கு தான் போகணும் இருக்கிற மாதிரி நினைச்சு போய் கொடுத்துட்டு வரதா இருக்குது. என்ன பண்றதுங்க.
0: ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்காக. அடுத்து நேர்கூட லைன்ல காத்திருக்காங்க. வணக்கம். அவருடைய இணைப்பு ஏதோ கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, நேரம் பார்த்தீங்கன்னா 11:51 ஆயிடுச்சுங்க. அடுத்ததான் நமக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு வாட்ஸ்அப் வழியா. எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெருக்கிக் கொள்ள முடியாது. அளவுக்கு மீறி ஆசைப்படாமல் நியாயமான எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் போது அதில் கிடைக்கும் இன்பம் அலாதியானது. நம் உழைப்புக்கு கிடைக்கும் கூலிதானே மகிழ்ச்சி. ஏமாற்றங்களுக்கு பயந்தால் முன்னேற முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு குமார் திருச்சியிலிருந்து. அடுத்ததா ஒரு நேயர் கூட லைன்ல காத்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: தூத்துக்குடி மாவட்டம் சென்னையம்பட்டி மாரிக்கா ஐயனார். நல்லா இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கோம் மேடம்.
0: சொல்லுங்க உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க.
5: மகிழ்ச்சி எதுல கிடைக்கீங்களா?
0: மகிழ்ச்சி வந்து எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கு? வேணும்ன்ற எதிர்பார்ப்புலயா இல்ல போதும்ன்ற பக்குவத்திலயா?
5: வேணுங்கிற எதிர்பார்ப்பு தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். எப்படின்னா நம்ம பிள்ளைங்களை வளர்க்கும், நம்ம வளர்க்கும், கல்யாணம் பண்ணி கொடுக்கும், அவங்க அப்படி செய்வாங்க, இவங்க இப்படி செய்வாங்க, நம்ம தவங்குற வரைக்கும் அவங்களுக்கு எல்லாமே செஞ்சிட்டோம்.
0: சரி,
5: நம்ம தவங்கி முடிக்கவும் அவங்களும் நமக்கு பார்க்கணும். நம்ம நல்லபடியா பாப்பாங்க, இப்படி பாப்பாங்க, அப்படி பாப்பாங்க, பேரம்பேட்டியில நம்மகிட்ட கேட்பாங்க, நல்லா விளையாடுவோம், கொஞ்சுவோம், வயசான பிறகு சந்தோஷமா இருப்பான்னா எதிர்பார்ப்பா இருக்கும். நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம், அவங்க அந்த எதிர்பார்ப்பு அவங்ககிட்ட இல்ல இல்ல. என்னன்னா அவங்க ரேஞ்சுக்கு தான் போறாங்க, நம்ம வயசானவும் நம்மள ஒதுக்கிடுறாங்க. அப்ப நம்ம எதிர்பார்ப்பு வீணா போகுது இல்ல?
0: கண்டிப்பா கண்டிப்பாங்க,
5: அப்படித்தான் இருக்கு. எங்க வீட்டுல அப்படி இருக்கு மேடம்.
0: சரி சரி, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்காக.
5: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. நேர்லயே நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவா ஒரு காலர் கூட லைன்ல இருக்காரு, அவரையும் அட்டன் பண்ணிடலாமா? ஹலோ, வணக்கம். வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், உங்களுடைய கருத்தை சீக்கிரமா சொல்லுங்க, டைம் இல்ல.
6: மகா தாராபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க மகா.
6: அதாவதுங்க, மழைந்தண்ணா பிறந்த அத்தனை பேர் உணர்ந்து கொள்ள வேண்டிய முதல் நிலைமை என்ன தெரியுங்களா? உலகே மாயை, வாழ்வே மாயை, இது எல்லாமே மாயைதான். இன்னைக்கு வந்து ஒரு பேரழகியா நம்ம இருப்போம், நாளைக்கு ஒரு விபத்து நடந்தா கண்ணு தெரிச்சு போயிருச்சுன்னா அழகு போயிடும். உலகமே மாயா இருக்கும்போது நம்ம எது மேலயுமே ஒரு வெறித்தனமான ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சு கூடாது. கடவுள் இருக்காரு, கடவுள் நம்ம படைச்ச கடவுள் நம்மளுக்கு கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு மனதை சமநிலைப்படுத்திக்கணும். கடவுள் நம்மளுக்கு எது நல்லதுன்னு அவருக்கு தெரியும், நம்மளை விட அவருக்கு தெரியும். நல்லது நம்ம கடவுள் கொடுப்பாரு போதும், நமக்கு கடவுள் கொடுக்கறது போதும் அப்படின்னு அப்படியே ஒரு வெறித்தனமா நான் அதை சாதிப்பு இதை சாதிப்பேன்னு ஓடிட்டே இருக்க கூடாது. ஓடிட்டு கடைசியில் உட்காரும் போது நம்ம இடத்த கொண்டு போக போறோம், எதுவும் கிடையாது. அந்த ஒண்ண நம்ம மைண்ட்ல நல்லா பதிச்சுக்கணும். இந்த உலகம் வந்து மாயை, வாழ்வு மாயை தான், வந்து நிரந்தரம் கிடையாது. அத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டோம்னா போதுங்கிற மனம் தானா வந்துடும் மேடம்.
0: கண்டிப்பாங்க. உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி மகா. அழகான கருத்தை பதிவு பண்ணீங்க. நன்றி.
6: நன்றி மேடம்.
0: நன்றி. நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம். கேட்டுக்கொண்டிருந்த இந்த நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள், மகிழ்ச்சி என்னும் புதையல் ஒளிந்திருப்பது வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலா, போதும் என்ற பக்குவத்திலா அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் வந்து அவங்கவுங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை கருத்துக்களாக பகிர்ந்துக்கிட்டாங்க. தொடர்பு கொண்டு பேசின எல்லா நேயர்களுக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுறது நான் உங்கள் அன்பு தோழி கவிதா. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் இந்தியன் படத்திலிருந்து ஒரு பாடல் வருது, அதை தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பிரசன்ட் பண்ணுறதுக்காக ஜெயலட்சுமி காத்துட்டே இருக்காங்க. ஸோ ஸ்டே டியூன்டு ஊட்டி FM 101.8.

நிலையத்தில் நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8. நேயர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். எமது நிலையத்திலிருந்து இன்று பிற்பகல் மற்றும் மாலை நேரங்களில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நிகழ்ச்சி நிலை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்களை தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். சென்னை அஞ்சல் 1:55 திரைகானம். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் பிற்பகல் 2:15 நீலமலை நேரம் இதில் பனியர் பாடல்கள் கேட்கலாம். 2:30 மேக்னி டைம் ஒரு பட பாடல்களாக இன்று பையா திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல்கள் உங்களுக்காக. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.

நேயர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ ஊட்டி, உள்ளம் கவர்ந்த பாடல், நேயர் கடிதங்களின் தொகுப்பு நிகழ்ச்சி, மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம், சென்னை அஞ்சல் 4-2 பட்டாம்பூச்சிகள், குழந்தைகள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி, 5 மணிக்கு செய்தி சுருக்கம், சென்னை அஞ்சல் 5-2 பொன்மாலை பொழுது, வாடாமலர் நேயர் விருப்பம், 6-5 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் 6-10 விளக்கேற்றும் வேலை, திரைப்படத்தில் ஒழித்த பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்ட தகமலு படுகுமொழி பாடல்கள், 7 மணிக்கு திரைகாணம், 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகளை தொடர்ந்து, 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான்வாணி பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் சின்னகாவனம் இ தேவராஜன் அவர்களுடன் நேர்முகம், சென்னை அஞ்சல், 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் 9:15 திரைக்காணம், 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். நேயர்கள் இதுவரை எமது நிலையத்திலிருந்து இன்று பிற்பகல் மற்றும் மாலை நேரங்களில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
1: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன்.
0: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 இல்.
2: யார் உனக்கு இதெல்லாம் கத்து கொடுக்கறா?
3: ஒரு ஃப்ளோல தானா வந்து பேபி.
4: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 இல்
5: காலையில எந்திரிச்சதும் ஓட்டம்,
6: குட் மார்னிங்,
5: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி. ஸ்நேகிதியே, இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
4: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
7: தொடர்வது 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்

0: opportunities in the India-US economic partnership were deliberated. Five Indian nationals were rescued after a Kuwait-flagged tanker was struck by a projectile in the Strait of Hormuz. The Indian embassy in Oman said in a post on X today that it coordinated the rescue of the five Indians on board the MT Kazima 3, who were safely brought ashore. The mission thanked Omani authorities for their continued support and assistance during the rescue operation. An earthquake measuring 4.5 on the Richter scale was recorded at around 9:43 a.m. today in Pangra Shinde area of Vasmat Taluka in Hingoli district. According to preliminary information, the first tremor measuring 3.3 magnitude was recorded at around 7:47 a.m. A stronger tremor of 4.5 magnitude followed at 9:43 a.m., after which a series of smaller tremors were reported. The India Meteorological Department, IMD, has forecast heavy rainfall over Arunachal Pradesh. The weather agency has predicted thunderstorm accompanied with lightning over Assam, Meghalaya, Nagaland and Tripura. In Asian Games cricket, India set a 212-run target against Pakistan in the gold medal clash at Nishin, Japan. In reply, Pakistan were 23-0 in 2.2 overs when reports last came in. Earlier, India posted a strong 211-6 in their 20 overs after winning the toss and opting to bat first. In men's ODI cricket, India will look to complete a series whitewash against the West Indies when the two sides meet in the third ODI at Maharaja Yadavendra Singh International Cricket Stadium in New Chandigarh at 2 p.m. India lead the three-match series 2-0 after comfortable wins in the first two games. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 12:10. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். இந்த நிகழ்ச்சியும் முழுக்க முழுக்க மகளிர் மட்டுமே பங்கேற்கும் ஒரு அருமையான நிகழ்ச்சி. நேயர்களே, ஸ்நேகிதியே நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு தெரிந்த அனைத்து விதமான சமையல் குறிப்புகள், வீட்டு குறிப்புகள், வீட்டை நம்ம எப்படி அலங்காரப்படுத்தலாம், தோட்டத்தை எப்படி அலங்காரப்படுத்தலாம், உங்களுக்கான சிறு சேமிப்பு குறிப்புகள், இந்த மாதிரி பெண்களுக்குள்ள நிறைய டேலண்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டேலண்ட் எல்லாமே நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் உள்ளூர் நேயர்களாக இருந்தால் 9344901018, வெளியூர் நேயர்களாக இருந்தால் 9342901018, புதிய நேயர்களா இருந்தா 8300019108, இந்த எண்களில் ஏதாவது ஒரு எண்ணுக்கு கால் பண்ணி உங்களுக்கு தெரிந்த அனைத்து விதமான குறிப்புகளையும் நீங்க எங்களோட ஷேர் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்குவது நான் உங்கள் ஆர்ஜே ஜெயலட்சுமி.

ஓகே நேர்களே, ஸ்நேகிதியே நிகழ்ச்சிக்கு நேயர்கள் வருவதற்கு முன்னாடி நிகழ்ச்சியில ஒரு அருமையான பாடலையும் கேட்டுடலாம். இணைந்திருங்கள், இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. இங்கெல்லாமே சமஹிட்டு.

0: நேயர்களை கேட்ட அந்த பாடல் மறுமலர்ச்சி திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன், சித்ரா ஆகியோர் இணைந்து பாடியது எஸ் ஏ ராஜ்குமார் இசையில். நேர்களை, நம்மளோட சிநேகிதி நிகழ்ச்சியில நம்மளோட பேசுறதுக்காக ஒரு சிநேகிதி இருக்காங்க. அவங்க என்னெல்லாம் டிப்ஸ் நமக்கு சொல்ல போறாங்கன்னு சொல்லி அவங்கள்ட்டயே கேட்போம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திக்கீங்க, யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
1: என் பேரு சரண்யா, நான் தாரமணில இருந்து பேசுறேங்க, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்.
0: ஓகே, ஓகேங்க. இன்னைக்கு ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள், அதாவது பாத்தீங்கன்னா இப்ப சமையல் குறிப்பு, அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம வீட்டை எப்படி அலங்கரிக்கலாம், இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அழகு குறிப்புகள். நேயர்களுக்காக நீங்க ஏதாச்சும் ஒன்னு ஷேர் பண்ணுங்க.
1: ஓகேங்க, ஒரு சின்ன டிப்ஸ். இப்போ சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது அதை வந்துட்டு ஒரு ஹாட் வாட்டர் மாதிரி லைட்டா இது பண்ணி பண்ணலாம், சாஃப்டா வரும். தக்காளி வந்து சீக்கிரம் பழுக்காம இருக்கிறது இருக்கிறதுக்கு பனானா கூட சேர்த்து தக்காளி வச்சோம்னா சீக்கிரம் பழுக்காது.
0: வாழைப்பழத்தை கூட தக்காளியை சேர்த்து வைக்கும் பொழுது அவ்வளவு சீக்கிரத்துல பழுக்காதுங்களா? ஓகேங்க, ஓகேங்க. ரொம்ப அருமையா குறிப்புகள் சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. ஓகே. நேர்களே, நம்மளும் நிகழ்ச்சியில் சரண்யா அவங்க கால் பண்ணும்பொழுது அவங்க வந்து அருமையான ரெண்டு குறிப்புகள் சொல்லியிருக்காங்க. சப்பாத்தி மாவு வந்து சாஃப்டாக இருக்குன்றதுக்காக வெந்நீரில் வந்து நம்ம அதை கலக்கும் பொழுது அது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம நேயர் ஒருத்தவங்க இருக்காங்க, பார்ப்போம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: மகா தாராபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க மகா, இன்னைக்கு என்ன டிப்ஸ் கொடுக்க போறீங்க நம்ம நேயர்கள்
2: எல்லாருக்கும்? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலம் மிக்க நன்றிங்க, சொல்லுங்க.
2: அதாவது மேடம், அது குறிப்பு வந்து இப்ப காய்கறி எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்குவாங்க, இல்லாதவங்க என்ன செய்யறதுன்னா ஒரு பெரிய குதிர் மாதிரி எல்லாம் மண் சட்டி செய்ய சொன்னா கூட செஞ்சு கொடுப்பாங்க. குதிர் மாதிரின்னு சொல்லுவாங்க, உயரமா இருக்கும்.
0: ஓகே,
2: உயரமா இருக்கும் இல்லைங்களா? உயரமா இருக்கும், நல்ல குதிரைனா அது உயரமா இருக்கும். அதுல வந்து கீழே வந்து நம்ம அந்த ஆசாரம் சொல்லுவாங்க, அது இல்லைன்னா ஒரு ஒரு தனியான ஒரு இடத்த ஒதுக்கி மணல் கொட்டணும். மணல், ஆட்டு மணல் கொஞ்சம் கொட்டி அந்த மணல்ல தண்ணி தெளிச்சிடணும். தண்ணி தெளிச்சு அந்த குதிரை அங்கேயே வச்சிடணும். வச்சுட்டோம்னா அது வந்து கூலிங்காவே இருக்கும் எப்பவும். அப்ப வந்து நம்ம காய்கறி என்கிறது என்னென்ன காய் வேணாலும் அதுக்குள்ள ஒரு துணியில கூட ஒரு காட்டன் மெல்லி காட்டன் துணியில சுத்தி வாழைத்தண்டு வாழைப்பூ என்ன வேணுமோ உங்களுக்கு முருங்கைக்காய் எல்லாத்தையும் அந்த குள்ளர வச்சுட்டு மேலே வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு காட்டன் மறுபடியும் மேட்டர் காட்டன் கிளாத்த நினைச்சு அந்த குதிரை சுத்தி மூடி வச்சிடணும். அது மேல் பக்கம் வெளி பக்கமா மூடி வச்சுட்டு ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜ் மாதிரியே இருக்கும். காய்கறிகள்லாம் அவ்வளவு சீக்கிரமா வாடாது, நல்லா ஃப்ரெஷ்ஷா அப்பப்ப எடுத்து சமைச்சுக்கலாம், சத்து குறையாது. ஏன்னா மஞ்சள் இருக்கிறதுனால காத்து நல்லா இருக்கும், அதுவும் நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. எடுத்து நம்ம வேணுங்கிறப்ப

0: எடுத்து சாப்பிட்டுக்கலாம் மேடம்.
1: ஓகேம்மா, ஓகேம்மா, ரொம்ப அருமையான தகவல்.
0: அப்புறம் ஒரு குறிப்பு, தமிழ் குறிப்பு சொல்றேங்க,
1: சொல்லுங்க.
0: அதாவது பீக்கிங்காய் பச்சடி, பீக்கிங்காய் வந்துங்க நாட்டு பீக்கிங்காய், அந்த ஹைபிரிட் காய் வந்து அப்படியே கருப்பு பச்சையில இருக்கும், அது வாங்க கூடாது. நாட்டு பீக்கிங்கான்னு கேட்டோம்னா அது வெளிர் பச்சையா இருக்கும், குட்டையா இருக்கும், குட்டையா இருக்கும். அந்த பீக்கிங்காய் வயிற்று வெதை முற்காததா பார்த்து வாங்கணும். வாங்கிட்டு தோலெல்லாம் சீவிட்டு கழுவிட்டு நல்லா கழுவிட்டு அப்புறம் தோலெல்லாம் சீவிட்டு கொஞ்சம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்கார் கருத்து வச்சுட்டு எண்ணெய், இப்போ ஒரு எண்ணெய் செட்டியில எண்ணெய் ஊற்றி அதை வதக்கணும். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கணும், அப்பதான் டேஸ்டா இருக்கு. எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு பச்சை மிளகாய ரெண்டா மட்டும் இருக்கணும், ரெண்டா மட்டும் சின்ன சின்னதா இருக்காம ரெண்டா, ஒரு மிளகாய் ரெண்டா, ரெண்டே பீஸ் அடுத்து ரெண்டு மிளகாய் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி வேக விடணும். வேக விட்டோன்னா வெந்த பிறகு அதை எடுத்து அந்த தண்ணியை கொஞ்சம் இருக்கிற தண்ணியை வடிச்சு எடுத்துடணும். வடிச்சு எடுத்துட்டு சின்ன வெங்காயம் இருக்குங்களா அது நிறைய வெட்டி வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் பச்சை மிளகாய் வெட்டி வச்சுட்டு அதை வந்து எண்ணெய் செட்டியில வந்து ஜீரகம், எண்ணெய் காய வச்சு ஜீரகம் போடணும், ஜீரகம் எல்லாம் போடணும். இந்த எண்ணெய் கொஞ்சம் பூண்டு எல்லாமே போட்டுக்கலாம், கொஞ்சம் பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கணும். வதக்கிட்டு கொஞ்சம் புளி கரைச்சு ஒரு கொஞ்சமா, நம்மளுக்கு எவ்வளவு புளிப்பு தேவையோ அந்த புளிப்பு போதும். ஏற்கனவே நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கோம், இதுலயும் பச்சை மிளகா போட்டிருக்கோம். அப்ப அந்த புளி நெல்லிக்காய் கொஞ்சம் அளவா புளி கரைச்சி வச்சுக்கணும், பச்சை புளி நல்லா கெட்டியா கரைச்சி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த தண்ணியை வடிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா அதுல வந்து இத இந்த புளியை போட்டு நல்லா கடையணும். கடைஞ்சிட்டு அப்புறம் வந்து இந்த வதக்கி வச்சிருக்கோம் வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், ஜீரகம் இல்ல வதக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா அது வந்து நான் எங்களுக்கு எல்லாம் வந்துங்க வெங்காயத்தை வந்து முட்டை முட்டையாவும் எப்படியோ ஒரு சை முட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சைஸ்க்கு வெட்டி வச்சு ரொம்ப வதக்கூடாது, அப்படியே முருகல் மாதிரி வதக்காம இதமா வதக்காமையும் இருக்கக்கூடாது, நடுத்தமும் வதக்கணும். வதக்கிட்டு அந்த கடைஞ்சி வச்சிருக்கோம் அந்த கடைசியில் இல்லைங்களா புளியெல்லாம் ஊற்றி கடைஞ்சி வச்சிருக்கோம் அதுக்குள்ள போடலாம். இல்லை சில பேர்த்துக்கு இல்லை எங்களுக்கு வெங்காயம் வந்து முட்டை முட்டையா இருந்தா எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா ஒரு கடை கடைஞ்சி வச்சிடலாம், அதையும் திரும்ப ஒருத்தர் கடைஞ்சி வச்சிடலாம், உப்பு போட்டு கடைஞ்சி வச்சுக்கலாம். சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம், இட்லிக்கு தொட்டுக்கலாம், சாப்பாடுல போட்டு பிணைச்சு சாப்பிடலாம், அப்படியே சூப்பரா இருக்கும். நாட்டு அவ்வளவு டேஸ்டா இருக்கும்.
1: சரிம்மா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. நேயர்கள் எல்லாமே கேட்டிருப்பாங்க, அவங்களும் வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. ரொம்ப நன்றிங்க.
0: நன்றிங்க மேடம்.
1: நன்றி. ஓகே, நேர்களே, நிகழ்ச்சியில் நம்மளுடைய நேயர் அருமையான குறிப்பு சொன்னாங்க, சைட் டிஷ்லாம் அழகாகவே சொன்னாங்க, எல்லாமே கேட்டிருப்பீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து இதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் ஆல்ரெடி உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், 9344101018 9342 1018. புதிய நேயர்கள் 8300019108 இந்த எண்களில் ஏதாச்சும் ஒரு எண்களுக்கு கால் பண்ணுங்கள், உங்களுடைய அழகான குறிப்புகளை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு அருமையான பாடலையும் கேட்டுடலாம். இணைந்திருங்கள், இது உங்களுடைய FM 101.8. இங்கெல்லாமே சமஹிட்டு.

நேர்களை கேட்ட அந்த பாடல் கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் குழுவினரோடு பாடியது தேவாவின் இசையில். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 ஸ்நேகிதியே. நேயர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி உங்களுடைய அருமையான குறிப்புகளை என்னோட ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்காக நான் ஒரு குறிப்பு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் வந்து அதிகமாக தேங்காயெல்லாம் வாங்கி வச்சுருப்போம். இப்போ ஒரு தடவை ஷாப்லாம் போனோம் அப்படின்னா ஒரு தேங்காய் மட்டும் வாங்காமல் ஒரு 4-5 தேங்காயெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு வரும் பொழுது தேங்காயை வந்து நாம் எப்படி கெட்டு போகாமல் பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேங்க. இப்போ உடைக்காத முழு தேங்காவாக இருக்குது அப்படின்னா அந்த தேங்காயை நாம் உலர்ந்த காற்றோட்டமான இடத்துல தான் வைக்கணும், சரிங்களா? அதை காற்றோட்டமே இல்லாமல் அடைச்சி வச்ச மாதிரிலாம் வைக்கக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஈரமான தரை இருக்கு பாருங்க, அந்த தரைகள்லையுமே வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த தேங்காயை வந்து நம்ம எடுத்து வச்சு அப்பப்போ பார்க்கும் பொழுது அதில் விரிசலோ ஏதோ கசிவோ ஏதோ இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கணும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருந்தால் ஒரு 4 வாரங்கள் வரைக்குமே அந்த தேங்காயை வந்து நம்ம பத்திரமா பாதுகாத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம

0: நிகழ்ச்சியில நம்மளோட ஷேர் பண்ண ஒரு ஸ்நேகிதி லைன்ல இருக்காங்க, அவங்களோட பேசி எல்லாம். வணக்கம் ஸ்நேகிதியே.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க
1: மேம்? நான் ஊட்டில இருந்து தீபா பேசுறேன்.
0: தீபா சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோங்க. சொல்லுங்க, இன்னைக்கு என்ன குறிப்புகள் தர போறீங்க?
1: இன்னைக்கு சமையல் குறிப்பு மேம்.
0: சொல்லுங்க பார்க்கலாம்.
1: இப்போ நம்மளுக்கு சில டைம் வந்து பாத்தீங்கன்னா குழம்புல உப்பு அதிகமாயிருங்க மேம். அப்ப நம்மளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது, தண்ணி ஊத்தினாலும் அந்த டேஸ்ட் போயிரும் நம்மளுக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, பொட்டுக்கடலை இருக்கு இல்லீங்களா?
0: ஆமாங்க.
1: கொஞ்சம் அப்படியே வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி அப்புறம் அந்த குழம்புல சேர்த்துக்கணும் மேம்.
0: ஓகே.
1: அப்ப என்ன ஆகும்னா, கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டா அந்த உப்பு எல்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஆயிடும்.
0: உப்பு கம்மியான மாதிரி ஆயிடுங்களா?
1: ஜாடியில வராம இருக்கிறதுக்கு கொஞ்சம் வசம்பு இருக்கு இல்லீங்களா? வசம்பு வாங்கி கொஞ்சம் தட்டிட்டு அது இந்த ஜார்ல நம்ம போட்டு வச்சிட்டோம்னா புழு பூச்சி எல்லாம் வராதுங்க.
0: நாட்கள் பாதுகாக்கலாம். அருமையான குறிப்புகள் சொன்னீங்க, நன்றி.
1: நன்றி.
0: ஓகே நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில அருமையான கருத்துக்கள்லாம் நேயர்கள்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. நீங்களும் கால் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச அருமையான கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க.

0: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
1: ஓகே நேர்களே, சிநேகிதே நிகழ்ச்சியில காலர்ஸ் வந்துட்டே இருக்காங்க. அவங்களுடைய அருமையான கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. தொடர்ந்து பார்ப்போம். வணக்கம் சிநேகிதியே.
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? நான் பரிமலா தேவி, செயின்ட் மேரிஸ்ல இருந்து பேசுறேன் மேடம்.
1: ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, இன்னைக்கு என்ன குறிப்புகள் தர போறீங்க
2: மேடம்? ஒரு சமையல் குறிப்பு, ஒரு அழகு குறிப்பு, ரெண்டு சொல்றேன் மேடம். ஷேர் பண்ணுங்க. ஹலோ.
1: ஷேர் பண்ணுங்கம்மா.
2: மேடம் வந்து முட்டை குழம்பு, ஆம்லெட் குழம்பு மேடம்.
1: ஆம்லெட் குழம்பு, முட்டை குழம்பு கேள்விப்பட்டிருக்கோம், இது ஆம்லெட் குழம்பா?
2: முட்டை குழம்பு. ஆமா, ஆம்லெட் குழம்பு தான்.
1: ஓகேங்க,
2: சொல்லுங்க. முட்டை குழம்பு மாதிரியே கிரேவி பண்ணிடணும் மேடம். ரொம்ப விரிவா சொன்னா மத்த நேருக்கு இடம் பத்தாது, அதனால நான் சுருக்கமா சொல்லிடுறேன். முட்டை குழம்பு வைக்கிற மாதிரியே வச்சுட்டு ஆம்லெட் போடணும் மேடம். ஆம்லெட் போடுறப்ப நல்லா பெரிய தவா வச்சு தோசை மாதிரி ஊத்திட்டு அதை ரெண்டு பக்கமும் மடக்கி விட்டுறணும். அது ஆக்சுவலா ஃபிஷ் மாதிரி ஆயிடும், நீட்டமா. அதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். முட்டை குழம்பு ஆன உடனே இந்த ஆம்லெட் ஆற வச்சு அதுல போட்டுட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சோம்னா சூப்பரா இருக்கும் மேடம். ஃபிஷ் ஆமா, ஃபிஷ் கறி மாதிரி இருக்கும். அழகு குறிப்பு வந்து ஆவாரம் பூ இருக்கு இல்லைங்களா மேடம், ஆவாரம் பூவை எடுத்து கொஞ்சம் வெயில காய வச்சு பவுடர் பண்ணிட்டு அதை பன்னீரோ இல்ல தயிரோ ஏதோ ஒண்ணு சேர்த்து முகத்துல அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா அந்த கரும்புலிகள் போயிடும், இந்த பிம்பிள்ஸ் வர்றதுனால ஏற்படுற குழிகள் எல்லாம் எல்லாமே சரியாயிடும் மேடம். ஆவாரம் பூ அவ்வளவு.
1: ஓகே, ஓகேங்க, ரொம்ப அருமையான குறிப்பு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஓகே நேர்களே, நம்மளுடைய நேயர் ரொம்ப அருமையான குறிப்பு கொடுத்தாங்க. முட்டை குழம்பு, அதுலேயும் ஆம்லெட் குழம்பு சொல்லி கொடுத்தாங்க, அதுலேயும் ஃபிஷ் கறி. பார்த்தீங்களா, ஒரே டிஷ்ல வந்து 3 ஃப்ளேவர்ஸ் கொடுத்துட்டாங்க அவங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு முழு தேங்காவை பற்றி எப்படி பாதுகாக்கிறதுன்னு சொன்னேன், அதே மாதிரி இப்போது பாதி தேங்காயை நம்ம உடச்சி இல்லாமல் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, பாதி யூஸ் பண்ணி பாதி யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்போம்ல, அந்த தேங்காயை எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காயை வந்து சுத்தமான மூடியுள்ள பாத்திரத்துக்குள்ளே மூடி போட்டு வைக்கணுங்க. அப்படி பாத்திரத்துக்குள்ளே மூடி போட்டு வைக்கும்பொழுது 3-4 வரைக்குமே அந்த முழு பாதி தேங்காயை வந்து நாம யூஸ் பண்றதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஓகே நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து அருமையான ஒரு பாடலையும் கேட்டலாம். இணைந்திருங்கள், இது உங்களுடைய 101.8 இங்கெல்லாமே சமஹிட்டு.

நேர்களை கேட்ட அந்த பாடல் புதுமை பித்தன் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பாடியது தேவாவின் இசையில். கேட்ட அந்த பாடலோட இன்றைய நமது ஸ்நேகிதியே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஸ்நேகிதியே நிகழ்ச்சிக்கு காலர்ஸ் கால்

0: அவங்களுடைய அருமையான குறிப்புகளை நம்மளோட ஷேர் பண்ணாங்க. ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே. கேட்ட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வது நான் உங்கள் ஆர்ஜே ஜெயலட்சுமி. நேர்களே, இன்று மாலை 4:02 உங்களுக்காக வரப்போற ஒரு புத்தம் புதிய நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள். இந்த பட்டாம்பூச்சிகள் அப்படின்னாலே பட்டாம்பூச்சிகள் எவ்வளவு அழகா சிறகடித்து பறக்கும் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும். வண்ண வண்ண நிறத்துல நிறைய பட்டாம்பூச்சிகள் சிறகடித்து பறக்கிறத பாக்குறதுக்கே ரொம்ப அருமையா அழகா இருக்கும்ல. அதே மாதிரிதாங்க இந்த நிகழ்ச்சிகள கலந்துக்க போற குழந்தைகள் பாத்தீங்கன்னா, பட்டாம்பூச்சி நிகழ்ச்சிகள்ல எல்லா குழந்தைகள் தான் கலந்துக்க போறாங்க. குழந்தைகள் பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கிட்டு உங்களுக்கு திறமையான, உங்களுக்கு என்னென்னலாம் தனித்திறமை இருக்கு, பாட்டு பாடலாம், கதை சொல்லலாம், பேச்சு பேசலாம், உங்களுக்கு தெரிந்த ஒரு பேச்சாவும் நீங்க பேசலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச கவிதைகள் எல்லாமே நீங்க என்னோட ஷேர் பண்ணலாங்க. இந்த நிகழ்ச்சியை நான் தான் உங்களுக்காக இன்னைக்கு தொகுத்து வழங்க போறேன். சோ 4:02 ரெடியா இருங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர்ஸ் தான், அதே நம்பருக்கு கால் பண்ணுங்க. எல்லாமே இன்னைக்கு 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களோட பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில நாம பேசலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 12:40 தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள், வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் ஒழிப்பில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வன உயிரினங்களின் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் பொருளாதார உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான வகையில் கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். மக்களின் தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றும் வகையில் கொள்கைகள் வகுக்கப்படுவதோடு மட்டுமின்றி அவை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். அனைத்து தரப்பினருக்கான வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். போதைப் பொருள் ஒழிப்பில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2029 டிசம்பர் மாதத்திற்குள் போதைப் பொருள் கடத்தல் கும்பல் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். துருக்கி சென்று பதுங்கியிருந்த போதைப் பொருள் கடத்தலில் முக்கிய புள்ளியான நவ்பிரீத் சிங் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக அந்நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து ஆப்கானிஸ்தானுக்கு போதைப் பொருள் கடத்தி வந்த நவ்பிரீத் சிங் துருக்கி நாட்டு குடியுரிமையுடன் போலியான அடையாள அட்டை கொண்ட பெயருடன் செயல்பட்டு வந்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தற்போது அந்த நபர் இந்தியா அழைத்து வரப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்காக பணியாற்றிய சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வன உயிரினங்கள் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஊடக நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடுகுகள் பாதுகாப்பிற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டினார். சூழல் மண்டலத்தை பாதுகாப்பதில் கடுகுகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு புபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அனந்த்நாக் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் உள்ள 2 சுரங்கங்கள் வெற்றிகரமாக ஏலத்தில் விடப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏல நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மை முழுமையாக கடைபிடிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சுரங்கங்கள் முழுமையாக ஏலம் விடப்பட்டது ஜம்மு காஷ்மீரின் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட காலங்களில் தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்றதில் விடுதலை

0: போராட்ட வீரரும் தமிழறிஞருமான மாப்போ சிவஞானம் முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாப்போ சிவஞானத்தின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளார். பத்திரிகையாளராகவும் எழுத்தாளராகவும் அறியப்பட்ட அவர், மகாகவி பாரதியாரின் எழுத்துக்களால் ஈர்க்கப்பட்டு எழுத்து பணிகளை செழுமைப்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சிலப்பதிகாரத்தின் புகழை பரப்பியதால் சிலம்பு செல்வர் என்று மாப்போ சிவஞானம் போற்றப்படுவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக ஊரக பகுதிகளைச் சேர்ந்த மகளிரின் மேம்பாட்டில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி வருகிறது. வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கான பயிற்சியையும் மத்திய அரசு ஊரக பகுதி மகளிருக்கு வழங்கி வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது நமோ ட்ரோன் சகோதரிகள் திட்டம். வேளாண் துறையில் ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு ஊக்கமளிக்கும் வகையில் கடந்த 2023 ஆண்டு நவம்பர் மாதம் மத்திய அமைச்சரவை இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது. 1261 கோடி ரூபாய் செலவில் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஊரக பகுதிகளைச் சேர்ந்த மகளிரின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டம் அவர்களின் வாழ்வில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலம் உரம், பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிப்பதற்கு உதவிடும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. இதன் காரணமாக விவசாயிகளுக்கான செலவினங்கள் குறைவதோடு ட்ரோன்களை வாடகைக்கு விடுவதன் மூலம் அப்பகுதியைச் சேர்ந்த மகளிரும் பொருளாதார வளர்ச்சி கண்டு வருகின்றனர். இந்த திட்டத்தின் கீழ் ட்ரோன் வாங்குவதற்கான 80% நிதி உதவியை மத்திய அரசு வழங்குகிறது. இதற்கான உச்சவரம்பாக 8 லட்சம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டு அதற்கான கடனுதவியும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ட்ரோன்களை பயன்படுத்துவதற்கான பயிற்சியும் வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் தனது வாழ்வில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியதாக ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த பூஜா கூறுகிறார். இது தங்களது குடும்பத்தின் நிதிச்சுமையை களைவதற்கு உதவியதாகவும் அவர் தெரிவிக்கிறார். இந்த திட்டம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு ஊக்குவிப்பதோடு மட்டுமின்றி ஊரக பகுதிகளைச் சேர்ந்த மகளிரின் வாழ்வாதாரத்தையும் வருவாயையும் வெகுவாக உயர்த்தி உள்ளது என்றால் அது மிகையல்ல.
1: தில்லியில் காற்று மாசுபடுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தில்லி அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு வரும் காலங்களில் உரிய பலன்கள் கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். மக்கள் நலனுக்கு முக்கியத்துவம் அளித்து தில்லி அரசு கொள்கைகளை வகுத்து வருவதாகவும் திருமதி ரேகா குப்தா கூறினார். செம்மொழி மராத்தி மையத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாநில அரசின் கோரிக்கையை ஏற்று புனேயில் உள்ள டெக்கான் கல்லூரியில் இந்த மையத்தை ஏற்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மகாராஷ்டிர மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் மத்திய அரசு இந்த ஒப்புதலை அளித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். ஆந்திராவில் தனியார் நிறுவனத்தில் கொதிக்கலன் வெடித்து ஏற்பட்ட விபத்தில் 4 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். திருப்பதி மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் செயல்பட்டு வந்த இந்த தனியார் தொழிற்சாலையில் இன்று காலை இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது.

0: ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் வில்வித்தை பிரிவில் குங்கும் மொஹத் தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் கோல்ஃப் போட்டியில் பிரணவி தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. வில்வித்தை போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சௌஹான் வெண்கலப்பதக்கம் வென்றார். கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் 212 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பேட் செய்து வரும் பாகிஸ்தான் சற்றுமுன் வரை 10.3 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 80 ரன் எடுத்துள்ளது. இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 211 ரன் எடுத்தது. மல்யுத்த போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அன்டிம் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் அமன் ஷெராவத்தும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 18 தங்கம், 26 வெள்ளி, 36 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் ஒழிப்பில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வன உயிரினங்களின் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் உற்பத்தி இணைக்கப்பட்ட ஊக்க திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். ஒரு நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட இலக்கை நிர்ணயித்து அந்த இலக்கை விட அதிகமாக உற்பத்தி செய்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அவ்வாறு அதிகரித்த உற்பத்திக்கு ஏற்ப மத்திய அரசு அந்த நிறுவனத்திற்கு ஊக்கத்தொகையை பணமாகவோ அல்லது வரி சலுகையாகவோ திரும்ப வழங்குகிறது. இதன் மூலம் நிறுவனம் மேலும் முதலீடு செய்ய ஊக்கம் பெறுகிறது. முதலீடு செய்வதால் புதிய ஆட்களை வேலைக்கு எடுக்கிறது. இப்படித்தான் உற்பத்தியும் வேலை வாய்ப்பும் ஒரே நேரத்தில் அதிகரிக்கின்றன. இதைத்தான் நாம் வேலை வாய்ப்புடன் இணைக்கப்பட்ட ஊக்க திட்டம் என்று கூறுகிறோம். அதாவது ஊக்கம் பெறுவதற்கு வேலை வாய்ப்பும் ஒரு முக்கிய காரணியாக அமைகிறது. இந்தியா பல்வேறு துறைகளில் தன்னிறைவு அடைய வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு 14 முக்கிய துறைகளை தேர்ந்தெடுத்து அங்கே இந்த ஊக்க திட்டங்களை கொண்டு வந்துள்ளது. எலக்ட்ரானிக்ஸ், மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்கள், வாகன உதிரி பாகங்கள், ஜவுளித்துறை மற்றும் உணவு பதப்படுத்துதல் போன்ற துறைகளும் இதில் அடங்கும். இந்த திட்டத்தின் மூலம் இந்தியா அடையும் பயன்கள்: பொருளாதார வளர்ச்சி, உற்பத்தியும் ஏற்றுமதியும் அதிகரிப்பதால் நாட்டின் பொருளாதார வளம் பெருகும். வேலை வாய்ப்பு, நிறுவனங்கள் விரிவாக்கம் செய்வதால் பல லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். தற்சார்பு இந்தியா, வெளிநாட்டு இறக்குமதியை சார்ந்து இருக்காமல் உள்நாட்டிலேயே தரமான பொருட்களை தயாரிக்க முடியும். வேலை வாய்ப்பு திட்டங்கள் என்பவை வெறும் அரசு சலுகைகள் மட்டுமல்ல, அவை இந்தியாவை உலக பொருளாதாரத்தின் ஒரு வலிமையான மையமாக மாற்றுவதற்கான தொலைநோக்கு திட்டங்கள். இந்த திட்டங்களின் வெற்றியானது ஒரு சில நிறுவனங்களின் லாபத்தை மட்டும் சார்ந்தது அல்ல. இது நம்முடைய இளைஞர்களுக்கு கிடைக்கும் தரமான வேலை வாய்ப்பை பொறுத்தது, நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தி திறனை பொறுத்தது. ஒரு நாட்டின் வளர்ச்சியில் அக்கறை கொண்ட ஒவ்வொரு குடிமகனும் ஒரு நிறுவனத்தின் உரிமையாளராகவோ அல்லது ஒரு திறன் வாய்ந்த தொழிலாளியாகவோ இந்த புதிய பொருளாதார புரட்சியில் பங்கெடுக்க வேண்டும். இந்த திட்டங்கள் முழுமையாக செயல்படும் போது இந்தியா உண்மையிலேயே தற்சார்பு மிக்க வலிமையான வேலைவாய்ப்பை உருவாக்கும் ஒரு நாடாக உருவெடுக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் உற்பத்தி இணைக்கப்பட்ட ஊக்க திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: நேர்களை கேட்ட அந்த பாடலுடன் மெல்லிசை பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: உங்கள் ஊட்டி FM 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை ஆறு பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

நேயர்களை கேட்ட அந்த பாடல் தாலோலம் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியது. நிலையத்தில் நேரம் 1:21. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

0: நேயர்களே, கேட்ட அந்த கன்னட மொழி திரைப்பட பாடல் ஜூட் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், கேஎஸ் சித்ரா ஆகியோர் இணைந்து பாடியது.
1: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
0: நிலையத்தில் நேரம் 1:27. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

0: கேட்ட அந்த பாடலுடன் இன்றைய வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
2: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன், தாங்க மாட்டேன்.
1: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
3: யார் உனக்கு இதெல்லாம் கத்து கொடுக்கறா?
4: ஒரு ஃப்ளோல தானா வந்து பேபி.

இயற்கை ரசிக்க எங்க போலாம் அப்படின்ற கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? அந்த கன்ஃபியூஷனே இனி வேண்டாம். நம்ம ஊட்டி எஃப்எம் 101.8 வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு ஊரை சுற்றும் காற்று நிகழ்ச்சியை கேளுங்க, எங்க போலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டமைக்க ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசியத்தை குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்திய அமெரிக்க பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் பட்டய கணக்காளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்றுத்தந்தவர் தமிழறிஞர் மாபொ சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் மின்வெட்டை சரி செய்ய மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டில் பாகிஸ்தானுக்கு எதிராக 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற 5வது கவுட்டில்யா பொருளாதார மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், நிலையான வளர்ச்சி என்ற அடித்தளத்துடன் அனைத்தையும் உள்ளடக்கிய மேம்பாட்டுடன் முன்னேற்ற பாதையில் செல்ல முடியும் என்று சுட்டிக்காட்டினார். நாட்டில் உள்ள கடைக்கோடி மக்களும் விடுபடாமல் வளர்ச்சியின் பலன்களை பெறுவதே பொருளாதார மீட்சியின் பயன் என்றும் குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டமைக்க ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசியத்தை குடியரசு துணைத்தலைவர் எடுத்துரைத்தார். அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருமித்த முடிவை நோக்கியே வாதங்களும் விவாதங்களும் அமைய வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு 2029 ஆண்டிற்குள் போதையில்லா இந்தியாவை உருவாக்க உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், துருக்கியைச் சேர்ந்த போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளி நவ்பிரீத் சிங் வெற்றிகரமாக கைது செய்யப்பட்டு நம் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். ஆப்கானிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு பெருமளவிலான போதைப் பொருட்களை துருக்கி நாட்டு குடியுரிமையின் கீழ் போலி பெயரில் இவர் தொடர்ந்து கடத்தி வந்ததாகவும், பல்வேறு கடத்தல் குற்றங்களில் தொடர்புடைய இவரின் அடையாளத்தை வெளிப்படுத்தி இந்தியா கொண்டுவரப்பட்டதாகவும் எடுத்துரைத்தார். தற்போது அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்த வெற்றிகரமான செயல்பாட்டை மேற்கொண்ட அனைத்து புலனாய்வு நிறுவனங்களுக்கும் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்தார். இந்திய அமெரிக்க பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் பட்டய கணக்காளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள இந்திய பட்டய கணக்காளர்களுடன் கலந்துரையாடிய அவர், எல்லை தாண்டிய வரிமுறைகள், ஒழுங்குமுறை நடவடிக்கைகள், நிதி ஆளுமையில் அவர்களின் செயல்பாட்டை எடுத்துரைத்தார். வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் இந்திய தொழில் நிறுவனங்கள் தயார் நிலையில் இருப்பதற்கு பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பை அவர் சுட்டிக்காட்டினார். வலுவான உள்நாட்டு வளர்ச்சியுடன் கூடிய நாட்டின் பொருளாதார உத்வேகம் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தன்னம்பிக்கை சுயசார்பு கொள்கைகளை பிரதிபலிப்பதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சி 12 ஆண்டுகளை இன்று நிறைவு செய்கிறது. 2014 ஆண்டு விஜயதசமி தினத்தன்று இதே நாளில் பிரதமரின் முதலாவது மன் கி பாத் குரல் நிகழ்ச்சி ஒலிபரப்பப்பட்டது. அண்மையில் 138வது மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பானது. கடந்த 12 ஆண்டுகளில் மனதின் குரல் நிகழ்ச்சி நாட்டின் பல்வேறு மாற்றங்களுக்கு வழிகோலியதோடு வளர்ச்சிப் பாதையில் குடிமக்கள் எழுச்சியுடன் பங்கேற்கவும் உத்வேகம் அளித்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் நாட்டில் உள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்களின் ஆக்கப்பூர்வமான உத்வேகமிகு செயல்பாடுகளை பிரதமர் வானொலி மூலம் பகிர்ந்து கொண்டதுடன், கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, புத்தாக்க திறன்கள், சமூக சேவையில் அவர்கள் ஆற்றி வரும் அளப்பரிய செயல்பாடுகளையும் பகிர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட காலங்களில் தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெறுவதில் தமிழறிஞர் மாபோ சிவஞானம் முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சிலம்பு செல்வர் என போற்றப்படும் மாபோசியின் 31வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி அமைச்சர் வெளியிட்ட செய்தியில், பத்திரிகையாளராகவும் எழுத்தாளராகவும் நாட்டின் விடுதலைக்கு சிறந்த பங்களித்த அவரை நினைவு கூறுவோம் என குறிப்பிட்டுள்ளாா்.

0: தமிழ்நாட்டில் மின்வெட்டை சரிசெய்ய மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேலும் சில மாதங்களில் நீண்டகால மின்சார கொள்முதலுக்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட இருப்பதாகவும் குறிப்பிட்டார். நெய்வேலியிலிருந்து மத்திய தொகுப்பிற்கு வரும் மின்சாரம் நிறுத்தப்பட்டதால் தான் தொழில்துறையினர் ஜெனரேட்டரை பயன்படுத்த கேட்டுக் கொள்ளப்பட்டதாகவும் கூறினார். தொழில்துறையினருக்கு எந்தவொரு மின்சார தடையும் செய்யப்படவில்லை என்றும், தற்காப்பு காரணமாக ஒரு சில பகுதிகளில் அதுபோன்ற அறிவிப்புகள் வெளியிடப்பட்டதாகவும் தெரிவித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் தாவேக வெற்றி பெறும் என்றும் திரு நிர்மல்குமார் உறுதிபட தெரிவித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிக்கு வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் நிறைவடைகிறது. இதையடுத்து இவ்விரு தொகுதிகளிலும் அரசியல் கட்சித் தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே தாராபுரத்தில் தேர்தல் பணிகளில் ஈடுபடும் காவல்துறையினருக்கான தபால் வாக்குப்பதிவு இன்று நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வருகிற 6ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த நிலையில் தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் காலை 10 மணி அளவில் துவங்கிய காவல்துறையினரின் தபால் வாக்குப்பதிவு மாலை 5:30 வரை நடைபெற உள்ளது. குண்டடம், சூரியநல்லூர், தாராபுரம் நகரம், கொண்டரசம்பாளையம், வேங்கிப்பாளையம் உட்பட தாராபுரம் தொகுதியில் வசிக்கக்கூடிய 195 காவலர்கள் தபால் வாக்குப்பதிவு செய்ய உள்ளனர். தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விறுவிறுப்பாக காவல்துறையினர் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. தாராபுரம் பகுதியிலிருந்து சபரீஷ்.
0: தமிழகத்தில் ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை தடுக்க தீவிர வாகன தணிக்கை நடைபெறுவதாக அரசு தெரிவித்துள்ளது. பண்டிகை கால கூட்ட நெரிசலை சமாளிக்க வெளி மாநிலங்களிலிருந்து 1000-க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் தமிழகத்தில் இயங்க அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் இந்நடவடிக்கை. மத்திய மாநில அரசுகள் விளையாட்டு வீரர்களுக்கு அளித்து வரும் சிறந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆசிய விளையாட்டு 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கம் வென்று தமிழகம் திரும்பிய வித்யா ராம்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பயிற்சியாளர்களுக்கும் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
2: என் பேர் வித்யா ராம்ராஜ். நான் ஏஷியன் கேம்ஸ்ல 3 மெடல்ஸ் வின் பண்ணிருக்கேன். சோ ஐ அம் சோ ஹாப்பி. இந்த 43 இயர்ஸ் ரெக்கார்ட் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளால முடியும் அப்படின்னு காட்டுறோம். இனிமேல் வர ஃபியூச்சர்ஸ்க்கு வேர்ல்ட் கிளாஸ் லெவலையும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படின்னு நேற்று கூட நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரை பார்த்தோம். அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்காங்க. 100% நம்ம கொடுக்கணும். கூட இருக்க சப்போர்ட்ஸ் வந்து நமக்கு 101% கொடுக்க ரெடியா இருக்காங்க. ஆஸ் அத்லெட், ஒரு அத்லெட் வந்து லைக் டீச்சர்ஸ் கோச்சஸ் இல்லாம பர்ஃபார்மன்ஸ் பண்ணவே முடியாது. எவ்வளவு ஈக்குவல் அத்லெட்ஸ்க்கு கொடுக்குறீங்க அந்த ஈக்குவல் கோச்சஸ்க்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு சோ அது வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணிருக்காரு.
0: கும்பகோணத்திலிருந்து கல்யாண ரங்கநாதர், பரிமள ரங்கநாதர், நாச்சியார் கோவில், செங்கனூர் ஸ்ரீனிவாச பெருமாள் உள்ளிட்ட 14 முக்கிய வைணவ ஆலயங்களை ஒரே நாளில் தரிசிக்கும் சிறப்பு ஆன்மீக சுற்றுலா பேருந்து சேவை கும்பகோணத்தில் இன்று காலை தொடங்கியது. தமிழக அரசின் இந்த சிறப்பு ஆன்மீக சேவை பக்தர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக பயணி ஒருவர் தெரிவிக்கையில்,
3: தமிழக அரசு கும்பகோணம் கோட்டத்தின் சார்பில் 108 வைணவ தலங்களில் தீர்காழி அருகே கவியத்தலங்கள் உள்ளன. அதை ஒரே நாளில் எல்லாரும் போய் தரிசனம் பண்ணி கண்டு கழிக்கணும்னு இந்த புரட்டாசி மாசத்துல தமிழக அரசின் சார்பில் சிறப்பு பேருந்து வசதிகள் துவக்கி உள்ளது. இதன் மூலமாக கோயில்களை ஒரே நாளில் தரிசனம் பண்ணலாம். இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு முன்முயற்சி. பக்தர்களின் சார்பாகவும் பயனாளிகளின் சார்பாகவும் மிகவும் நன்றியை தெரிவித்துக்கிறோம்.
0: இதனிடையே புரட்டாசி 3வது சனிக்கிழமையொட்டி வைணவ ஆலயங்களில் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். வன உயிரின வார விழாவையொட்டி குற்றாலம் மலைப்பகுதியில் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. பிளாஸ்டிக் பயன்பாட்டால் வன உயிரினங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து இதில் எடுத்துரைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால வனக்கோட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் வன உயிரின வார விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. சுற்றுலா தலமான சிற்றருவி முதல் செண்பகாதேவி அருவி வரை செல்லும் மலைப்பகுதிகளில் மகளிர் கல்லூரி மாணவிகள் பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மலைப்பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் வீசி சென்ற பிளாஸ்டிக் பாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை மாணவிகள் சேகரித்ததுடன் மலைப்பகுதிகளில் பிளாஸ்டிக் பொருட்களை வீசாமல் வனப்பகுதியையும் வன உயிரினங்களையும் பாதுகாக்க வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: மயிலாடுதுறை மாவட்டத்தில் பிரதமரின் தொழிற்பயிற்சி திட்டத்தின் கீழ் முன்னணி நிறுவனங்களில் பயிற்சி பெற விரும்பும் இளையோர் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் 18 வயதிற்குட்பட்ட சிறார்கள் ஓட்டி வந்த 8 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 19 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. முன்னதாக ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 6 விக்கெட் இழப்பிற்கு 211 ரன் எடுத்திருந்த நிலையில் 212 என்ற வெற்றி இலக்குடன் தொடர்ந்து விளையாடிய பாகிஸ்தான் 6 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து இந்தியா இப்போட்டியில் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. தற்போது 19 தங்கம், 26 வெள்ளி, 36 வெண்கலம் என 81 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இந்தியா 5வது இடத்தில் உள்ளது.

0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டமைக்க ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசியத்தை குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்திய அமெரிக்க பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் பட்டய கணக்காளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்றுத்தந்தவர் தமிழறிஞர் மா பொ சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் மின்வெட்டை சரிசெய்ய மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டில் பாகிஸ்தானிற்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: இந்நிலையத்தில் நேரம் 1:55. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. திரை இசை கேட்போம். மின்னலை திரைப்படத்திற்காக பாம்பே ஜெயஸ்ரீ பாடிய பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

0: semi-finals in men's hockey finals, India to take on Malaysia in a short while. And with that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டல வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 2:15.
2: நீலமலை நேரம். நீலமலை நேரம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் ஆறு பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம். இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி பணியர் பாடல்கள் மற்றும் இசை இடம்பெற கேட்கலாம்.
3: என்னுடைய பேர் கைமதாஸ். பணியா கமிட்டியை சேர்ந்த நான். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுக்காவில் அத்திச்சால் என்ற கிராமத்திலிருந்து நாங்கள் வரோம். இப்போது நாங்கள் பாடப்படுற பாட்டு எங்கள் சமுதாயத்தில் வந்துட்டு ஒரு கேலி பண்ணி பாடுற மாதிரி பெண்கள்லாம் சேர்ந்து பாடக்கூடிய ஒரு பாட்டு, அதை இப்போது நம்ம குழந்தைகள் பாடுவாங்க.

இந்த பாட்டு வந்து இந்த பணியார் சமுதாயத்தில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி ஒரு ஷார்ட்டாக அந்த பாட்டு மூலமாக அவங்க தெரிவிக்கப்படுறாங்க இந்த குழந்தை.

இந்த பாட்டு வந்து ஒரு குக்கு வந்து தவளையை பிடிக்கும் போது இருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷனை பற்றி இந்த பாட்டு வந்துட்டு

0: இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
2: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
3: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன், சிந்தினால தாங்க மாட்டேன்.
2: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
4: யார் உனக்கு இதெல்லாம் கத்துக் கொடுக்கறா?
5: ஒரு ஃப்ளோல தான வந்து பேபி.

நிலையத்தில் நேரம் 2:30. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் OTFM 101.8. நேயர்கள், இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் மேக்னி டைம் ஒரு பட பாடல்கள். இன்னைக்கு ஒரு பட பாடல்களா மேக்னி டைம் நிகழ்ச்சியில நாம பையா திரைப்படத்துல இருக்கிற அருமையான பாடல்கள் எல்லாமே கேட்க போறோம். அந்த வரிசையில பையா திரைப்படத்துல இருந்து முதல் பாடல் உங்களுக்காக.

நேயர்களே, கேட்ட அந்த பாடல் ஹரிசரன் பாடியது. இன்னைக்கு நாம மேக்னி டைம் ஒரு பட பாடல்களா பையா திரைப்படத்துல இருந்து அருமையான பாடல் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். இந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2010 வெளிவந்த திரைப்படம். இதுல கார்த்தி, தமனா இவங்க ரெண்டு பேருமே நடிச்சிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா 2010 வெளியான கார்த்தி தமனா நடிச்ச திரைப்படம் பாத்தீங்கன்னா ஒரு காதல், சாலை பயணம், அதிரடி சண்டைகள் என இளமை துளருடன் அமைந்த திரைப்படம் தாங்க இந்த படம். இந்த படத்துடைய கதையை தொடர்ந்து நம்ம யுவன் சங்கர் ராஜா அவங்களுடைய இனிமையான பாடல்களும் அதற்கான பின்னணி இசையும் வந்து ரசிகர்களின் மனதில் இன்னைக்கு வரைக்குமே ஒரு நீங்காத இடத்தை பெற்றிருக்கு. காதலும் இசையும் கலந்த ஒரு பயண அனுபவத்தை விரும்புபவர்களுக்கு இந்த திரைப்படம் வந்து ஒரு அருமையான திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து அடுத்ததா ஒரு பாடலையும் கேட்டுடலாம்.

நேர்களை கேட்ட அந்த பாடல் யுவன் சங்கர் ராஜா பாடியது. பையா திரைப்படத்திற்கு பாத்தீங்கன்னா இசை கொடுத்திருக்காங்க யுவன் சங்கர் ராஜா, பாடல் வரிகள் அனைத்தும் நான் முத்துக்குமார்.

நிலையத்தில் நேரம் 2:46. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8 மார்னிங் டைம். ஒரு பட பாடல்களாக பையா.

0: நேர்களை கேட்ட அந்த பாடல் ராகுல் நம்பியார், சைந்தவி ஆகியோர் இணைந்து பாடியது. கேட்ட அந்த பாடலுடன் இன்றைய மார்னி டைம் ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
2: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன், சிங்கினால தங்க மாட்டேன்.
1: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
3: யார் உனக்கு இதெல்லாம் கத்து கொடுக்கறா?
4: ஒரு ஃப்ளோல தான வந்து பேபி.

நீலகிரி மாவட்டத்தில் விளம்பர நிறுவனம் வைத்திருப்பவரா நீங்கள், அல்லது புதிய விளம்பர நிறுவனம் தொடங்க ஆர்வம் உள்ளவரா? உங்கள் விளம்பரங்களை வானொலியில் ஒளிபரப்ப ஓர் அரிய வாய்ப்பு. நீங்கள் அளிக்கும் விளம்பரங்களுக்கு 15% கமிஷன் தொகை, அதாவது முகவருக்கான தொகையை வருமானமாக ஈட்டலாம். விருப்பமுள்ளவர்கள் இதற்கான விண்ணப்பத்தினை அலுவலகத்தில் நேரடியாக வந்து பெற்றுக் கொள்ளலாம். அலுவலக முகவரி: நிலைய இயக்குநர், அகில இந்திய வானொலி நிலையம், ஃபிங்கர் போஸ்ட் அஞ்சல், உதகமண்டலம் 643006. பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஜூலை 31 தேதி.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

ஆகாஷ்வாணி, நேரம் 2:55. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும் கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை, ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டரும், திருநெல்வேலி AWS, பாளையங்கோட்டை, கோழிப்போர் விளை, கொடுமுடியாறு அணை, களக்காடு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை, தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், திருநெல்வேலி, தென்காசி, அடவி நயினார் அணை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டரும், மேலும் பல இடங்களில் 2 முதல் 1 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகமாகவும், ஏனைய பகுதிகள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இயல்பான அளவிலேயும் காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மிக அதிக அளவு வெப்பநிலை ஈரோட்டில் 39.8 டிகிரி செல்சியஸாக பதிவானது. சமவெளி பகுதிகளில் மிக குறைந்த அளவு வெப்பநிலையானது தருமபுரியில் 22.5 டிகிரி செல்சியஸாக பதிவானது. மலைப்பகுதிகளில் மிக குறைந்த அளவு வெப்பநிலை கொடைக்கானலில் 10.7 டிகிரி செல்சியஸாக பதிவானது. இனி வானிலை முன்னறிவிப்பு. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளின் மேல் சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. தெற்கு கடலோர ஆந்திர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் சுமார் 5.8 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இன்று திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தின் ஏனைய இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். நாளை கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்றுடன் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தின் சில பகுதிகளிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. இனி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இனி சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸையும், குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 3 மணி. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி, உள்ளம் கவர்ந்த பாடல். நேயர்கள் கடிதங்களின் தொகுப்பு நிகழ்ச்சி.

நேர்களே, ஸ்டுடியோல டைம் சரியா 3:04 ஆயிடுச்சு. நேர்களை கேட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில உள்ளம் கவர்ந்த பாடல்களின் தொகுப்பா நேயர்கள் அனுப்பக்கூடிய கடிதங்கள்ல இருந்து பாடல்களை தான் அடுத்தடுத்து கேட்க போறோம். நம்ம இன்னைக்கு யாரு எங்க இருந்து பாடல்கள் எழுதி அமைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷீலா யாஷிகா அப்படின்றவங்க காந்தல் பகுதியை சேர்ந்த முக்கோணத்துல இருந்து நமக்கு கடிதங்களை எழுதி அமைச்சிருக்காங்க.

சோ இன்னைக்கு அடுத்தடுத்து இந்த ஒரு மணி நேரம் அவங்க எழுதின பாட்டை தான் நம்ம நிகழ்ச்சியில அடுத்தடுத்து கேட்க போறோம். சோ கேட பாடல் ராஜா பார்வை திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் அது வைரமுத்து வரிகள்ல இளையராஜாவோட மியூசிக்ல. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக உங்க கூட நான் இணைஞ்சிருக்கேன் அஜய் எஸ் பிரீதி. ஸ்டேடியூன் உடைய 101.8 இங்க எல்லாமே சமஹிட். 3:05 ஆயிடுச்சு நேரத்துல. அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. 3:30 திரைப்படத்திற்காக நம்மளுடைய உடைய 101.8 நேர் விருப்பமாக

ஸ்டுடியோல டைம் சரியா 3:09 ஆயிட்டு இருக்கு. என் கூட தான் கேட்டுட்டு இருக்கீங்க ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில. உள்ளம் கவர்ந்த பாடல்களின் தொகுப்பா நேயர்கள் நமக்கு வந்து பாடல்களை அடுத்து அடுத்து எழுதி அமைச்சிருக்காங்க. ரொம்பவுமே சூப்பரான பாடல்களை எழுதி அமைச்சிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷீலா யாஷிகா காந்தல்ல இருந்து முக்கோண பகுதிக்கால இருந்து அமைச்சிருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடலை உள்ளம் கவர்ந்த பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடல்களை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நிலைய இயக்குனர் அகில இந்திய வானொலி நிலையம் ஃபிங்கர் போஸ்ட் அஞ்சல் உதகை அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கடிதத்தை எழுதினீங்க அப்படின்னா இந்த முகவரிக்கு அனுப்புனீங்கன்னா இந்த நிகழ்ச்சி மூலியாக உங்களுக்கு பிடித்த பாடலை 1 மணி நேரம் கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு நம்மளுடைய UTFM 101.8.

கண்ணதாசன் வரிகளில் உள்ளம் கவர்ந்த பாடல்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இதில் நேயர்கள் எழுதிய பாடலை தான் அடுத்து அடுத்து கேட்டு அனுப்பிச்சிட்ருக்கோம் நேர்களே. ஸோ சூப்பரான பாடல் இந்த ஒரு மணி நேரம் தொடர்ந்து கேட்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் இது ஊட்டி எஃப்எம் 101.8 மற்றும் நம்மளோட ஊட்டி எஃப்எம் 101.8 பண்பலை வரிசையில் நியூஸ் ஆன் ஏர் ஆப் செயலிலும் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி இணையவழியிலும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் இது ஊட்டி எஃப்எம் 101.8 இங்கே எல்லாமே சமையிட்டு.

இளையராஜாவோட மியூசிக்ல எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் அல்லது காதல் பரிசு திரைப்படத்திற்காக நம்மளோட யூடிஎஃப்எம் 101.8 கேட்டு முடிச்சோம். கேட்டுருக்க நிகழ்ச்சி உள்ளம் கவர்ந்த பாடல்களின் தொகுப்பு. அதாவது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை பிற்பகல் 3 முதல் 4 வரைக்கும் ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில உள்ளம் கவர்ந்த பாடல்களின் தொகுப்பாகிய நேயர்கள் எழுதி அனுப்பக்கூடிய பாடல்களை தான் அடுத்து அடுத்து நம்மளுடைய யூடிஎஃப்எம் 101.8 கேட்க போறோம். ஸோ இன்னைக்கு ஷீலா யாஷிகா அப்படின்றவங்க காந்தல் பகுதியை சேர்ந்தவங்க முக்கோணத்துல இருந்து நமக்கு பாடல்களை எழுதி அமைச்சிருக்காங்க. சோ இன்னைக்கு இந்த ஒரு மணி நேரம் ஃபுல்லாவே அவங்க உள்ளங்கள் கவர்ந்த பாடல்களை தான் நம்மளுடைய ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்டிருக்கோம். சோ நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கணும், உங்களுக்கு பிடித்த உள்ளம் கவர்ந்த பாடல்களை ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது நிலைய இயக்குனர் அகில இந்திய வானொலி நிலையம் ஃபிங்கர் போஸ்ட் அஞ்சல் அப்படின்ற முகவரிக்கு உங்களுக்கு பிடித்த பாடல்களை எழுதி அமைச்சிங்கன்னா உங்களுக்கு பிடித்த பாடல்களை எங்களுடைய ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இதை தொடர்ந்து ஒரு சூப்பரான பாடல் நம்மளுடைய ஊடி எஃப்எம் 101.8 வந்துட்டே இருக்கு.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

இளையராஜாவோட மியூசிக்ல சூர சம்சாரம் சம்ஹாரம் அப்படின்ற திரைப்படத்திற்காக பாடலை கேட்டு முடிச்சோம். அருண்மொழி மற்றும் சித்ராவோட வாய்ஸ்ல நம்மளோட யூடிஎஃப்எம் 90.8 உள்ளம் கவர்ந்த பாடல்களின் தொகுப்பா நேயர் எழுதிய பாடலை தான் அடுத்தடுத்து கேட்டு இருக்கோம். இன்னைக்கு பாடல் எழுதி அமைச்சிருக்காங்க ஷீலா மற்றும் யாஷிகா காந்தல் இருந்து. அவங்களோட பாடல் தான் நேயர்கள் எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து ஒரு சூப்பரான பாடல் அடுத்த வாரிசு திரைப்படத்திற்காக.

நேர்களை ஸ்டுடியோல டைம் சரியா 3:38 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. உள்ளம் கவர்ந்த பாடல்களின் தொகுப்பா நேர் எழுதி அமைச்ச பாடல் தான் அடுத்தடுத்து கேட்டு இருக்கோம். கேட்ட பாடல் அடுத்த வாரிசு திரைப்படத்திற்காக கேட்டு முடிச்சோம். இளையராஜாவோட மியூசிக்ல எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் அது நம்மளுடைய ஊட்டி FM 101.8. அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் தனிக்காட்டு ராஜா திரைப்படத்திற்காக.

0: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
1: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன்,
0: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இனி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
2: யார் உனக்கு இதெல்லாம் கத்து கொடுக்கறா?
3: ஒரு ஃப்ளோல தானா வந்து பேபி.
4: நேர்களே, ஸ்டுடியோ டைம் சரியா 3:44 ஆயிட்டு. நேர்கே, உள்ளம் கவர்ந்த பாடல்களின் தொகுப்பாதான் நேர்கள் எழுதி அனுப்பிச்ச பாடல்களை அடுத்தடுத்து கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு ஷீலா, யாஷிகா அப்படின்றவங்க காந்தல் பகுதியை சேர்ந்தவங்க முக்கோணத்துலேருந்து ரொம்பவுமே சூப்பரான பாடல்களை எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததா அந்த வரிசையில் ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. தர்ம யுத்தம் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவோட மியூசிக்ல.

0: ஸ்டுடியோ டைம் சரியா 3:53 ஆயிடுச்சு. நேர்களே, கேட்ட பாடல் தில்லமுழு திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எம் எஸ் விஸ்வநாதனோட மியூசிக்ல கேட்ட பாடல் கண்ணதாசன் வரிகளில் கேட்டோம். கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில உள்ளம் கவர்ந்த பாடல்களின் தொகுப்பா நேர் எழுதி அமைச்ச பாடல்களை தான் அடுத்தடுத்து கேட்டுட்டு இருக்கோம். ஸோ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு சொல்ல. ஸோ அடுத்ததா ஒரு பாடல் குரு திரைப்படத்திற்காக, அதை கேட்கறதுக்கு முன்னதாக
1: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
2: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன், சிந்தினால தங்க மாட்டேன்.
1: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
3: யார் உனக்கு இதெல்லாம் கத்து கொடுக்கறா?
4: ஒரு ஃப்ளோல தான வந்து பேபி.
0: நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியாக ஒரு சூப்பரான பாடலை கேட்க போறோம். குரு திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் இளையராஜா மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. இதோட உள்ளம் கவர்ந்த பாடல்களோட நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இதை தொடர்ந்து அடுத்ததா 4 மணி முதல் 5 மணி வரைக்கும் சூப்பரான குட்டிஸோட நிகழ்ச்சி, பட்டாம்பூச்சி நிகழ்ச்சி வந்துட்டே இருக்கு. அதை தொகுத்து வழங்குறதுக்காக நம்மளுடைய ஜெயலட்சுமி வந்துட்டே இருக்காங்க. சோ இதோட 4:30 நேரம் வந்துச்சு. ஸ்டேடியனுடைய FM 101.8 இங்கே எல்லாமே சமஹிட்டு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வடகிழக்கு மாநிலங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய

0: இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். வன உயிரினங்களின் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்றதில் விடுதலை போராட்ட வீரரும் தமிழறிஞருமான மாபொ சிவஞானம் முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொழில்துறையினருக்கு மின்சார தடை செய்யப்படவில்லை என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார். மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவீக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி தொடங்கியது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மல்யுத்தம் ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் அமன் ஷெக்ராவத் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியா 19 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சண்டிகரில் நடைபெற்று வரும் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 23.2 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நிலையத்தில் நேரம் சரியாக 4:02. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள். நேயர்களே, இந்த பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி இன்று முதல் உங்களுக்காக ஆரம்பமாயிருக்கு. இனி வரும் வாரங்களில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையில 4 மணிலிருந்து 5 மணி அப்படின்னு சொல்லி சொன்னாலே பட்டாம்பூச்சிகள் தாங்க சிறகரிச்சு பறக்க போகுது. இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா முழுக்க குழந்தைகளுக்காக அமைக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள், 8th வரைக்கும் படிக்கிற பசங்க எல்லாமே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கால் பண்ணலாம். 8th வரைக்கும் படிக்கிற பசங்க எல்லாமே இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணலாம். இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய தனித்திறமைகள், உங்களுடைய டேலண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் என்னோட ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு பிடித்த பாடல், கதை, பேச்சு, கவிதை, இதில் எதில் உங்களது டேலண்ட் நிறையா இருக்குது அதை பற்றி என்னோட கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஆல்ரெடி உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா உள்ளூர் நேயர்களாக இருந்தால் 9344-9910-18, வெளியூர் நேயர்களாக இருந்தால் 9342-9010-18, புதிய நேயர்கள் உங்களுக்காக கொடுத்துருக்கிற எண் 8300-1910-18. இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்கள். முழுக்க முழுக்க 8ஆம் வகுப்பு வர படிக்கிற குழந்தைங்க கால் பண்ணி பேசுகிற இந்த நிகழ்ச்சி. ஸோ ட்ரை பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். நாம் இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப ஜாலியாக பேசலாம். உங்களுடைய டேலண்ட் எல்லாமே என்ன அப்படிங்கறத நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே நேர்களே, நம்மளுடைய பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில நம்மளுடைய ஃபர்ஸ்ட் காலர் யாரு எங்கிருந்து பார்ப்போம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: வடவள்ளியிலிருந்து தீபமணி கண்டன் அர்த்தன பேசுறேன்.
1: ஓகே மணிகண்டன், என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க?
2: 5th ஸ்டாண்டர்ட் மா.
1: எந்த ஸ்கூல்?
2: இருக்காங்க.
1: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் காலர், உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரிங்களா? ஓகே டியர், ஓகே டியர். சொல்லுங்க உங்களுடைய டேலண்ட் என்ன?
2: கதை கூறுமா?
1: கதை சொல்றீங்களா? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். கியூட்டா ஒரு கதைய.
2: ஒரு ஊர்ல ஒரு நரியும் சிங்கம் இருந்தாமா.

0: அந்த காலத்துல அப்புறம் சிங்கம் ஒரு கிணத்து பக்கம் போச்சாமா. அப்புறம் சிங்கம் எட்டி பார்க்கும் போது நிறைய சங்கம் இருந்துச்சாமா. அப்புறம் நிறைய ஏன் சிங்கம் எட்டி பாக்குற அப்படின்னு நினைச்சாமா. அப்புறம் இதுக்குள்ள தங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிச்சாமா.
1: நம்மளால
0: தங்கம் தங்கம் எடுக்க கூடாது யாராவது அப்படின்னு சொல்லிச்சாமா. அப்புறம் நம்ம வேண்டாம் நம்ம விளையாடுறதுக்கு போலாம் வா அப்படின்னு கூப்பிட்டுமா நரி. சிங்கத்திய
1: சிங்கமும் நிறைய விளையாட போறாங்க. ஓகே.
0: அப்புறம் அவங்க கிட்ட சைக்கிள் இருந்துச்சாமா. அப்புறம் போட்டி போட்டு விளையாண்டே இருந்தாங்களாமா. அப்புறம் பார்த்தா 5 மணி ஆயிருச்சாமா. அவங்க அம்மா தேடிட்டு இருக்காங்களாமா. சிங்கத்தோட அம்மா
1: சிங்கத்தோட அம்மா தேட தொடங்கிட்டாங்க. 5 மணி ஆயும் இன்னும் காணோம் புள்ளன்னு.
0: அப்புறம் நரி அவங்க அம்மாவே இல்லையாமா. அதனால சோகமா ஏக்கமா இங்க பாத்துட்டு இருந்துச்சாமா. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, சரி நீ போ சிங்கம் உங்க அம்மா கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுச்சாமா. சரி அப்புறம் எங்க மரத்தடியில நம்ம போய் நிறுத்திட்டு எங்க உட்காரலாம் அப்படின்னு சொல்லிச்சாமா. அவ்வளவுதான் நினைச்சுமா.
1: அவ்வளவுதான் ரொம்ப சோகமா அனுப்பி விட்டுருச்சா நரி சிங்கத்தை அம்மா கூட நீ போன்னு சொல்லிட்டு. ஆமா பாவம் இல்ல அந்த நரி. ஓகே, யார் உங்களுக்கு இந்த கதையை சொல்லி கொடுத்தது? செம கியூட்டா சொன்னீங்க.
0: தேங்க் யூ மா.
1: ஓகே டியர், யார் சொல்லி கொடுத்தா இந்த கதையை உங்களுக்கு?
0: இல்ல நானே யோசிச்சு பண்ணுவேன்.
1: பரவாயில்லையே, சூப்பரா யோசிக்கிறீங்க. நிறைய டேலண்ட்லாம் உங்களுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன்.
0: அப்படித்தானே?
1: ஓகே டியர். ஓகே டியர், டேக் கேர், பாய்
0: பாய்.
1: ஓகே நேர்களே, ஃபஸ்ட்டு காலராக வந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக அவங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்தினாங்க. ரொம்பவே க்யூட்டாக பேசினாங்க. 5th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன்னு சொன்னாங்க. கேட்கறதுக்கே பார்த்தீங்கன்னா செமையாக இருந்துச்சு. அவங்க பேசினதும் அவங்க சொன்ன கதையுமே, அந்த கதையுமே பார்த்தீங்கன்னா யாரும் சொல்லித்தரலையும், அவங்களே யோசித்து தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே அருமையாக யோசித்து நல்ல கதையெல்லாம் சொல்கிறாங்க. இவங்களுக்கு நல்ல டேலண்ட்லாம் இருக்குது. ஓகே நேர்களே, இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களும் அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டெல்லாம் வெளிப்படுத்தணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள் நம்ம பட்டாம்பூச்சி நிகழ்ச்சிக்கு. ஓகே நேர்களை, நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு அருமையான பாடலையும் கேட்டலாம். இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. இங்கெல்லாமே சமஹிட்டு.

0: பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே.
1: நேர்களை கேட்ட அந்த பாடல் காதலுக்கு மரியாதை திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் சுஜாதா ஆகியோர் இணைந்து பாடியது இளையராஜாவின் இசையில். நேர்களை, நம்ம நிகழ்ச்சியுடைய தலைப்புக்கு ஏத்த மாதிரியே அருமையான பட்டாம்பூச்சி அப்படிங்கிற வரிகளோட அருமையான பாடலோட இந்த நிகழ்ச்சியை நாம ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே நேர்களே, இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா குழந்தைகள் தான் நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா கால் பண்ணி பேச போறாங்க. ஓகேங்களா, அவங்க பேசும்பொழுது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு, கதை, பேச்சு, கவிதை எல்லாமே நம்மளோட ஷேர் பண்ண போறாங்க. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய டேலண்ட்ஸ் இருக்குங்க. ஆனா அந்த டேலண்ட் எல்லாம் எப்படி வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தெரியாமலே இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்காக நாம கொடுத்துருக்கிற ஒரு அருமையான வாய்ப்பு தான் இந்த பட்டாம்பூச்சிகள் அப்படிங்கிற நிகழ்ச்சி. ஸோ ஓகே, ஸோ கேட்டுட்டு இருக்க எல்லாருமே நம்மளுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்க குழந்தைகளை பேசுவீங்க, அவங்களுடைய கருத்துக்கள், அவங்களுடைய டேலண்ட் எல்லாமே இந்த ஷோ மூலயமா நம்ம வெளிப்படுத்தலாம். ஓகே நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்மளோட பேசுறதுக்காக ஒரு குட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ரேனிஷா.
1: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க?
2: 8th ஸ்டாண்டர்ட்.
1: ஓகே, எந்த ஸ்கூல்மா?
2: பிரீக்ஸ் மெமோரியல்.
1: ஓகேங்க, வீட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
2: அம்மா, அப்பா, அக்கா, நான்.
1: நீங்களும் அக்காவும் எப்படி செம ஜாலியா இருப்பீங்களா, இல்ல அப்பப்ப குட்டி குட்டியா சண்டைலாம் போட்டுப்பீங்களா?
2: சண்டை போடுவாங்க.
1: சண்டைலாம் போடுவீங்களா?
2: போடுவாங்க.
1: யாரு ஃபர்ஸ்ட்ல சண்டை போடுவாங்க கூட, நீங்களா இல்ல உங்க அக்காவா?
2: நான் தான்.
1: நீங்க தான் சண்டை போடுவீங்களா?
2: ஆமா.
1: எதுக்கு சும்மா சும்மா அக்கா கூட சண்டை போடுவீங்க?
2: போனுக்காக.
1: போன் பிரச்சனை தானா? எல்லாத்து வீட்லயும் இருக்கிற அதே பிரச்சனை தான் உங்க வீட்லயுமா? ஒவ்வொரு டேலண்ட் இருக்குன்னு தனித்திறமை என்ன செய்வீங்க
2: இன்னைக்கு?
1: கேம்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கா? என்ன கேம்லாம் நீங்க விளையாடுவீங்க? ஓகே, எங்க ஸ்கூல்ல இருக்கும்போது ரெகுலரா விளையாடுவீங்களா இல்ல வெளியே தனியா பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்களா செட்டில் விளையாடுறதுக்கு?

0: ஓகேம்மா, செம க்யூட்டாக பேசுனீங்க, தேங்க்யூ.
1: தேங்க்யூ.
0: ஓகே நேயர்களே, ஒவ்வொரு குழந்தைகளும் நம்மளோட ரொம்ப அழகாகவே பேசிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். வணக்கம். வணக்கம். ஓகே நேயர்களே, நம்மளுடைய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காகவே நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிற, நம்மளுடைய நிலையம் ஏற்பாடு பண்ணியிருக்கிற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய திறமைகள்லாம் இருக்குங்க. அவங்களுடைய திறமைகளை எப்படி வெளிக்கொண்டுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸுமே யோசிச்சுட்டு இருப்பீங்க. சிலர் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் நிறைய காம்படிஷன்ஸ்லாம் கலந்துப்பாங்க. நிறைய குழந்தைங்க பார்த்திங்கன்னா முன்னாடி போய் பேசுறதுக்கு தயங்கிட்டு பயந்துட்டுலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய தயக்கம் எல்லாமே போக்குறதுக்கான நம்மளுடைய இந்த நிகழ்ச்சி வந்து பட்டாம்பூச்சியாகவே நம்ம வச்சுக்கலாம். ஓகே, நம்ம என்னோட பேச போகிறது பார்ப்போம். வணக்கம். வணக்கம். ஓகே நேயர்களே, கால் வந்துட்டே இருக்கு, இடையில என்ன பிரச்சனை ஆகுதுன்னு தெரியல, கட் ஆயிடுது, பார்ப்போம். வணக்கம். ஓகே நேயர்களே, நீங்கள் தொடர்ந்து கால் பண்ணுங்கள், நாம் பேசலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டிஸ்டோடைய திறமைகளை எல்லாத்தையுமே வெளிப்படுத்தலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9344101818 மற்றும் ஒரு எண் புதிய நேயர்களுக்காக 8300019108. இந்த எண்களில் ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்கள் குட்டிஸோடைய டேலண்டெல்லாம் நாம் பேசலாம். வணக்கம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு அருமையான பாடலையும் கேட்டலாம். இணைந்திருங்கள், இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: நேயர்களை கேட்ட அந்த பாடல் மிருதுளா ஸ்ரீமதி பார்த்தசாரதி குழுவினரோடு இணைந்து பாடியது. பூ திரைப்படத்திற்காக எஸ் எஸ் குமரன் இசையில். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க? எந்த ஸ்கூல்? ஓகே. உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்களா? எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி ஜாலியா கிளாஸ்ல பேசிட்டே இருப்பீங்களா மேம் கிளாஸ் எடுக்கும் போது? பிரேக் டைம்ல மட்டும் விளையாண்டு பேசுவீங்களா? கிளாஸ் டைம்ல நம்ம பேசக்கூடாது. ஓகே ஓகே. உங்க திங்ஸ் எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நீங்க ஷேர் பண்ணுவீங்களா? என்ன மாதிரி எல்லாம் ஷேரிங் பண்ணுவீங்க நீங்க?
1: லட்ச பிஸ்கட் கொண்டு வந்தனா அது ஷேர் பண்ணுவாங்க.
0: ஸ்நாக்ஸ் எல்லாம் சமயா ஷேர் பண்ணி சாப்பிடுவீங்களா?
1: ஆமா.
0: அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுவாங்களா உங்களுக்கு? ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும் தெரியுமா? உங்களுடைய டேலண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன
1: சொல்லுவீங்க?
0: டான்ஸ் ஆடுவீங்களா? சூப்பரா. யாருடைய பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவீங்க?
1: விஜய் பாட்டு.
0: விஜய் பாட்டு. எங்க அருமையா விஜயுடைய பாட்டு நீங்க பாடி காமிங்க பாக்கலாம்.
1: விஜய் பாட்டு வேற பாட்டு.
0: சரி, அப்ப வேற பாட்டு பாடுங்க.
1: அண்ணண்ணா உன்னண்ணா ஊரலற அண்ணண்ணா தொழில் சொல்லு தொப்பது ராவண ராவண.
0: பாடியாச்சா? சூப்பரா பாட்டீங்க. யாரு உங்களுக்கு பாட்டெல்லாம் சொல்லி கொடுக்கறது? மாமா சொல்லி கொடுப்பாங்களா? உங்களுக்கு மாமா ரொம்ப பிடிக்குமா? மாமா கூட வெளியே அவுட்டிங் எல்லாம் போவீங்களா அடிக்கடி? நீங்க எங்க கூட்டு போவாங்க மாமா
1: உங்களை? வெளியில கூட்டு போவாங்க.
0: ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு மாமாவை கூப்பிட்டு கிளம்பிடுவீங்களா நீங்க? ஓகே ஓகே. உங்களுக்கு யாரு ரொம்ப பிடிக்கும் வீட்டுல? மாமா மம்மி அப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா யாரு சொல்லுவீங்க?
1: மாமா.
0: மாமா தான் ரொம்ப பிடிக்குமா? மாமாவுடைய ஃபேவரட்டா நீங்க? ஓகேம்மா ஓகேம்மா. செம கியூட்டா பேசுனீங்க. தேங்க்யூ. ஓகே நேர்களே, நம்மளோட பேசினா அந்த குட்டி ரொம்பவே அருமையாக பேசினாங்க. மாமாவுடைய செல்லம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஓகே நேர்களே, ஒவ்வொரு வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைகள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. குழந்தைகளுடைய குறும்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான குறும்புகள் பண்ணிகிட்டே தாங்க இருப்பாங்க வீட்டில். அந்த குறும்புகளை பேரண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சில டைம் ரசிக்க தோணும், ஆனால் சில டைம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸை சாம்பையா டென்ஷன் தான் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னாக்கா பேரண்ட்ஸ் வந்து நிறைய ப்ரெஷர்லலாம் இருப்பாங்க. ஸோ குழந்தைகள் செய்கிற சின்ன சின்ன சேட்டைகள் சில டைம் ரசிப்பாங்க, சில டைம்ல பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. அதெல்லாம் as usual ரெகுலரா நடக்கிறது தான். தொடர்ந்து பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
2: வடவள்ளி குமரகுண்டு வடவள்ளியின் செல்வம் பேசுறேங்க மேடம்.
0: சோ ஓகேங்க. உங்க வீட்ல குட்டீஸ் எல்லாம் இருக்காங்களா? 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற குழந்தைகள் இருந்தா குழந்தைங்க கையில கொடுங்க.
2: அதான் சுருதிங்க மேடம். அவங்க மூணால் படிக்கிறாங்க பேசுறாங்களா
0: மேடம்? கொடுங்கம்மா கொடுங்கம்மா, பேசிடலாம். அவங்க கிட்ட பேசிடலாம். கொடுங்கம்மா.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: உங்க பேர் என்ன?
2: குருதிகா மேடம்.
0: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க?
2: 3 கிளாஸ்.
0: பேசுங்க. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க கேட்டேன்.
2: சொல்லுங்க மேடம்.
0: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நீங்கன்னு கேட்டேன்.
2: 3
0: 3rd ஸ்டாண்டர்ட் 3.

பார்க்க போய் படிக்கிறீங்களா? ஓகே ஓகேம்மா, சரி. உங்களுக்கு நான் என்ன நல்ல பாட்டு பாட தெரியுமா? கதை சொல்லுவீங்களா? என்ன பண்ணுவீங்க நீங்க? பாட்டு பாடுறீங்களா? எங்க பாடுங்க பாக்கலா? யாரு சொல்லி தராங்க உங்களுக்கு பாட்டு பாடுங்கன்னு சொல்லிட்டு? வெக்கப்படாம ஜாலியா பாடுங்க, நம்ம ரெண்டு பேர் ஜாலியா உங்க பாட்டை கேட்போம். பாடுங்க பாக்கலாம், பாடுங்கம்மா, குட்டிமா பாட்டு பாடுங்க பாக்கலா. நம்மளோட பேசுற குட்டி ரொம்ப வெக்கப்படுறீங்க போல, பேசுறதுக்கு பயமா இருக்கா உங்களுக்கு? ஐயோ எதுக்கு பயப்படுறீங்க நீங்க? நம்ம ஸ்கூல்லயா பேசுறோம், நம்ம ஜாலியா எஃப்எம் ப்ரோக்ராம்ல பேசிட்டு இருக்கோம். நீங்க பேசுறத எவ்வளவு பேர் கேட்டுட்டு இருப்பாங்க தெரியுமா? அழகா குழந்தை பேசுறே யாருன்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்களா? எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு? நீங்க மட்டும் பேசுங்க, உங்களுக்கு தெரியும்ல எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு. நீங்க மட்டும் பேசுங்க, நாம ரெண்டு பேர் ஜாலியா பேசலாம், சரியா? மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? எங்க ஸ்கூல்லயா வீட்டு பக்கத்துலயா? வீட்டு பக்கத்துல. இன்னைக்கு லீவ் தானே உங்களுக்கு? என்ன விளையாண்டீங்க இன்னொரு நிகழ்ச்சியில? இன்னுமே நீங்க என்ன பாட்டு பாடணும்னு நினைச்சீங்களோ அந்த கால் பண்ணி பாடுங்க, சரியா? ஓகே, தேங்க் யூ. ஓகே ஓகே, அந்த குழந்தை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டா லைன்ல இப்போ லைவ்ல பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தை பேசும்பொழுதே அந்த குழந்தையுடைய பதட்டம் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ சின்ன குழந்தைங்கனாலே அப்படிதாங்க, நம்ம வீட்டில் இருக்கவங்க கூட நல்லாவே பேசுவாங்க, ஆனால் புதுசாக யார் கூடியாச்சும் பேசணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பேசணும்னு நினைச்சாங்களோ எல்லாமே மறந்து போயிடும். ஒரு சின்ன பயமும் வந்துடும், பயம்னு சொல்ல முடியாது, இப்போ வெட்கப்படுறாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா குழந்தைங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து எல்லாத்துக்கிட்டையும் பேசி பழக மாட்டாங்கல்ல. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறனால ஒரு பயத்தோட தயக்கத்தோட ரொம்பவே அழகா லைன்ல வந்து பேசிட்டு போயிட்டாங்க. தொடர்ந்து அந்த குழந்தை கால் பண்ணும்பொழுது நெக்ஸ்ட் டைம்லாம் ட்ரை பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா பேச தொடங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்களே நம்ம நிலையத்தில் பார்த்தீங்கன்னா நேரம் 4:28 ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டுட்டுருக்கிற இந்த நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள். இந்த பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி இனி வரும் வாரங்களில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையில 4 to 5 வரைக்கும் நீங்கள் ரேடியோ ஆன் பண்ணி நீங்கள் கால் பண்ணிங்கனாலே இந்த பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி தாங்க உங்களுக்காக காத்திருக்கும். இந்த நிகழ்ச்சிக்கே நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற 8 வரலும் படிக்கிற குழந்தைகளை கால் பண்ணி அவங்களுடைய அனைத்து விதமான டேலண்ட்டையுமே இந்த ஷோவில் வந்து அவங்க வந்து வெளிப்படுத்தலாம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு அருமையான பாடலையும் கேட்டு இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிய 101.8 இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: நேர்களை கேட்ட அந்த பாடல் கனா திரைப்படத்திற்காக ஆராதனா சிவகார்த்திகேயன் குழுவினரோடு இணைந்து பாடியது.
1: குட்டீஸ்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள், இது உங்க ஓடி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.
0: ஓகே நேயர்களே, நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 4:34 ஆயிடுச்சு. நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள். நிகழ்ச்சியில நம்மளோட பேச போற அடுத்த குட்டி யாருன்னு சொல்லி பார்ப்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க நீங்க? உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பெயர் ஜெஷ்மிதா.
0: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க? எந்த ஸ்கூல் போயிட்டு இருக்கீங்க? எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க?
2: அக்ஷரம் இன்டர்நேஷனல் ஸ்கூல்.
0: ஓகேமா, ஓகேமா. உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா?
2: ஓ, இருக்காங்க ஆண்டி.
0: எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு?
2: எனக்கு 26 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க.
0: ஓகே, அந்த 6 ஃப்ரெண்ட்ஸ்லயும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லி கேட்டா யாரை சொல்வீங்க நீங்க?
2: சம்ரிதி.
0: எதனால அவங்களை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: அவ எனக்கு ஹெல்ப் பண்ணுவா.
0: என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க ஸ்கூல்ல வந்து உங்களுக்கு? அவங்க
2: நான் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் பண்ணா அவ கொஞ்சம் வந்து கரெக்ட் பண்ணுவா.
0: ஓ, நீங்க பண்ற மிஸ்டேக்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்களா அவங்க? அதனால அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆவுங்க. அப்ப வேற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வேற எதையும் கேட்க மாட்டீங்களா? ஏதாச்சும் டவுட் கரெக்ஷன் எல்லாம் இருக்குதுன்னா கேட்க மாட்டீங்களா? இவங்கள்ட்ட மட்டும் தான் கேப்பீங்களா?
2: கேப்பேன், ஆனா அவங்க அவங்க
0: ஒரு சூப்பரா குட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. சரி, உங்களுடைய டேலண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன பண்ணுவீங்க நீங்க இன்னைக்கு? ஸ்டோரி சொல்வீங்களா நீங்க? நீங்க சொல்லுங்க பாக்கலாம், கியூட்டா ஒரு ஸ்டோரி.
2: நான் ஒரு குட்டி ஆண்டோட ஸ்டோரி சொல்ல போறேன். அது வந்து ஒரு கிராஸ் ஹோப்பர் கிட்ட வந்து ஒரு ஆண்ட் வந்து ஹெல்ப் கேட்டுச்சு. ஆனா அந்த கிராஸ் ஹோப்பர் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணல. அப்ப அது கூட ஒரு பக்கத்துல வந்து ஒரு பிரதர் ஆண்ட் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணி அதோட விண்டர் சேவிங்ஸ்குள்ள சேவ் பண்ணி அந்த கிராஸ் ஹோப்பர் வந்து அந்த விண்டருக்காக ஒண்ணுமே ஹெல்ப் பண்ணல. அதே அது வந்து விண்டர்ல அப்புறம் அது வந்து விண்டர்ல சஃபர் பண்ணிட்டு அப்புறம் அந்த கிராஸ் ஹோப்பர் வந்து ஆண்ட் வீட்டுக்கு போய் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, நான் கொஞ்ச நேரம் உங்க வீட்டுல தங்கிக்கிறேன். கிராஸ் ஹோப்பர் கேட்டுச்சா. அந்த ஆண்ட்டும் ஆண்ட்ஸும் விட்டுச்சா. அப்புறம் சொல்லிச்சு, ஆண்ட் சொல்லிச்சா எல்லாரும் அவங்க விண்டர் எல்லா மந்த்ஸ்க்கும் அவங்கவுங்க இது சேவிங்ஸ் பண்ணிக்கணும், சேஃபா நம்ம ஒர்க்ஸ் நாம தான் பண்ணணும்னு அது சொல்லிச்சான்.
0: யார் இந்த ஸ்டோரி உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? டிவில பார்த்து கத்துக்கிட்ட ஸ்டோரியா நீங்க? பேசி அருமையான ஒரு ஸ்டோரி எல்லாம் சொன்னாங்க. என்னதான் குழந்தைங்க பாத்தீங்கன்னா டிவியில பார்த்தாலும் புக்ஸ்ல படிச்சாலுமே அதை பேசும் திறமையால தாங்க வெளியே கொண்டு வர முடியும். அப்பதான் அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பேசுற திறமை இருக்கு அப்படிங்கறத வந்து அவங்க மற்றவங்களோட பேசுறத வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ இந்த குழந்தை பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையாவே பேசினாங்க. ஓகே, நீங்களே நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து அடுத்ததா பேசுறதுக்கு முன்னாடி அருமையான ஒரு பாடலையும் கேட்டலாம். இணைந்திருங்கள், இது உங்களுடைய 101.8 இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: நேர்களை கேட்ட அந்த பாடல் போக்கிரி திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன், கங்கா ஆகியோர் இணைந்து பாடியது மணி சர்மா இசையில். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள். இந்த நிகழ்ச்சிக்கு 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் பத்தினா கால் பண்ணி அவங்களுடைய டேலண்ட்ஸ் எல்லாமே வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த வரிசையில நம்மளோட பேச போற குட்டி சுட்டி யாருன்னு சொல்லி பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: ஓகே,
0: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க?
1: 8th ஆண்டி.
0: எந்த ஸ்கூல்?
1: ரெக்ஸ் ஆண்டி.
0: ஓகேமா. வீட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க அண்ணா, தங்கச்சி.
0: ஓகே ஓகே. இப்ப அம்மா அப்பா அண்ணா தங்கச்சி சொன்னீங்களே, இதுல உங்களுடைய ரொம்ப ஃபேவரட் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா யாரையாச்சும் ஒருத்தரை சொல்லுங்கன்னு சொன்னா யாரை சொல்லுவீங்க நீங்க?
1: எனக்கு அம்மா.
0: அம்மா தான் உங்களுடைய ஃபேவரட். எதனால மம்மி?
1: அம்மா ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க.
0: ஆ ஓகே.
1: எதுக்கு எடுத்தாலும் ஏதோ தப்பு பண்ண திட்டுவாங்க. மத்தபடி ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க.
0: மத்தபடி ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. தப்பு பண்ணா மட்டும் திட்டுவாங்க. அதனால மம்மியை ரொம்ப பிடிக்கும்.
1: ஆமா.
0: டாடி எப்படி பாத்துப்பாங்க உங்களை?
1: டாடி ரொம்ப நல்லா பாத்துப்பாரு. கேட்டதெல்லாம் வாங்கி தருவாரு.
0: கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்களா? அப்படி என்னெல்லாம் கேப்பீங்க டாடி கிட்ட நீங்க?
1: எனக்கு ஃபுட்பால் அந்த மாதிரி ஆச்சு. எனக்கு தேவையா நீச்சு அதெல்லாம் கேட்பேன். தேச்சு.
0: ஓகே ஓகே. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டா எதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு?
1: ஃபுட்பால்.
0: ஃபுட்பால் விளையாடுறது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கா?
1: ஓகே.
0: நீங்க நிறைய டீம்ஸ் எல்லாம் விளையாண்டுருக்கீங்களா? அப்படிங்களா? ஓகே ஓகே. உங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் உங்கள மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா? அவங்க கூட எல்லாமே விளையாடுவீங்களா நீங்க? பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில இருக்கோம். உங்களுடைய தனித்திறமை அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க என்ன டேலண்ட வெளிப்படுத்துவீங்க?
1: பாடுங்க
0: பாக்கலாம்.

You raise me up, so more than I can be.

0: than I can be. And
1: ஓகேம்மா ஓகேம்மா, ரொம்ப அருமையா பாடுனீங்க. நீங்க மியூசிக்லாம் கத்துட்டு இருக்கீங்களா?
0: இல்லன்ட்டி அந்த யூடியூப் அதை பார்த்து கத்துக்கிட்டேன்.
1: யூடியூப் எல்லாம் பார்த்து கத்துக்கிட்டே எவ்வளவு அழகா பாடுறீங்கன்னா, நீங்க அப்ப மியூசிக் கிளாஸ் எல்லாம் போய் கத்துக்கிட்டா எவ்வளவு அழகா பாடுவீங்க இன்னும். ஓகேம்மா ஓகேம்மா, செமையா பாடுனீங்க. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச்.
0: தேங்க்யூ.
1: ஓகே, நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில் வர குட்டீஸ் எல்லாமே அவங்களுடைய டேலண்ட்டை ரொம்ப அருமையாகவே வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம அடுத்த குட்டீஸ் கூட பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடலையும் கேட்டுடலாம். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: நேர்களை கேட்ட அந்த பாடல் லக்ஷ்மி திரைப்படத்திற்காக ஒலித்தது. நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 4:50 ஆயிடுச்சுங்க. நம்மளுடைய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி ஆரம்பிச்சு 50 கம்ப்ளீட் ஆக போது எப்படி முடிஞ்சிச்சுன்னே தெரியல. தொடர்ந்து பேசிடலாம். நம்மளோட பேசுறதுக்காக குட்டி சுட்டிஸ் லைன்லேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: நான் தீப்தி பேசுறேன்.
0: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
1: 6th படிக்கிறேன்.
0: எந்த ஸ்கூல் போறீங்க?
1: நிர்மலா மெட்ரிகுலேஷன்.
0: ஓகே ஓகே. இன்னைக்கு லீவ் தானே? எப்படி போச்சு உங்க லீவ் டே?
1: இன்னைக்கு கொஞ்சம் மொக்கையா தான் ஆன்டி போச்சு.
0: அது என்னமா மொக்கையா போச்சு? என்ன பண்ணீங்க மொக்கையா போறதுக்கு?
1: இன்னைக்கு ஃபுல்லா டிவி தான் ஆன்டி பார்த்தா.
0: நீங்க உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு டே மொக்கையா போச்சுன்னு சொல்றீங்க, நியாயமா இதெல்லாம்? நீங்க வெளியே போய் ஆக்டிவா வேற எதையாச்சும் விளையாண்டு வேற ஏதாச்சும் பிளான் பண்ணிருக்கணும். ஃபுல் டே உட்காந்து டிவியை பார்த்துட்டு டே மொக்கையா போச்சுன்னா அதெல்லாம் நாங்களாம் ஒத்துக்கவே மாட்டோம். சரியா? ஓகே ஓகே. சொல்லுங்க, உங்களுடைய டேலண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில? கவிதை, பாடல், கதை,
1: பாட்டு பாடுறேன்.
0: ஓகே, பாடுங்க பாக்கலாம்.
1: என்ன பாட்டு பாடுறது?
0: அது நீங்க தான் சொல்லணும். என்ன, நீங்க தானே பாட போறீங்க? உங்களுக்கு பிடிச்ச
1: பாட்டுங்களா?
0: உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குதோ அதை பாடுங்கம்மா.
1: திடீர்னு கேட்டீங்கன்னா?
0: திடீர்னு கேட்டனால பாட்டு வரலையா? சரி, திடீர்னு கேட்டா நீங்க வேற என்ன செய்வீங்க?
1: பாட்டு பாடுறா, ஆனா இப்போதைக்கு எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குது.
0: இப்போதைக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஷோல வரும்பொழுது பிளான் பண்ணிட்டு பாட்டு பாடலாம். சரியா? ஓகே. உங்க பக்கத்துல யார் இருக்காங்க அவங்க கையில கொடுங்க.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். நீங்க யார் பேசுறீங்க?
1: ஸ்வேதா.
0: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க?
1: 5th ஸ்டாண்டர்ட்.
0: ஓகே. உங்களுடைய டேலண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன பண்ணுவீங்க நீங்க, என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு பாட்டு பாட பிடிக்குமா, கதை சொல்ல பிடிக்குமா, கவிதை சொல்ல பிடிக்குமா, இல்ல சும்மா அமைதியா இருக்கணும்னா அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்கண்ணா, என்ன சொல்லுவீங்க நீங்க? ஒன்னும் தெரியலையா? என்ன பண்றதுன்னே தெரியலையா? மறந்து போச்சா? அப்படியா? சரி சரி. என்ன சாப்பிட்டீங்க நீங்க? சாப்பிடவும் இல்லையா? அதுவும் மறந்து போச்சா? ஓகே ஓகே. உங்களுக்கு என்ன கேம்ஸ் ரொம்ப பிடிக்கும் விளையாடுறதுக்கு? என்ன கேம்? ஐயையோ, லைன்ல வந்த உடனே போன் எடுத்த உடனே பாப்பாக்கு எல்லாமே மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் ஷோல நீங்க வரும்பொழுது நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு ரொம்ப அழகா பேசணும். சரியா? வேற யாராச்சும் இருக்காங்களா உங்க பக்கத்துல பேசுறதுக்கு?
1: ஹலோ.
0: ஹலோ, சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: ஆன்ட்டி, நான் ஹார்லினா பேசுறேன்.
0: ஓகே, நீங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
1: 3rd ஸ்டாண்டர்ட்.
0: ஓகே ஓகே. நீங்க நல்லா பாட்டு பாடுவீங்களா? சரி, பாட்டே வேணாம், விடுங்க, நம்ம பாட்டுக்குள்ள போகவே வேண்டாம். சரியா? ஓகேவா? உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்?
1: பர்பிள். பர்பிள்.
0: எதனால அந்த பர்பிள் கலர் பிடிச்சிருக்கு உங்களுக்கு? பர்பிள் பார்க்கறதுக்கு அழகா இருக்குமா? அப்ப மத்த கலர்ஸ் எல்லாம் நல்லா இருக்காதா? ஆனா உங்களுக்கு பர்பிள் தான் பிடிச்சிருக்கு. ஓகே, பர்பிள் கலர் நீங்க ஏதாச்சும் திங்ஸ் ஃபேவரட்டா வச்சிருக்கீங்களா? என்ன வச்சிருக்கீங்க? என்ன வச்சிருக்கீங்க பர்பிள் கலர்ல நீங்க? எதுவும் வைக்கல. ஆனா பர்பிள் கலர்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அது அழகா இருக்கனால, அப்படிதானே? ஓகே ஓகே. உங்களுக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க?
1: ஃபோர்
0: ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியா ரவுண்டிங்லாம் போவீங்களா நீங்க ஈவினிங் டைம்ல? வீட்டு பக்கத்துல தான் இருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? அப்ப ஈவினிங் டைம்ல எல்லாமே வெளியே சேர்ந்து ஒன்னா சேர்ந்து விளையாடுவீங்களா? என்ன விளையாடுவீங்க? விளையாட்டு தான் இருந்தீங்க, அதனாலதான் பேசுன்னு சொன்னா என்ன பேசுதுன்னே தெரியல உங்களுக்கு, மறந்து போச்சுல? ஓகே, என்ன கேம் விளையாண்டு இருந்தீங்க எல்லாரும் சேர்ந்து? டீச்சர் கேமா? டீச்சர்னா ரொம்ப பிடிக்குமா? யாரு டீச்சர், யாரு ஸ்டூடெண்ட் அதுல?
1: நாங்கள ஸ்டூடெண்ட்ஸ்.
0: டீச்சர் யாரு? ஓகே, டீச்சர் என்ன கிளாஸ் எடுத்தாங்க இன்னைக்கு உங்களுக்கு? மேக்ஸ் சொல்லி கொடுத்தாங்களா? உங்களுக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்குமா?
1: ஆமாங்க.
0: எல்லாத்துக்குமே மேக்ஸ் பிடிக்குமா? அப்படியா? சரி, உங்களுக்கு டஃப்பான சப்ஜெக்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவீங்க நீங்க? ஹிந்தியா? ஏன் ஹிந்தி டஃப்னு சொல்றீங்க நீங்க?
1: ஆன்ட்டி தீப்தி பேசுறாங்க.
0: எங்க குடுங்க பக்கல அவங்க கிட்ட.
1: ஆன்ட்டி பாட்டு ஞாபகம் வந்துருச்சு பாட்டுங்களா?
0: ஞாபகம் வந்துருச்சா? எங்க பாடுங்க பக்கல.
1: பீபோல்ட்.

0: சரி, அவ்வளோ தான்டி தெரியும்.
1: ஓகேம்மா, ஓகேம்மா. இவ்வளோ நேரம் யோசிச்சு ரொம்ப அருமையாக நீங்கள் பாடலையும் பாடிட்டீங்க இந்த நிகழ்ச்சியிலேயே. சூப்பராக பாடினீங்க, நன்றிம்மா. தேங்க்யூ.
0: தேங்க்யூங்க ஆண்டி.
1: ஓகே, நேர்லேயே நம்ம பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியுடைய நிறைவுக்கும் வந்தாச்சு. நேரம் பார்த்தீங்கன்னா 4:56 ஆயிடுச்சு. இந்த பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக ஆரம்பிச்சிருக்கோம் நாங்கள். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இனி வரும் ஒவ்வொரு வாரத்திலையும் சனிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா 4:00 to 5:00 அப்படின்னாலே இந்த பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி தான். இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற செல்ல குழந்தைகளெல்லாம் நீங்கள் பேசுறதுக்காக எங்களுக்கு கால் பண்ணி அவங்களெல்லாம் பேச சொல்லுங்கள். அவங்களுடைய டேலண்ட் எல்லாமே வெளியே நம்ம கொண்டு வரலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நிறைய குழந்தைங்க அவங்களுடைய டேலண்ட் எல்லாம் வெளிப்படுத்தினாங்க. சோ நிகழ்ச்சியில கலந்து கொண்ட குழந்தைகள் அனைவருக்கும் நன்றியை கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வது நான் உங்கள் ஆர்ஜி ஜெயலட்சுமி. ஓகே, நிகழ்ச்சியில நிறைவான பாடலாம் உங்களுக்கு உள்ளத்தை அளித்த திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவாகிறது.

0: வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்புக்காக புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வடகிழக்கு மாநிலங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். வன உயிரினங்களின் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்றதில் விடுதலை போராட்ட வீரரும் தமிழறிஞருமான மாப்போ சிவஞானம் முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொழில்துறையினருக்கு மின்சார தடை செய்யப்படவில்லை என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சியை தொடங்கியது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மல்யுத்தம் ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் அமன் ஷெக்ராவத் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியா 19 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கங்களை வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சண்டிகரில் நடைபெற்று வரும் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 35.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 217 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலைய முடிய FM 101.8 ஸ்டுடியோல டைம் சரியா 5:02 ஆயிட்டு இருக்கு. நீங்களே

0: ஒரு மணி நேரம் நம்ம கேட்க போகும் நிகழ்ச்சி பொன் மாலை பொழுதுல வாடாமல்ல நிகழ்ச்சியை தான் கேட்க போறோம். அதுவும் 1950ல இருந்து 1980 வரைக்கும் வெளியான பாடல்களை நேர்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை, இந்த இடைப்பட்ட காலங்களில் இருக்கக்கூடிய பாடல்களை எங்களுடைய நிகழ்ச்சியில கேட்டு என்ஜாய் பண்ணலாம். சோ நம்ம கூட பேசுறதுக்காக நேயர் ரெடியா இருக்காங்க. அவங்க எந்த பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டலாம். வணக்கம் எஃப்எம்.
1: வணக்கம் அம்மா. திருப்பூர் கனக்கம்பாளையம் கவிதா இளங்கோவன்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம்மா, நீங்களே எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் சூப்பரா இருக்கோங்க. கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்கு?
1: அனைவரும் நிலையத்தில் அனைவரும் நலமா?
0: நிலையத்தில் அனைவருமே நலமா இருக்காங்க.
1: மிக்க மகிழ்ச்சி. லைனே கிடைக்கிறது இல்லைங்கம்மா, அதனாலதான் முதலே வந்துட்டேன்.
0: ஓகேங்க. எப்படியோ ஃபர்ஸ்ட் காலரா வந்துட்டீங்க, லக்கி காலரா.
1: ஆமாங்கம்மா, ஆமாங்கம்மா.
0: ஓகேங்க, சொல்லுங்க. இன்னைக்கு
1: சந்தோஷம். தரிசனம் தரிசனம் திரைக்காக இது மாலை நேரத்து மயக்கம் என அற்புதமான பாடல் அனைத்து நேயர்களுக்காகவும் வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றி அம்மா.
0: நன்றிங்க. நீங்க கேட்ட பாடல் அனைத்து நேயர்களுக்காகவும் வந்துட்டே இருக்கு. கால் பண்ணதுக்காக நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி.

0: நேர்களை சரியா 5 மணி 7 நிமிடம் ஆயிட்டு நேர்களை கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில வாடாமலர், அதாவது என்னைக்குமே நம்மளுடைய நினைவுல மலர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய பாடல்களை தான் நம்மளுடைய நிகழ்ச்சியில கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். கேட்ட பாடல் தரிசனம் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் மற்றும் LR ஈஸ்வரி அவர்களோட வாய்ஸ்ல கேட்டு முடிச்சும் கண்ணதாசன் அவர்களோட வரிகள்ல. சோ அடுத்ததா பாடலை கேட்க போகும் நேயர் யாரு எங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வாழ்க்கையில் ஒரு சிலர் பணத்தை தேடுகிறார்கள், ஒரு சிலர் நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், ஒரு சிலர் தேடி தேடி கிடைக்காத பணமும் சொந்தமும் நிம்மதியும். எனது பாடல் சற்று அவர்களுக்கு ஆறுதல் என்று அளிக்கும் என்ற வகையிலே உங்களோடு கோவை நரசிபுரம் NK கந்தசாமி.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம். சூப்பராக மேடம். வெயில் பட்டை கிளப்பிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்.
0: வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு ஜாலியா பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க.
1: ஆமாங்க, இன்னைக்கு வாடாமல வரு எப்படா லைன் பிடிக்கலாம் டப்புன்னு கிடைச்சிருக்கு மேடம். ரொம்ப நன்றி மேடம்.
0: ஓகேங்க, பரவாயில்லைங்க. சொல்லுங்க, இன்னைக்கு ஷோல என்ன பாட்டு கொடுக்கலான்ட்டு?
1: மேடம், அருமையான படம்ங்க, கண் தெரிந்த படம்.
0: ஓகே.
1: இருக்கும் பொழுது ரசிக்கணும், இன்பமாக இருக்கணும் மேடம்.
0: ஓகேங்க, இந்த பாட்டு கேட்டு நீங்க இன்பமா இருங்க. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கால் பண்ணதுக்காக நன்றி
1: மேடம்.
0: நன்றி.
2: வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அதில் கிளாசிக் பாடல்களுக்கு என்றுமே சிறப்பான ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பிரிவில் கிளாசிக் பாடல்கள் உங்களுக்காகவே.
3: மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா.
2: தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பொன்மாலை பொழுதில் வாடாமலர்.
4: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன்.
2: காலத்தால் அழியாத காவிய பாடல்களின் தொகுப்பு உங்கள் ஊட்டி FM 101.8 மட்டும்.

இல்லை, உலகத்திலே யாரும் இல்லை. அப்படி உத்தமனாய் வாழ்ந்தவனே இந்த உலகம் போதைக்காமே விட்டதில்லை.

0: அடைச்சே.
1: இருக்கும் பொழுது ரசிக்கணும், அடைகின்ற கழிக்கணும், எதிலும் துடிக்கணும், நீ ஏங்கி எதுக்கு துடிக்கணும்.
2: ஸோ நம்மளோட நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு முடிச்சோம். கண் திறந்தது திரைப்படத்திற்காக ஸ்ரீகாளி, கோவிந்தராஜன் மற்றும் கிருஷ்ணன் இணைந்து பாடிய பாடல் நம்மளுடைய ஊட்டி எஃப்எம் 101.8. ஸ்டுடியோல டைம் சரியா 5:12 ஆயிடுச்சு. நேர்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். பொன்மாலை பொழுதுல வாடாமல்ல நிகழ்ச்சியில ரொம்பவே சூப்பரான பாடலை கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததா வாட்ஸ்அப் வழியா நேயர் பாடல் தெரிவிச்சிருக்காங்க. யாரு எங்கிருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்யநாராயணன் கோயம்புத்தூர்ல இருந்து. அவர் கேட்டிருக்க படப்பேரு சிவகாமியின் செல்வன் அப்படின்ற திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. சோ அவங்களுக்காக இந்த பாடல் நம்மளுடைய ஊட்டி எஃப்எம் 101.8 வந்துட்டே இருக்கு.

0: வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அதில் கிளாசிக் பாடல்களுக்கு என்றுமே சிறப்பான ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பிரிவில் கிளாசிக் பாடல்கள் உங்களுக்காகவே.
1: மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா.
0: தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பொன்மாலை பொழுதில் வாடாமலர்.
2: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன்.
0: காலத்தால் அழியாத காவிய பாடல்களின் தொகுப்பு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 மட்டும்.
3: நேர்களே, நிகழ்ச்சியில் உங்க கூட இணைஞ்சிருக்கிறது நான் அஜய் எஸ் பிரீதி. ஸ்டேடியோனுடைய எஃப்எம் 101.8 இங்கே எல்லாமே சமையிட்டு கேட்டுருக்க நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. நிகழ்ச்சியில் நேர்களாகிய நீங்கள் கால் பண்ணலாம். 9344901018 உள்ளூர் நேர்களாக இருந்தால், வெளியூர் நேர்களாக இருந்தால் 9342901018, புதிய நேர்களாக இருந்தால் 8300119018 இந்த நம்பருக்கு கால் பண்ணி 1950 முதல் 1980 வரைக்கும் இடைப்பட்ட பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ பாடலை கேட்கறதுக்காக நேயர் ரெடியாக இருக்காங்க, யார் எங்கேருந்துன்னு கேட்கலாம். வணக்கம் உடையம்.
4: வணக்கங்க மேடம்.
3: வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
4: மல்லிகண்டபாளையத்துலேருந்து ஆர்ச்சாமி பேசுகிறேங்க.
3: ஓகேங்க, சொல்லுங்கள், இன்றைக்கி வாடாமலை நிகழ்ச்சியில் உங்களுக்கு எந்த பாடல் கொடுக்கலான்ட்டு?
4: 1001 படத்தில் பி சுசீலா பாடிய ஆடாமல் ஆடுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்ங்க.
3: வணக்கம்ங்க.

0: வடமலர் நிகழ்ச்சியில கேட்ட பாடல் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திற்காக பி சுஷீலா அவர்களோட வாய்ஸ்ல, கண்ணதாசன் அவர்கள் வரிகள்ல, மற்றும் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களோட மியூசிக்ல கேட்டு முடிச்சோம். ஸ்டுடியோல டைம் சரியா 5:23 ஆயிட்டு. நேர்களே, நேர்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து அவங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கறதுக்காக ரொம்ப ஆர்வமா கால் பண்ணிட்டே இருக்காங்க. சோ அடுத்ததா பாடலை கேட்க போகும் நேர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம் எஃப்எம்.
1: வணக்கம் மேடம். ஊட்டி பாம்பே கேஸும் சாந்தகுமார். நல்லா இருக்கீங்க மேடம்?
0: வணக்கம்ங்க, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கேன் மேடம். ஊட்டி வர உறவு, பூ மாலையில் ஓர் மல்லிகை, இந்த பாட்டு போட்டுருக்கோம்.
0: ஓகேங்க, கட்டாயமா கொடுத்துடலாங்க. நன்றி.
1: தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ மேடம். ஓகே.

வரை உறவு திரைப்படத்திற்காக பாடலை கேட்டு முடிச்சோம். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல் அது. எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோட மியூசிக்ல, கண்ணதாசன் அவர்களோட வரிகள்ல. சோ நேயர்களே, ஸ்டுடியோல டைம் சரியா 5:28 ஆயிட்டு இருக்கு. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில வாடாமலர் அப்படின்ற நிகழ்ச்சியில சூப்பரான பாடலை கேட்டுட்டு இருக்கோம். சோ நேயர்கள் எல்லாரும் ஜாலியா ஜம்முன்னு உட்காந்துட்டு டீயும் கடியும் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானும் இந்த பாடல்களை உங்க தொகுத்து வழங்குறதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கா. அதே சந்தோஷத்தோட யாரு எந்த பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவோம்.

0: வணக்கம்
1: மூடி எஃப்எம்.
0: வணக்கம்ப்பா, குள்ளக்காப்பாளையம் சித்ராமா நீங்க பேசுறப்பா.
1: வணக்கம்மா, சொல்லுங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறதாங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கோங்கம்மா. சொல்லுங்க என்ன பாட்டு கேட்கலாம்?
0: எனக்கு சவால சமாளில இருந்து சித்திக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு, தென்றலே உனக்கு சொந்த வீடு.

0: வணக்கம்
1: மூடி எஃப்எம்.
0: வணக்கம்ப்பா, குள்ளக்காப்பாளையம் சித்ராமா நீங்க பேசுறப்பா.
1: வணக்கம்மா, சொல்லுங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறதாங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கோங்கம்மா. சொல்லுங்க என்ன பாட்டு கேட்கலாம்?
0: எனக்கு சவால சமாளில இருந்து சித்திக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு, தென்றலே உனக்கு சொந்த வீடு.

0: கிருஷ்ணகிரி மாவட்டம் எடக்காடு ரங்கநாதன்.
1: எப்படி இருக்கீங்க
0: மேடம்? அருமையா இருக்கீங்க மேடம். நிகழ்ச்சி எல்லாம் காலை இருந்து அப்படியே நிகழ்ச்சி கேட்டுட்டே நாங்க இலை மூட்டை எல்லாம் தூக்கிட்டு போ.
1: ஓகேங்க, சூப்பருங்க, தொடர்ந்து கேளுங்க. டீ எல்லாம் குடிச்சு
0: கேட்டே இருப்பாங்க.
1: கேளுங்க கேளுங்க, தொடர்ந்து கேளுங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு நீங்க சொல்றது கேட்கும் போது. ஓகே, இன்னைக்கு ஷோல எந்த பாட்டு கொடுக்கலான்னு சொல்லுங்க. நம் மனதில் பழைய நினைவுகள் மீண்டும் மலர்கின்றன அப்படின்ட்டு சொல்லலாம். இது நம்மளுடைய அந்த காலை நினைவுகள். இது சிலருக்கு பல

0: கீடபாடல் உத்தமன் திரைப்படத்திற்கு சொன்னவ கூட பேச போகும் அடுத்த நீயர். வணக்கம் முடியா சார்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்கம்மா, யாரு இங்க பேசுறீங்க?
1: நான் உடுமலையில இருந்து.

7:15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீல்கிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், 7:40 ஆங்கிலம் ஆன் ஏர் ஸ்போக்கன் இங்கிலீஷ், 7:50 ஊரை சுற்றும் காற்று, 8:00 திருப்பூர் குமரன் அவர்களின் பிறந்த தின சிறப்புரை, 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 சுதந்திர போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவா அவர்களின் பிறந்த தினத்தையொட்டிய சிறப்புரை, 8:45 டிரைவ் டைம் பீட்ஸ், 9:00 ரெட்ரோ ராகங்கள் ஹீரோயின் ஸ்பெஷல், 9:10 சாய்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:15 ரெட்ரோ ராகங்கள், 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 10:30 பூங்காவனம், 11:00 எண்ணங்களின் வண்ணங்கள், நாளை எண்ணங்களின் வண்ணங்களின் தலைப்பு வெற்றி பெற்றதை விட விட்டு கொடுத்ததால் மகிழ்ச்சி அடைந்த தருணங்கள், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. இதுடன் நிகழ்ச்சி நிரல் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

0: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

வது தொடர்பாக முதலமைச்சரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் கட்டுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக அரசு தனியாக குழு உருவாக்கியிருப்பதாக அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். மாநிலத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டை முழுமையாக கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 217 மதுக்கடைகள்

0: காலையில 6 மணில இருந்து 6:30 வரைக்கும் நிலவம்பு குடிநீர் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு இது வரைக்கும் நாங்க வழங்கிட்டு இருக்கோம். நிலவம்பு குடிநீர் என்ற ஒரு பாக்கெட் வந்து வழங்குறோம். அதை நீங்க வீட்டுல கொண்டு போயிட்டு 3 to 5 நாட்கள் அந்த காலகட்டங்கள்ல நீங்க எடுத்துட்டு வந்தாலே டெங்கு காய்ச்சல் என்பது நல்லாவே வந்து தடுக்கப்படும். குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே நாம வந்து சாப்பிடணும்.
1: திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை தெற்கு கடலோர ஆந்திரா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் அக்டோபர் 4 முதல் 6 வரை கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், திருப்பூர், ஈரோடு,

0: கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியா 19 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தான்.
1: Secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.com.

சதவீதத்தை எட்டியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நடப்பு நிதியாண்டுக்கான மூலதன செலவினம் 12,22,000 கோடி ரூபாயாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் 52 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், உஜ்வாலா இலவச சமையல் எரிவாயு திட்டம், ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்கள் மூலம் நாட்டின் வளர்ச்சியில் மக்களின் பங்களிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். நிதி ஸ்திரத்தன்மை உலகளாவிய பொருளாதார சூழலுடன் இணைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், கோவிட் பெருந்தொற்று காலத்தில் உலக நாடுகள் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டதை சுட்டிக்காட்டினார். நிலையான நிதி திட்டங்கள் மூலம் மட்டுமே முழுமையான பொருளாதார வளர்ச்சியை

இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக திரு சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்தார். அதிநவீன போர் விமானங்களை கொள்முதல் செய்வதற்கான நடைமுறைகள் இறுதி செய்யப்பட்டு வருவதாக இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ஏ பி சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். காயமடைந்து மருத்துவமனையில் மூன்று பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் இரண்டு பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆளுநர் திரு அப்துல் நசீர், முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் குற்றவியல் சட்டத்தின் 163வது பிரிவின்படி கட்டுப்பாடுகள் அமலில் உள்ளதாக தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. இதன்படி புதுதில்லியில் சட்டவிரோத கூட்டங்களும் பொதுக்கூட்ட உரைகளும் கோஷங்கள், பேரணி, ஆர்ப்பாட்டம் ஆகியவை தடை செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது.

கட்டுப்பாடுகள் அமலில் உள்ளதாக தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. இதன்படி புதுதில்லியில் சட்டவிரோத கூட்டங்களும் பொதுக்கூட்ட உரைகளும் கோஷங்கள் பேரணி ஆர்ப்பாட்டம் ஆகியவை தடை செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. புதுதில்லியில் போராட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்படவில்லை என தில்லி காவல்துறை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது.

வழங்கப்படுகிறது. இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கட்டணமின்றி சிகிச்சை பெற்றுக்கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு 3 நாட்களுக்கு முன்பும், மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய பிறகு 15 நாட்கள்

0: அமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் வெற்றி பெற இந்தியா 352 ரன் என்ற இலக்கை நிர்ணயித்துள்ளது. முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 351 ரன் எடுத்தது. 352 என்ற வெற்றி இலக்குடன் விளையாடி வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்று முன்வரை 7 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 54 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நிதி ஸ்திரத்தன்மை உலகளாவிய பொருளாதார சூழலுடன் இணைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா கூறியுள்ளார். ஆந்திரப்பிரதேசத்தின் ஸ்ரீநகரில் உள்ள தொழிற்சாலையில் இன்று கொதிகலன் பிடித்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். ஃப்ளை துபாய் விமானத்தில் விமானியை துணை விமானி தாக்கிய சம்பவம் தீவிரவாத செயல் என ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:25. இனி கேட்கலாம் வானிலை முன்னறிவிப்பு அறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பு. கேட்பதற்கு முன்னதாக
2: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
1: வானிலை முன்னறிவிப்பு கேட்கலாம். வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 19 முதல் 23 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 9 முதல் 13 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90 முதல் 100 சதவீதமாகும். மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70 முதல் 80 சதவிகிதமாகவும் இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 8 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும்.

விவசாயிகளுக்கான அறிவிப்பு. முட்டை கோசு பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைட் 2.5 கிராமுக்கு 1 லிட்டர் என்ற அளவில் இலைவழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலை கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் 2 கிராமுக்கு 1 லிட்டர் அல்லது குளோரதலோனில் 2 கிராமுக்கு 1 லிட்டர் என்ற அளவில் இலைவழி தெளிக்க வேண்டும். கேரட்டில் நூட்புல மேலாண்மைக்கு நடவு செய்யும் போது ஹெக்டருக்கு 1 டன் வேப்பம் புண்ணாக்கு மண்ணில் இடவும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 1 ஹெக்டருக்கு 250 கிலோ இடுதல். பர்பியோரியோ சிலியம் லிலாசினம் 5 கிலோவுக்கு 1 கிலோ மற்றும் 1 ஹெக்டர் என்ற அளவில் இட வேண்டும். இஞ்சி மென் அழுகல் மேலாண்மை போதுமான வடிகால் வசதிகளை ஏற்படுத்தலாம். நோயற்ற விதைக்கிழங்குகளை தேர்ந்தெடுத்து விதைக்கிழங்குகளுக்கு மான்கோசெப் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைட் 3 கிராமுக்கு 1 லிட்டர் அல்லது 200 ppm ஸ்ட்ரெப்டோசைக்ளின் மூலம் 30 நிமிடங்களுக்கு விதை நேர்த்தி செய்யலாம். நோயற்ற வயலில் பாத்திகளை காப்பர் ஆக்சிக்ளோரைட் 2.5 கிராமுக்கு 1 லிட்டர் அல்லது போர்டாக்ஸ் கலவை 1% என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். பீட்ரூட் பயிரில் சர்க்கஸ் போரா இலைப்புள்ளிகளை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். காப்பர் ஆக்சிக்ளோரைட் 0.3%, 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.

காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள். நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றாங்கால் படுக்கைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும்.

வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் போது 2-3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பொறிகளை நீளம்

நாற்றாங்கால் படுக்கைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் போது 2-3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பொறிகளை நீளம்

0: அஞ்சல் முறையே ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல

0: கிட்ட வாங்குறேன்.
1: நீ கில்ல.
2: சரி சரி, அலுப்பா இருப்பீங்க, முகம் கை கால் கழுவிட்டு வாங்க, சூடா கேழ்வரகு அடை எடுத்துக்கிட்டு வரேன்.
3: நல்ல பசி, அடையும் நல்ல ருசியா இருந்தது.
2: அண்ணி, உங்களுக்கு பிடிக்குமேனுதான் செஞ்சேன், சாப்பிடுங்க. இந்த முறையாவது 2-3 நாள் இங்க தங்கிட்டு போகணும். அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்தேன், இவங்க வீட்டு விசேஷம்.

0: எங்களுக்கு தகவல் சொல்றாங்க. நம்ம கேவிக்கையிலிருந்து எல்லா அதிகாரிகளும், அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய அதிகாரிங்க, நோய் போகிற அளவுக்கு நீங்கள் என்னென்ன பாரம்பரிய நெல் பயிர் பண்ணுறீங்களா அதெல்லாம் பண்ணி கொடுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கூட்டுறவுத்துறையில் டைரக்டர் எம்டி வந்திருந்தாருங்க, அவர்கிட்ட நாங்கள் கேட்டிருந்தோம், ஐயா நீங்கள் ஆந்திராவிலேருந்து நெல் வாங்கி கொடுக்குறீங்க, பயிர் பண்ணுறாங்க, உடனே அந்த நெல் எடுத்துக்கிறாங்க, காசு வாங்கிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, அதுபோல் எங்கள் பாரம்பரிய நெல் நாங்கள் பயிர் பண்ணுறத நீங்கள் எடுத்துக்கணும். அப்போது பாரம்பரிய அரிசி நிறைய பேர் வந்து நெல் பயிர் பண்ணுவாங்க, நிறைய தாய்மார்கள்லாம் இருக்காங்க, முட்டி வலி இடுப்பு வலியெல்லாம் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் ஒரு இழப்பு சம்பா அரிசி அது கொடுத்தீங்கன்னா அந்த முட்டி வலி குறையும். அதே நேரத்தில் பெண்களுக்கு வந்து நிறைய இந்த புற்றுநோய் அதிகமாகுது. இதுக்காக ஒரு அரிசியை வந்து டெல்லியிலேருந்து நாங்கள் வாங்கினோம், லைசா. அந்த நெல் வந்து இந்திரா காந்தி அம்மாவனுடைய ஆராய்ச்சி கூடத்தில் டெல்லியில், அதுக்குண்டா சர்டிஃபிகேட்லாம் இருக்குதுங்க ஐயா,
1: நிறைய பேப்பர்லாம் வச்சுருக்கீங்க. லைசா
0: இது வந்து புற்றுநோய் கட்டுப்படுத்தும்.
1: இந்த நெல் வச்சுருக்கீங்க?
0: இருக்குதுங்க ஐயா, பயிர் பண்ணிட்டோம், இருந்தாலும் மொத்தமாக பண்ணணும், ஒரு ஏக்கர் செஞ்சு நிறைய பேருங்களுக்கு வந்து குடும்பம் வரையிலும் இது குறைஞ்ச விலைக்கு கொடுக்கணும், அதிகமான விலை கொடுக்கக்கூடாது. இயற்கை விவசாயத்திலையும் செஞ்சு அவங்களுக்கு நோய் தீர்ற மாதிரி நம்ம கொடுக்கறதுக்கான எங்களுடைய குருநாதன்கள்லாம் கேவிக்கையில் இருக்காங்க, மாவட்ட ஆட்சியர் தனி அலுவலர் இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஜேடியெல்லாம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் இது மாதிரி கொடுங்க, உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம். அரிசி வந்து கலப்பில்லாமல் இருக்கணும், தரமாக இருக்கணும், வல்ல அரிசி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும்னா ரைஸ் மில்லில் கொடுக்குறோம், ரைஸ் மில்லு ஏதோ வல்ல அரிசி எதுனா வரும், வந்து தான் வரும், வராமல் இருக்காது. அதுக்கான கம்ப்யூட்டரில் போனால் அந்த கருப்பு அரிசி வந்து வல்ல அரிசியில் கலந்துதுன்னா வியாபாரம் பண்ண முடியாது. இது மட்டும் தனியாக கொடுக்குறப்போ ஒன்று ரெண்டு வரதாங்க ஐயா செய்யும். ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஒரு மிஷின் ஒன்று வாங்கி கொடுங்க, தோல் உரிக்கிற மிஷின் வாங்கி கொடுத்தீங்கன்னாக்கா நாங்கள் அதில் போட்டு உங்களுக்கு தரமான கூட்டுறவுகளை கொடுக்குறோம். ஆனால் என்ன அரிசி வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள், அப்போ தான் நெல் வாங்கி நான் செய்ய முடியும். நான் 10 வகையான நெல் பண்ணுவேன், அதனால நீங்கள் எடுக்க முடியாது. ஆனால் ஒரே நெல் சொல்லுங்கள்,
1: உங்களுக்கு என்ன வேணும்,
0: உங்களுக்கு என்ன வேணும், என்ன அரிசி வேணும், அந்த நெல் நான் வாங்கி பண்ணுறேன், இல்லை நீங்களாவது வாங்கி கொடுங்க, இல்லை நாங்களாவது வாங்கிக்கிறோம், இந்த அரிசி நீங்கள் எடுத்துக்கிறேன்னாக்கா நீ எங்களுக்கு மிஷின் வாங்கி கொடுங்க. உடனே அந்த செக்ரட்டரி கிட்ட சொல்லி முதல் லோன் இவர் கொடுத்துருப்பா, அதனால் அவருக்கு நம்ம வானொலி சார்பாக அந்த எம்டிக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். இது போல் அதிகாரிங்க நிறைய பேர் இருந்தாக்கா விவசாயிங்களாம் நல்லா இருப்பாங்கன்னு நான் நன்றி சொல்லிட்டேன் அவருக்கு.
1: நிச்சயமா. இப்போ நீங்கள் இந்த பாரம்பரிய நெல் சாகுபடியில் எத்தனை வருஷமாக ஈடுபட்டுருக்கிறீங்க?
0: 2002 செஞ்சு நிற்கிறோம்.
1: 2002
0: செஞ்சு நிற்கிறோம். ஆனால் எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தது 2019 தான்.
1: அது வந்து உங்களுக்கு ஆர்கானிக்கா பண்றீங்க, இயற்கையா பண்றீங்கிற
0: சர்டிபிகேட் கொடுத்தது வந்து 2019.
1: அதுக்கு முன்னாடி
0: இருக்கிறோம்.
1: லைசான்னு ஒன்று சொன்னீங்க,
0: லைசா. இது வந்து புற்றுநோய் குணமாகறதுக்காக இதை ஏற்கனவே செய்து ஒரு சாம்பிள் வச்சிருக்கிறோம்.
1: இது வந்து எவ்வளவு நாள் வயசு?
0: 130 நாள் சார்.
1: 130 நாள் தான்.
0: 130 நாள் தான். நம்ம ஏதாவது தண்ணி கிணி போடலன்னா ஒரு 5 நாள் எக்ஸ்ட்ரா போகிறோம்.
1: ஒரு 5 நாள் 10 நாள் முன்னப்பின் வச்சுக்க வேண்டியது.
0: இப்போ வண்டி வரல, அறுபறதுக்கு வரல, ஆள் வரலன்னா அது ஒரு 4-5 நாளாக கூடுதலாக வரும்.
1: இதனுடைய தாளினுடைய உயரம்லாம் எப்படிங்க?
0: உயரம்னா 3 அடி வரும் சார்.
1: மற்ற பாரம்பரிய நெல் ரகங்கள் நீங்கள் பண்ணுறீங்கல்ல,
0: அது வந்து 5 அடி வரும்.
1: 5 அடி, அதோட இது குறைவு தான்,
0: இது கம்மியாக தான் இருக்கும்.
1: அப்போ இது நல்லது தான் இல்லை?
0: இது நல்லா இருக்கும், கொஞ்சம் மோட்டாவாக இருக்கும்.
1: மோட்டாவாக
0: இருக்கணும், மெல்லு சாப்பிடணும். நல்லா மெல்லு சாப்பிடும் போது இந்த உமி நீர்லாம் போகிறப்போ அந்த கணையத்திலேருந்து நீர் சேராது.
1: சுகர் நல்லா மெல்லு சாப்பிடணும்,
0: மெல்லு சாப்பிடணும், எந்த அரிசியாக இருந்தாலும் மெல்லு சாப்பிடணும்.
1: 135 நாள் கிட்டத்தட்ட வயசு.
0: ஆமாங்க.
1: இதுக்கு என்ன சூழல் காலம்? குருவையா, சம்பாவா?
0: சம்பா பட்டம்.
1: சம்பா தான்,
0: சம்பா பட்டம் தான்.
1: இப்போ இந்த பட்டத்துக்கு போடலாம்
0: இல்லைங்கய்யா? அந்த நெல்லை வந்து எங்கெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க தீரணும்லாம், இங்கன்றது மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் செய்கிறாங்க, கிடைச்சவங்க மட்டும் செய்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் இது கிடைக்கின்றதுக்காக தான் நாங்கள் இதை செய்கிறோம். ஆனால் குறைஞ்ச வேலைக்கு அவங்களுக்கு கொடுப்போம். நான் 150 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் ஒரு கிலோ
1: வெதநெல்.
0: 150 ரூபா. இனிமேல் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறது 100 ரூபாய்க்கு கொடுப்போம்.
1: ஏன்?
0: குறைஞ்ச வேலையாக இருக்கணும், அவங்க பயிர் பண்ணணும், நோய் தீரணும்.
1: சமூக சேவகராகவே இருக்கிறீங்க.
0: செய்யணும் சார்.
1: செய்யுங்கய்யா. ஆனால் உங்கள் கையை கடிக்காமல் பார்த்துக்கணும்.
0: கையை கடிக்காது.
1: கடிக்காது இல்லை?
0: கடிக்காது.
1: கடிக்கக்கூடாது.
0: கடிக்காது. மனசு கடிக்கல. மனசு கடிக்கல, அதனால நல்லா இருக்கும்.
1: உங்கள் மனசு பெருசாக இருக்கலாம், ஆனால் நாமளும் மனுஷன்தான் இல்லையா?
0: ஆமாங்க.
1: நமக்கும் உழைப்பு இருக்குது. நம்ம கை ரெண்டு கை இருக்குது, அது உழைப்பு இருக்குது.
0: எங்களுக்கு குருநாதர் சொல்லி கொடுத்தது அந்த மாதிரி.
1: இருக்கட்டும். இருந்தாலும் பணம் அப்படிங்கிறது
0: முக்கியம்,
1: பிரதானமாக தான் இருக்குது, முக்கியமாக தான் இருக்குது, அது மனசில் இருக்கட்டும்.
0: இது எதுக்காக இது விலை கம்மியாக கொடுக்குறதுன்னா விவசாயிங்க அதிகமாக விலைன்னு சொல்லிட்டு வாங்க மாட்டாங்க, பயிர் செய்ய மாட்டாங்க. ஆனால் விலை குறைஞ்ச

0: இருந்தாக்கா அவங்க வந்து இது விவசாயம் பண்ணுவாங்க, அவங்க நோய் தீரும்.
1: உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் ஆதிரங்கம்னு ஒரு கிராமம்,
0: சரிங்க,
1: அங்கே நம்மாழ்வார் உருவாக்குன ஒரு பாரம்பரிய நெல் சாகுபடியாளர் இருந்தார், அவர் இறந்து போயிட்டார்.
0: நெல் ஜெயராமன்.
1: அவர் இருக்கும்போதும் சரி, அங்கே வருஷத்துக்கு ஒரு முறை நெல் திருவிழா நடத்துவாங்க, பாரம்பரிய நெல் திருவிழா நடத்துவாங்க.
0: போயிருக்கும் சார்.
1: நீங்கள் போயிருப்பீங்க.
0: போயிருக்கும்.
1: அவங்க ஒரு வேலை செய்வாங்க, யார் கேட்டாலும் பாரம்பரிய நெல் விதைகளை கொடுப்பாங்க, இலவசமாக கொடுப்பாங்க. ஒரு கிலோ வச்சிங்க, ரெண்டு கிலோ வச்சிங்கன்னு கொடுப்பாங்க. இதை சாகுபடி பண்ணிவிட்டு மீதி நீங்கள் விற்றுட்டு எங்களுக்கு ஒரு ரெண்டு கிலோ பத்து கிலோ கொண்டாந்து கொடுத்துருங்க.
0: நான் ரெண்டு கிலோ கொடுத்தேன், எனக்கு நாலு கிலோ கொடுன்னு கேட்பாங்க.
1: அது மாதிரி கேட்பாங்க.
0: ஒரு கிலோ கொடுத்தா ரெண்டு கிலோ கொடுங்க.
1: அது மாதிரி கூட நீங்கள் ஏதாவது செய்யலாமே.
0: நாங்கள் அது மாதிரிலாம் பண்ணுறது இல்லை. நூறுரூபா கொடுத்து வாங்கி போய் செஞ்சாலே போதும்.
1: வரும். ஆனால் அது வந்து ஒரு ஒரு நிறுவனமாக, ஒரு ஆராய்ச்சி மையமாக அப்படி அவங்க வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது அவங்க செஞ்சுட்டு போட்டோம். நீங்களா இருங்க, அவங்க அவங்களா இருக்கட்டும். ஒன்று,
0: நெல்ஜாரனுடைய வாத்தியார் சுந்தரேசன் இருக்காரு, அவர்கிட்ட தான் காளா நமக்கு வாங்கியிருக்கேன்.
1: காளா நமக்கு
0: புத்தர் சாப்பிட்ட அரிசி,
1: அது ஒரு ரகம் இல்லையா?
0: ஆமாம் சார்,
1: அதுவும் இருக்கு.
0: இருக்கு, வாங்கியிருக்கேன், அவர்கிட்ட தான் வாங்கியிருக்கிறேன். 200 ரூபா கிலோ.
1: சரி.
0: 5 கிலோ 1000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறேன். கையெல்லாம் இப்படி ஆடும்.
1: சரி.
0: தலை ஆடும். இந்த அரிசி தொடர்ந்து ஒரு 48 நாள் சாப்பிட்டாலும் ஆடாது.
1: ஒரு மண்டலம் சாப்பிட சொல்றீங்க,
0: இது சாப்பிடணவங்க.
1: காளா நமக்கு அதுக்கு எத்தனை நாள் வயசு?
0: அது 130 நாள் தான் சார். அது சம்பாபட்டம் தான்.
1: சம்பாவுக்குரிய நெல் ரகங்களை தான் நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க.
0: ஆமா ஆமா, சம்பாபட்டம்.
1: சரிங்க.
0: உப்பு நீர்ல அது நல்லா வரும்.
1: காளா நமக்கு அரிசி மோட்டாவா சன்னமா? அது
0: கொஞ்சம் சன்னமா தான் சார், ரொம்ப மோட்டா எல்லாம் இருக்காது,
1: மத்தியமா இருக்கும்.
0: ஆமா. அதே மாதிரி இலுப்பூ சம்பா.
1: என்ன?
0: இலுப்பூ சம்பா. அது இந்த முட்டி வலி குறையும் சார்.
1: இலுப்பூ சம்பாக்கு என்ன வயசு?
0: 130 நாள்.
1: எல்லாமே 130 நாள்.
0: 120 நாள், 125 நாளுக்குள்ள அது அறுவடைக்கு வரும்.
1: காளா நமக்காகட்டும், அல்லது இலுப்பூ சம்பா ஆகட்டும், லாய்ச்சா அதுவாகட்டும்,
0: லைசா
1: எதா இருந்தாலும் நாத்து விட்டு நடுவீங்கன்னா நேரடியாக விதைச்சு விட்டுறது.
0: இந்த தர நாங்க நேரடியா போடலான் இருக்கோம்.
1: நேரடி விதைப்பா?
0: நேரடி விதைப்பு. ஏன்னா மழை பெய்யல.
1: சரி.
0: போர் தண்ணி விட்டு தான் பயிர் பண்ணணும். ஆனா போர் தண்ணி விட்டு பயிர் பண்றப்போ இதை மட்டும் தான் இப்ப நடவு பண்ண போறோம். இலுப்பூ சம்பாவும் லைசாவும். அதே மாதிரி ஜாஸ்மின் கருப்பு.
1: ஜாஸ்மின் கருப்பு.
0: இப்ப கருப்பு கவனி இருக்குதுல்ல,
1: அது மாதிரி
0: அந்த மாதிரி. அது கருப்பு.
1: ஏன் ஜாஸ்மின் கருப்புன்னு அதுக்கு பேரு?
0: அங்க இருக்கு கருப்பு கவுனி சார். இது ஒரிசா.
1: கருப்பு கவுனி தான் அது.
0: கருப்பு கவுனி
1: அவங்க சொல்றாங்களா?
0: ஒரிசா. அவங்களுக்கு பேர் ஜாஸ்மின் கருப்பு. கிருஷ்ணா சிவப்பு. இந்த கருப்பு சிவப்பு ரெண்டு நாள் தான் தனித்தனா விட்டு வந்தேன் சார். இந்த இந்திக்காரங்க வந்தாங்க, நடுவில் நடும்போது ரெண்டு சேர்த்து நட்டு போயிட்டாங்க. தஞ்சனா இருக்க முடியல.
1: சரி
0: சரி, ரெண்டு நோயும் ஒன்னா தீரட்டும் சொல்லிட்டு ரெண்டு அடுத்து அப்படியே
1: ஒன்னா கலந்து கொடுத்துட்டீங்களா?
0: ஆமா ஆமா, ஒன்னா தான் இருக்குது அரிசி. அது என்னன்னா ரத்த அழுத்தம் குறையும், திருநீரும் நல்ல தாராளமா போகும், டயர்டு இருக்காது, நரம்புகள்லாம் இந்த கால் நரம்பெல்லாம் வலிக்கும். இதை சாப்பிட்றப்போ அவங்களுக்கு வந்து அது குறையும். அதுதான் நிறைய பேர் வந்து கருப்பு கவுனி. நம்ம இயற்கை விவசாயத்தில் செஞ்சது நாங்கள் அது வேலை வந்து 150 ரூபா தான் கொடுக்குறோம்.
1: அரிசியை புழுங்கலாம். பச்சை
0: தான். எங்களுக்கு சொன்ன குருநாதர் கற்றுக் கொடுக்கும்போது பூமியில் பூச்சி இல்லாமல் இருக்குன்னு என்னென்னலாம் பண்ணணும்ன்றது அதையும் சொல்லி கொடுத்துருக்காரு. நாங்கள் வேப்ப பண்ணாங்க, கடலை பண்ணாங்க, எள்ளு பண்ணாக்கு, தேங்காய் பண்ணாக்கு, அசோஸ் பயிரெலாம் பாசை பயிற்று, அதில் உயிர் உரம் வாங்கி கேட்குறோம். இதெல்லாம் அதில் தொழில் உரத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம்.
1: எவ்வளோ நாள் வச்சுருப்பீங்க?
0: ஒரு 15 நாள் 20 நாளைக்கு வச்சுருப்போம் சார். அதை அதுக்கப்புறம் ஒவ்வொரு ட்ரிப்பும் 300 கிலோ போடுவோம் ஏக்கருக்கு.
1: ஏக்கருக்கு 300 கிலோ?
0: 300 கிலோ. அந்த தொழில் ஊத்தாட காலம் தானே வச்சுருக்கிறேன். 300 கிலோ 300 கிலோ ரெண்டு ட்ரிப் போடுறப்போ மேலே பூச்சி மாதிரிலாம் அடிக்க மாட்டோம். இது நல்லாயிருக்கும். மண்ணில் பூச்சி இருந்தால் தானே மேலுக்கு வரப்போகுது, அதனால அடிக்க மாட்டோம். இதில் இன்னொன்று விஷயம் சார், எங்கே எங்கே குளம் குட்டெல்லாம் இருக்குதோ வறுவு கால்வாய் கொண்டு போயிட்டு கரை போட்டு அதில் ஒரு 10 அங்குலம் ஸ்லாட்ரு போடணும். ஒரு 30 அடிக்காவது மணல் எடுத்து போய் சேர்த்தாக்கா நிலத்தடி நீர் தானாக இறங்கும், உப்பு நீர் வராது.
1: நான் மறுபடியும் இந்த பாரம்பரிய நெல்லுக்கு வரேன்.
0: வாங்கய்யா.
1: இதில் இந்த இத்தனை ரகங்கள் சொல்கிறீங்க, எல்லாம் பெரும்பாலும் சம்பா பருவத்திற்கு ஏற்ற ரகங்கள் தான்.
0: ஆமாம்.
1: இதில் இயற்கையான முறையில் செய்கிறீங்க, ஊட்டமேற்றிய தொழு உரம் மாதிரி தயார் பண்ணி ஒரு ஏக்கருக்கு 300 கிலோ போட்டுடுறீங்க. அது வந்து கிட்டத்தட்ட அடி உரமாக போட்டுறீங்களா?
0: மேல் உரமாக தான் போடும்.
1: மேல் உரமா? இப்போ நடவு நட்ட பிறகா?
0: நடு நட்ட பிறகு.
1: எவ்வளோ நாளில்?
0: ஒரு 5 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ள போடும்.
1: அப்போ நடவு நடுறதுக்கு முன்னாடி ஒன்றுமே போட மாட்டீங்க?
0: இல்லை,
1: வெறுமனை உழவு ஓட்டி எல்லாம் நட்டுறீங்க.
0: நடுவோம். இந்த மண் இதெல்லாம் இதில் ஊறிக்கினே இருக்கும், மண் சத்து இருந்துக்கினே இருக்கும். திருப்பியும் நம்ம இன்னொரு ட்ரிப்பு போடுறோம் இல்லையா?
1: இல்லை, இப்போ இந்த முதல் இது எப்போ போடுவீங்க? நடவு நட்டு
0: 5 தேதியிலேருந்து 20 நாள் வரையில.
1: 20 நாளைக்குள்ள போட்டுருவோம்.
0: 20 நாளில் போட்டுருவோம்.
1: அடுத்து 100 முறை போடுவீங்களா?
0: ஆமாம், 40 நாள் போடுவோம்.
1: இதே மாதிரி
0: போடுவோம்.
1: அப்போ நிறைய தயார் பண்ணிகிட்டே இருக்கணுமா?
0: ஆமாம் சார்,
1: ஊட்டமேட்டி தொடர நிறைய தயார் பண்ணணும்.
0: ஒரு ட்ரிப்பு நம்ம கலந்து வச்சுக்கலாம் சார். இதெல்லாம் உறவாயிடும். பூச்சி வந்து இதில் உயிர் உரம் வந்து அதிகமாக வந்து கலந்துக்கினே இருக்கும். இதை 20 நாள் ஒரு ட்ரிப் போடுறப்போ மண்ணுக்கு சத்து ஏறிக்கினே இருக்கும், மண்ணு கெடாது. பூச்சி இருக்காது.
1: இப்ப ரெண்டு ரடை போடுறீங்க, அப்புறம் திருப்பி இன்னொரு முறை போடணுமா?
0: தேவையில்லை,
1: தேவையில்லை,
0: தேவையில்லை. தால் அதிகமாக வந்துடும், ஏன்னா மழை பெய்யறதுனால அது தேவையில்லை. மழையே இல்லாம இருந்தா அப்ப போடலாம், மழை பெஞ்சதுன்னா போட தேவையில்லை, அதுவே யூரியா போட்ட மாதிரி ஆயிடும்.
1: ஆமா,
0: மேல் வருமா?
1: இதுல களை மண்டாதா?
0: களை வரும் சார்.
1: என்ன பண்ணுவீங்க?
0: ஆள் வச்சுதான் எடுப்போம்.
1: களைக்கொல்லி
0: ஆர்கானிக் பண்றப்போ நீங்க வந்து மருந்து எல்லாம் அடிக்க கூடாது,
1: களைக்கொல்லியும் பயன்படுத்தக்கூடாது,
0: பயன்படுத்தக்கூடாது. நாத்தாங்கல் கூட நாத்து விடுறோம் இல்லைங்களா, அது கூட பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு கடலை பண்ணாக்கு தான் நாங்கள் போடுவோம், எருவில் கலந்து தான் போடுவோம். அசோஸ் பயிரெலாம் பாசோ பயிர் ட்ரைகோட்ரோ மாதிரி சூடோமோனஸு இதெல்லாம் ஒரு 50 கிராம் 50 கிராம் எருவில் கலந்து தான் நாற்றுக்கு போட்டு நாற்று விடுவோம். திருப்பி ஒரு 10-15 நாள் போட்டு அதே தான் போடுவோம். தண்ணி போகும்போது தண்ணியில் கரைச்சி விட்டுருவோம், அது நல்லாயிருக்கும். நான் பூச்சி இருக்காது.
1: பூச்சி நோய் தாக்குதலே வராதா?
0: வராது,
1: சுத்தமாக வராது.
0: வராது.
1: களை எடுக்கிறது ஆள் வச்சு எடுக்கிறீங்க?
0: ஆள் வச்சு தான் எடுப்போம்.
1: ஒரு களையா ரெண்டு களையா?
0: ஒரு களை தான் எடுப்போம்.
1: அவ்வளோதான்.
0: அவ்வளோதான் எடுப்போம்.
1: எப்போ எடுப்பீங்க அது?
0: அது ஒரு 20 நாளுக்கு மேல எடுப்போம்.
1: 20 நாள் 30 நாள்
0: 30 நாளுக்குள்ள.
1: அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதான்.
1: ஒரு களை எடுத்தா போருமா?
0: போதும்.
1: ரெண்டாவது களை ஒரு ஆளு விட்டு துவைக்க வேண்டாமா?
0: தேவையில்லை. அந்த மாதிரி பண்ண எப்ப பண்ணோம்னா, ஒரு இடுப்பு உயரத்துக்கு வரும், கதிர் வரத்துக்கு முன்னாடி அது வந்து கொஞ்சம் நீக்கல் போடுவாங்க, காத்து ஓட்டமா இருக்கணும்ன்றதுக்காக போடுவோம். கதிர் வந்த பிறகு போடக்கூடாது, ஏன்னா தண்டு உடஞ்சதுன்னா கதிர் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும்.
1: கதிர் வந்த பிறகு எந்த வேலையுமே செய்யக்கூடாது?
0: செய்யக்கூடாது. கதிர் வரத்துக்கு முன்னாடியே இந்த வேலையை நம்ம செஞ்சிடணும். செஞ்சுட்டா ஃப்ரீ ஆகிடும். தூர் வரணும், அதிகமாக தான் தூர் வரணும்.
1: எவ்வளோ வெடிக்கீங்கயா சாதாரணமாக? ஒரு இப்போ இந்த பாரம்பரிய நெல்லாம் 2 நாள் 3 நாள் தான் வச்சு நடுவாங்க, அதுலேருந்து எத்தனை வெடிச்சு வரும்?
0: 30-40 வரும்.
1: அவரேஜ் அதுதான், நார்மலாக 30-40 சொல்லுவாங்க, அதுதான் வெடிக்கும்.
0: அதுதான் வரும்.
1: முக்கியமான ஒரு கேள்விக்கு
0: சரிங்க
1: வர்றேன் நான். லைச்சா, காலா நமக், இலுப்ப பூசம்பா, திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய குண்டு சம்பா,
0: குண்டு சம்பா,
1: ஜாஸ்மின் கருப்பு, கிருஷ்ணா சிவப்பு,
0: சிவப்பு,
1: அப்புறம் கருப்பு கவுனி,
0: கருப்பு கவுனி இருக்கு, சிவப்பு கவுனி இருக்கு,
1: சிவப்பு கவுனி, இப்படி நிறைய இருக்கு.
0: ஆமாங்க.
1: என்ன விளைச்சல், சராசரி விளைச்சல் என்ன இதுக்கெல்லாம்?
0: சராசரியா வந்து 25-30 வரும்.
1: மூட்டை?
0: மூட்டை வரும்.
1: எத்தனை கிலோ மூட்டை?
0: 75 கிலோ.
1: அப்போ 3¼ கிட்டத்தட்ட 2 டன் 1 ஏக்கர் கிடைக்குமா?
0: கிடைக்கும் சார்.
1: கிடைக்கும். சாதாரணமாக நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கிற ரகங்கள் கொடுக்குற விளைச்சல் அளவு சொல்கிறீங்களே நீங்கள்?
0: ஆமாம் சார், வரும் சார். மண் தரமாக இருந்து வருது.
1: மண்
0: தரலாம் எப்படி சார் வரும்? சரி சார், இப்போ ஒன்று சொல்கிறேன். இப்போ TKM 9.
1: ஆமாம், திருவூர்குப்பம் 9. பழைய ரகம் என்ன? ஒரு ரூலிங் வெரைட்டி தெரியுங்களா? அது
0: சிவப்பு அரிசி.
1: ஆமாம்,
0: நட்டம்.
1: ஆமாம்,
0: 1 ஏக்கர் எத்தனை மூட்டை சார் வரும்?
1: என்ன ஒரு 35-40 மூட்டை வரும்னு சொல்லுவாங்க.
0: என்னென்ன மருந்தெல்லாம் போடுவீங்க?
1: அது சகட்டு மேனிக்கு யூரியா, டிஏபி, அப்புறம் பொட்டாஷு?
0: இல்லை, நாங்கள் அதெல்லாம் போடலை.
1: சரி,
0: தொழு உரம், ட்ரைகோட்ரோ மாதிரி
1: சூடோமோனஸ்,
0: அசோஸ் பயிரிலும் பாசோ பாக்டீரியா, இந்த சாகரிக்கான்றது வந்து ஆர்கானிக்கில், அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தொழு உரத்தில் கலந்து போட்டோம். ஒரே ஒரு ட்ரிப்பை தான் போட்டோம். 1 ஏக்கருக்கு 32 மூட்டை நெல் வந்தது. அங்கே இருக்க எல்லாமே சொன்னாங்க
1: பரவாயில்ல, 75 கிலோ மூட்டை.
0: ஆமாம் சார்,
1: வித்துட்டு
0: 1710 ரூபா ஒரு மூட்டை, 78 கிலோ. அவங்க எடுக்குது 78 கிலோ. கோணி 1 கிலோ எடுத்து அது ஆறாம் அதுன்னு சொல்லி
1: எடுப்பாங்க.
0: 78 கிலோ எடுத்தாங்க. 96 பை வாரினாங்க. 96 மூட்டை கரெக்டாக இடைக்கு வந்தது. அவங்களே சொன்னாங்க, இது போல் நாங்கள் எங்கேயும் பார்க்கல, என்ன நான் போட்டேன். விவசாயிகளும் கேட்டாங்க, வியாபாரிகளும் கேட்டாங்க.
1: ஏன் நீங்கள் TKM 9 போனீங்க? அது எப்போ சாகுபடி பண்ணீங்க?
0: இப்போதான் சார்,
1: இப்போ இந்த பருவம்.
0: ஆமாம், முடிச்சுட்டான் அறுவடை பண்ணிவிட்டு. இப்போ இதோ இருக்கு பாருங்க, TPS 5, இது 23 மூட்டை அர்த்தம், 90 சென்ட். இதுக்கும் ஒரே ட்ரிப்பு தான் போட்டோம், அதுக்கும் போட்டோம், எதுக்கும் போட்டோம். எல்லாருக்கும் பின்னாடி நடு நட்டுது. இப்போ தான் அர்த்தம், 23 மூட்டை எடுத்துன்னு போய் காய வச்சோம். காய வச்சா 19 மூட்டை நெல் தான் தேர்ச்சி, 4 மூட்டை குறைஞ்சி போச்சு. பச்சையோட அர்த்தம் எடுத்துமே போட்டோம், காய வச்சா 4 மூட்டை குறைஞ்சது. எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. இது நெல் எடுத்து போயிட்டு 3 மாதம் குடவுனில் வச்சுட்டாக்கா, இதை சாப்பிடும் போது நம்ம இந்த ஆச்சு சாப்பிட்டுங்களோம்.
1: TPS 5 இட்லி பாரம்பரிய நெல் சாகுபடியாளர். நீங்க TKM 9 போறீங்க, TPS 5 போறீங்க?
0: ஆமா சார், சைட்ல வந்து கேவிக்கே தான் நமக்கு வந்து இந்த நெல் கொடுத்தாங்க.
1: சாகுபடி பண்ண சொல்லியா?
0: இதை செஞ்சு பாருங்க எப்படி இருக்குது, ஆர்கானிக் பண்றீங்களா, இதை செஞ்சு பாருங்க எப்படி இருக்குது. சரி, ஒரு 90 சென்ட்ல அதை செஞ்சு பார்க்கலாம். ஏன் சார், தாய் வீடு சார், எப்படி சார் அம்மா சொல்றது
1: கேட்கறது? செஞ்சுதான் ஆகணும்.
0: அவங்க தான் இப்போ கூட வந்து ஆடுதுறை 61 கொடுத்துருக்காங்க. இது வேறு யாரும் 3 கோடி விவசாயிக்கு முன்னுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம். இதை நீங்கள் பயிர் செஞ்சு சொன்னீங்கன்னா நீங்களோட அடுத்த முறை இது செய்யுங்க. சன்ன ரகம், சாப்பாட்டு அரிசி நல்லாயிருக்கும். ஆராய்ச்சி தொழிலும் கொடுத்துருக்கோம், இதை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், இதை நீங்கள் பயிர் செய்யுங்க. நீங்கள் மற்றதெல்லாம் நீங்கள் செய்கிற மாதிரி செய்யுங்க, இதுக்கு மட்டும் ஒரு 1/2 ஏக்கர் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் வச்சுருக்கிறேன். அதை ட்ரம் ஷீட்டு போடலாமா, கைட்டு போடலாமான்னு கொஞ்சம் யோசனையில் இருக்குது.
1: தேவராஜன் ஐயாவுடைய தொலைபேசின்னு சொல்லுங்க.
0: 93 80 93 80 32 32 28 28
1: 28 28 தொடர்பு கொள்ளலாமா?
0: கண்டிப்பா கண்டிப்பா போடலாம்.
1: ஒரு பாரம்பரிய நெல்

0: சாகுபடியாளரா நீங்க ஒரு லாபகரமான விவசாயியா இருக்கிறீங்களா?
1: இருக்கிறோம் சார்.
0: நிச்சயமா
1: நிச்சயமா.
0: அப்படியே நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க.
1: ரெண்டு கை வைக்கணுமா ஒரு கை வைக்கணுமா?
0: நீ ஒரு கை வச்சாலும் சரி ரெண்டு கை வச்சாலும் சரி.
1: சரி சார், ஒரு கை வைக்கிறேன் சார். நான் வந்து இயற்கை விவசாயம் பாரம்பரிய நெல் பயிர் பண்றேன். மீஞ்சூர் பிளாக்கு சின்னகாவனம் கிராமத்திலிருந்து நான் இயற்கை விவசாயம் பாரம்பரிய நெல் பண்றேன். இதனால எனக்கு லாபம் இருக்குது.
0: இருக்குது
1: லாபம் இருக்குது. அதாவது மற்றங்க அன்பும் இருக்குது, பாசமும் இருக்குது.
0: அதெல்லாம் வாசம் தான். அன்பு மட்டும் பத்தாது. பயிர் ரொம்பணுமா வேண்டாமா? பயிர் நிறைய சாப்பிடணும்னா கையில காசு வேணும் இல்ல? பயிர் நிரம்பணுமா வேணாமா?
1: அதான் சார், இப்ப 96 மூட்டை வித்தான்ல, காசு இருக்குது இல்ல?
0: அது டிகே 9 இல்ல?
1: ஆமா, இது வைக்க போறோம்ல.
0: பாரம்பரிய நெல் வேணும் இல்ல?
1: பாரம்பரிய நெல் வாங்கி வச்சுக்கிறேன் சார்.
0: அதுல வரணும் இல்ல?
1: வரும் சார், வர வச்சிரும்.
0: வரும்
1: வரும்.
2: என்ன அண்ணி, பாரம்பரிய நெல் ரகங்களை பத்தி திருவள்ளூர் மாவட்டம் சின்னகாவனம் ஈ தேவராஜன் அவங்க எம்புட்டு அருமையா எடுத்து சொன்னாங்கல்ல.
3: அடே அப்பா, பாரம்பரிய அரிசி ரகங்கள் இத்தனை இருக்கா? இதோட மருத்துவ குணங்களையும் சாகுபடி முறைகளையும் இவங்க எடுத்து சொல்ல சொல்ல பாரம்பரிய அரிசிகள் மேல ரொம்ப ஈர்ப்பு ஏற்படுது.
2: அண்ணி அது மட்டுமா, இயற்கை உரத்தை போட்டு ஆரோக்கியமான உணவு கொடுக்கற திருப்தி அவரோட வார்த்தைகள்லயே தெரியுதே.
3: நெசம்தான், பாரம்பரிய நெல் ரகங்கள் பத்தின தெளிவு இப்ப எனக்கு கிடைச்சிருச்சு. ஏன் செல்வி, நீங்களும் இவரை போலவே மத்த ரகங்களையும் பயிர் பண்ணலாமே.
2: யோசனை நல்லா தான் இருக்க அண்ணி, பயிர் செஞ்சா நல்லா தான் இருக்கும். மச்சான்ட கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கிறேன்.
4: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
2: தக்காளியில் விளைச்சலை அதிகரிப்பதற்கான உத்திகள் மற்றும் பதப்படுத்துவதற்கேற்ற ரகங்கள். உலக நாடுகளில் பயன்படுத்தப்படும் காய்கறிகளில் தக்காளி இன்றியமையாதது ஆகும். தக்காளி பழங்கள், சாலட், சமைக்கப்பட்ட உணவுகள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட தயாரிப்புகளாக பயன்படுத்தப்படுகின்றன. இருப்பினும் பயிர் சாகுபடி செய்யும் சூழலுக்கு ஏற்றபடி அதிக விளைச்சல் தரும் ரகங்கள் மற்றும் வீரிய ஒட்டுகளை தேர்ந்தெடுத்து அவற்றை நடவு செய்வதன் மூலம் உற்பத்தியை அதிகரிக்கலாம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தக்காளி வீரிய ஒட்டு கோ 3 ரகம் ஹெக்டருக்கு சுமார் 96.2 டன் விளைச்சல் தரவல்லது. மேலும் தக்காளி இலை சுருள் வைரஸ் மற்றும் வேர் முடிச்சி நூற்புழுவிற்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தக்காளி வீரிய ஒட்டு கோ 4 ரகம் ஹெக்டருக்கு 97 டன் விளைச்சல் தரவல்லது. பழங்கள் நீண்ட நாட்கள் சேமிப்பதற்கு உகந்தவை. அர்கா ரக்ஷத் ரகம் 90 முதல் 100 டன் ஒரு ஹெக்டருக்கு விளைச்சல் தரவல்லது. இது இலை சுருள் வைரஸ், பாக்டீரியா, வாடல் நோய் மற்றும் ஆரம்பகால கருகல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. அர்கா ஆதித்யா ரகம் ஹெக்டருக்கு 60 முதல் 65 டன் விளைச்சல் தரவல்லது. இலை சுருள் வைரஸ், பாக்டீரியா, வாடல் நோய் மற்றும் ஆரம்பகால கருகல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. அர்கா சம்ரட் ரகம் ஹெக்டருக்கு சுமார் 80 முதல் 85 டன் விளைச்சல் தரவல்லது. இலை சுருள் வைரஸ், பாக்டீரியா, வாடல் நோய் மற்றும் ஆரம்பகால கருகல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. அர்கா விசேஷ் ஹெக்டருக்கு 75 டன் விளைச்சல் தரவல்லது. இலை சுருள் வைரஸ், பாக்டீரியா, வாடல் நோய் மற்றும் ஆரம்பகால கருகல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. அர்கா அனன்யா இந்த ரகம் ஹெக்டருக்கு சுமார் 65 முதல் 70 டன் விளைச்சல் தரவல்லது. தக்காளி இலை சுருள் வைரஸ் மற்றும் பாக்டீரியா வாடல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. ஒரு ஹெக்டர் பயிரிட 100 முதல் 150 கிராம் வீரிய ஒட்டு விதைகள் தேவைப்படுகின்றன. 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடர்மா விரிடி அல்லது 10 கிலோ சூடோமோனாஸ் புளோரசன்ஸ் அல்லது 2 கிராம் கார்பன்டாசிம் கொண்டு விதைப்பதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பே விதை நேர்த்தி செய்ய வேண்டும். 98 குழிகள் உள்ள குழித்தட்டு தக்காளி விதைப்பதற்கு பொருத்தமானதாக இருக்கும். ஒரு ஹெக்டர் நடவுக்கு 238 குழித்தட்டுகள் தேவைப்படும். சுத்திகரிக்கப்பட்ட தென்னை நார் உரம் 30 கிலோ, 5 கிலோ வேப்பம் பின்னாக்கு, 1 கிலோ அசோஸ் பயிரில்லம், 1 கிலோ பாஸ்போ பாக்டீரியா ஆகியவற்றை ஒன்றாக கலக்க வேண்டும். ஒரு குழித்தட்டிற்கு 1.5 கிலோ தென்னை நார் கலவை தேவைப்படும். இந்த கலவையை குழித்தட்டுகளில் நிரப்பி ஒரு குழிக்கு 1 விதை வீதம் நடவு செய்ய வேண்டும். பின் குழித்தட்டுகளை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி அதனை முளைப்பு வரும் வரை பாலித்தீன் தாள்கள் கொண்டு மூடி வைக்க வேண்டும். 6 நாட்களுக்கு பிறகு குழித்தட்டுகளை தனித்தனியாக உயர்த்தப்பட்ட மண் படுக்கைகள் மீது வைக்க வேண்டும். பூவாளியை கொண்டு தினமும் நீர் தெளிக்க வேண்டும். விதையிட்டு 18 நாட்களுக்கு பிறகு 0.5% 19:19:19 என்ற உரத்தை தெளிக்க வேண்டும். ஜோடி வரிசை நடவு முறையில் வீரிய ஒட்டுகள் 150 சென்டிமீட்டருக்கு 75 சென்டிமீட்டருக்கு 60 சென்டிமீட்டர் என்ற ஜோடி வரிசையில் நடுவதன் மூலம் அதிக விளைச்சல் பெறலாம். மிதமான வறட்சி தக்காளி செடிகளை பாதிக்காது. ஆயினும் விளைச்சல் அளவும் அதன் தரத்தையும் நிர்வகிக்க பொருத்தமான மேலாண்மை முறைகளை கடைபிடிக்க வேண்டும். நீர் மேலாண்மை மற்றும் உர மேலாண்மை பயிரின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு ஆற்றுவதோடு பயிரின் வேர்மட்டத்தில் நல்ல காற்றோட்ட நிலைகளை பராமரிப்பதிலும் பங்கு வகிக்கிறது. அதிகமான தண்ணீரை பயன்படுத்தினால் மண்ணின் காற்றோட்டத்தன்மை பாதிக்கப்படும். மேலும் அதிகப்படியான ஈரப்பதம் வேர் பூஞ்சை மற்றும் மண் மூலம் பரவும் நோய்களை பரப்பும். சொட்டு நீர் பாசன முறை அதிகப்படியான நீர் விரயமாவதை தடுப்பதுடன் மண்ணின் காற்றோட்ட தன்மையையும் பாதுகாக்கிறது. தக்காளிக்கு 25 டன் தொழு உரம், 10 கிலோ போராக்ஸ் மற்றும் 50 கிலோ துத்தநாக சல்பேட் அடியுரமாக இட வேண்டும். வீரிய ஒட்டு ரகங்களுக்கு ஒரு ஹெக்டருக்கு 200 கிலோ தழை, 250 கிலோ மணி, 250 கிலோ சாம்பல் சத்து இட வேண்டும். இதில் 50 கிலோ தழைச்சத்து, 250 கிலோ மணிச்சத்து மற்றும் 100 கிலோ சாம்பல் சத்தை அடியுரமாக இட வேண்டும். பின் தழை மற்றும் சாம்பல் சத்து தலா 150 கிலோவை 3 தவணையாக பிரித்து 30, 45 மற்றும் 60 நாட்களில் நாற்று நடவுக்கு பின் செலுத்த வேண்டும். தண்ணீரில் கரையக்கூடிய உரங்களை பயன்படுத்தி 3 நாட்களுக்கு ஒரு முறை சொட்டு நீர் பாசன முறையில் செடிகளுக்கு செலுத்த வேண்டும். தக்காளியில் செடிகளின் வளர்ச்சி உயரம் அதனை பொறுத்து கவாத்து செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதனால் மேல் நோக்கி குறுக்கே வளரும் கிளைகளை கவாத்து செய்து ஒளி உள்ளே ஊடுருவும்படி செய்வதால் பயிர்கள் நன்றாக வளர்ந்து அதிக விளைச்சல் தரும். தக்காளி செடிகள் வளரும் பொழுது அதன் கிளைகளை கம்பி அல்லது கயிறுகள் கொண்டு கட்ட வேண்டும். இவ்வாறு செய்வதனால் ஒளி மற்றும் காற்று செடிகளின் இடையே சீராக சென்று செடிகளை நன்கு வளர செய்கின்றது. இதனால் பழங்களின் எண்ணிக்கை மற்றும் தரம் அதிகரிக்கின்றது. பூச்சி மற்றும் நோய் தாக்கும் வாய்ப்பும் குறைகிறது. துத்தநாக சல்பேட் 0.5% என்ற அளவில் 40 நாட்களுக்கு பிறகு 3 முறை 10 நாட்கள் இடைவெளியில் தெளிக்கலாம். 19:19:19 மற்றும் 1% மேங்கனீஸை நடவு செய்த 60 நாட்களுக்கு பிறகு தெளிக்க வேண்டும். போரிக் அமிலத்தை 0.3% என்ற அளவில் பூக்கும் பருவத்தில் 2 முறை 10 நாட்கள் இடைவெளியில் தெளிப்பதால் பூக்கள் உதிர்வதை தவிர்த்து காய் பிடிக்கும் தன்மையை அதிகரிக்கலாம். பயிர் சுழற்சி முறையில் வெவ்வேறு பயிர்களை நடுவதன் மூலம் களைகளை தவிர்க்கலாம். மூடாக்கு பயன்படுத்துவதன் மூலம் களைகள் கட்டுப்படுவது மட்டுமல்லாமல் வேர் பகுதியில் நன்மை தரும் நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். இனி தக்காளி பதப்படுத்துதல் பற்றி தெரிந்து கொள்ளலாம். தக்காளி பழங்கள் கெச்சப், ஜாம், சாஸ், பியூரி, ஊறுகாய், தொக்கு, தக்காளி பொடி போன்ற பல வகை தயாரிப்புகளாக பதப்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பதப்படுத்துவதற்கு தேவையான தன்மைகள்: பழங்கள் அனைத்தும் சீரான வடிவில் இருக்க வேண்டும். பழங்கள் சீரான அதி சிவப்பு நிறத்தில் இருக்க வேண்டும். நெகிழ்வான தோலுடைய பழங்களாக இருக்க வேண்டும். உறுதியான தசையுடன் அதிக அளவிலான லைகோபீன் உடைய பழங்கள் பதப்படுத்துதலுக்கு உகந்தவை. கார அமிலத்தன்மை 4.4 அளவாக இருத்தல் அவசியம். இதற்கு ஏற்ற ரகங்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். அர்கா அபெக்ஷா எனும் வீரிய ஒட்டு ரகத்தில் அமிலத்தன்மை 0.36% மற்றும் லைகோபீன் 100 கிராமுக்கு 14.15 மில்லிகிராம். அர்கா விசேஷ் வீரிய ஒட்டில் அமிலத்தன்மை 0.36% மற்றும் லைகோபீன் 100 கிராமுக்கு 14.14 மில்லிகிராம். விவசாயிகள் விளைச்சலை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் பதப்படுத்துவதற்கு ஏற்ற வீரிய ஒட்டு ரகங்களை நடவு செய்வதன் மூலம் பதப்படுத்தும் தொழிற்சாலைகளுக்கு பழங்களை விநியோகம் செய்து அதிக லாபம் ஈட்டலாம்.
4: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
5: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
6: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
5: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
7: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
6: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
6: இந்த முறை
9: விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
5: எப்படின்னா
9: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
6: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம்

0: தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
1: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: அமைப்பில் உதவி வி உஷா. நிகழ்ச்சி அமைப்பு பி. வாசுதேவன்.

0: நேரம் 8 மணி.
1: 8 மணி தொடர்வது செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பொதுமக்களின் பாதுகாப்புக்காக புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டுவரப்பட்ட சட்டங்கள் அரசு நிர்வாகத்தை பாதுகாப்பதற்காகவே அமல்படுத்தப்பட்டதாக கூறினார். இதில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு மக்களின் நலனுக்காக புதிய சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், கட்டமைப்பு, முதலீடு, வங்கி சீர்திருத்தம் உள்ளிட்டவையின் மூலம் பொருளாதாரம் மேம்பட்டு வருவதாக கூறினார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் மத்திய அரசின் திட்டங்களின் மூலம் நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% எட்டியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நடப்பு நிதியாண்டுக்கான மூலதன செலவினம் 12,22,000 கோடி ரூபாயாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் 52 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், உஜ்வாலா இலவச சமையல் எரிவாயு திட்டம், ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்கள் மூலம் நாட்டின் வளர்ச்சியில் மக்களின் பங்களிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். தமிழகத்தில் போக்சோ மற்றும் போதைப்பொருள் வழக்குகளை விசாரிக்க கூடுதல் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பொதுமக்களுக்கு உரிய நேரத்தில் நீதி கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். வழக்கறிஞர்களுக்கான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் கட்டுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக அரசு தனியாக குழு உருவாக்கியிருப்பதாக அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். மாநிலத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டை முழுமையாக கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 217 மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளதாக கூறிய திரு வன்னியரசு, பள்ளி, கல்லூரி மற்றும் கோயில்கள் அருகே மதுக்கடை இருந்தால் அவை மூடப்படும் என்று தெரிவித்தார். சிறுபான்மையின மக்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பெறும் நோக்கில் 20 புதிய திட்டங்களை அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 100 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த நிதியாண்டில் சிறுபான்மையினர் நலத்துறைக்கு 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தற்போது 207 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு ஷாஜகான் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலில் வெற்றி பெற்றால் தேர்தல் ஆணையம் நன்றாக செயல்பட்டதாகவும், தோல்வியடைந்தால் தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படவில்லை என்றும் குறை கூறுவதாக தெரிவித்தார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் மற்ற 2 தேர்தல் ஆணையர்களுடன் ஆலோசித்தே முடிவுகளை எடுத்து வருவதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். நிதி ஸ்திரத்தன்மை உலகளாவிய பொருளாதார சூழலுடன் இணைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், கோவிட் பெருந்தொற்று காலத்தில் உலக நாடுகள் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டதை சுட்டிக்காட்டினார். நிலையான நிதி திட்டங்கள் மூலம் மட்டுமே முழுமையான பொருளாதார வளர்ச்சியை எட்ட முடியும் என்று அவர் கூறினார். மேற்காசியா போன்ற உலகளாவிய பிரச்சினைகளின் போதும் இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக திரு சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. மல்யுத்த பிரிவில் இந்தியாவின் அமன் ஷெஹ்ராவத் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியா 19 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்கள் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் நான்காவது இடத்தில் உள்ளது. தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 352 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்று முன்வரை 14.2 ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 101 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 351 ரன் எடுத்தது. கே எல் ராகுல் அபாரமாக ஆடி 129 ரன்னுக்கு ஆட்டமிழக்காமல் உள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 8:05. இனி கேட்கலாம் நினைத்தாலே இனிக்கும். சோ இந்த நிகழ்ச்சிக்கு நேர்களாகிய நீங்கள் 70-80 வரைக்கும் வெளியான பாடல்களை இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதற்கான நம்பர் உள்ளூர் நேர்களாக இருந்தால் 9344901018, வெளியூர் நேர்களாக இருந்தால் 9342901018, புதிய நேர்களாக இருந்தால் 8300019101018. இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த பீரியட்ல இருக்கக்கூடிய பாடல்களை நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ பாடலை கேட்கறதுக்காக நேயர் ரெடியாக இருக்காங்க, யார் எங்கேருந்துன்னு கேட்கலாம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். கோவை போகம்பட்டியில இருந்து குமார் பேசுறேங்க மேடம்.
0: வணக்கம்ங்க, எப்படி இருக்கீங்க?
1: நான் சூப்பரா இருக்கறேங்க மேடம்.
0: ஓகேங்க, சொல்லுங்க. இன்னைக்கு நினைத்தாலும் இனிக்கும் ஷோக்கு கால் பண்ணிருக்கீங்க, எந்த பாடல் கொடுக்கலாம்
1: மேடம்? சிந்து பதிவில இருந்து 400 சிந்து காவடி சிந்து பாடல் வேணுங்க மேடம். என்னுடைய ஃப்ரெண்டு கனியூர் அண்ணாதுரைக்காக, என்னோட பாடல் வேணுங்க மேடம். அப்புறம் நான் ஒரு சிந்தனை மட்டும் சொல்லிடுங்க மேடம்.
0: சொல்லுங்க சார், சொல்லுங்க.
1: வெற்றி எல்லோருக்கும் கிடைப்பதில்லை, ஆனால் வெற்றி பெறக்கூடிய தகுதி எல்லோருக்கும் உண்டு மேடம்.
0: ஓகேங்க, சூப்பர்.
1: அனைத்து நேயர்களுக்காக மேடம் பாடல், ஊட்டிஎஃப்எம் நேயர்கள் அனைவருக்காகவும் மேடம் பாடல்.
0: ஓகேங்க, கண்டிப்பாங்க. எல்லா நேயர்க்காகவும் வந்துட்டே இருக்கு, அதே போல நீங்க சொன்னவருக்காகவும் இந்த பாடலை டெடிகேட் பண்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே சமகிட்டு.
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றிங்க.

0: கலை இனிக்கும் ஷோவோட முதல் நேயர்க்காக இந்த சூப்பரான பாடல் சிந்து பைரவி திரைப்படத்திற்காக சித்ராவோட வாய்ஸ்ல இளையராஜாவோட மியூசிக்ல கேட்டு முடிச்சோம். ஸ்டுடியோல டைம் சரியா 8:11 ஆயிடுச்சுங்களே. அடுத்த நேயரும் ரெடியா இருக்காங்க, யாரை எங்கன்னு கேக்கலாம். வணக்கம் முடிய எஃப்எம்.
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தானா?
0: வணக்கம்ங்க, நான் நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறேன் அன்பு அறிவிப்பாளரே. மகிழ்ச்சியான நிகழ்ச்சியை கேட்டு உங்களின் இனிய குரலில் அறிவிப்பை கேட்டு ஊட்டி எம்பி ரவிச்சந்திரன்.
0: ஓகேங்க, சூப்பருங்க. சொல்லுங்க எம்பி ரவிச்சந்திரன், இன்னைக்கு என்ன பாட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: கண்ணுபட போகுதையா? எனக்கு இல்ல, படத்து பேரு. அதுல வந்து கல்லூரமாய் கதை பேசு என்கிற ஒரு அருமையான பாடலை இந்த இரவு இரவு வேளையில் உறவுகளுக்காக தவற விடுங்க.
0: கண்டிப்பாங்க, வந்துட்டே இருக்கு. கால் பண்ணதுக்காக நன்றிங்க.
1: நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.

0: நேர்களை கண்ணுபட போகுதைய திரைப்படத்திற்காக சூப்பரான பாடல் கேட்டு முடிச்சோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குழுவினர் இணைந்து பாடிய பாடல் அது. எஸ் ஏ ராஜ்குமார் மியூசிக்ல காளிகுமார் அவர்களோட வரிகள். ஸ்டுடியோல டைம்ஸ் இடையே 8:17 ஆயிடுச்சு. நேர்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நினைத்தாலே இனிக்கும்.
1: நினைவுகளை மீட்டெடுக்கும், நெஞ்சங்களை இணைத்திடும், காலத்தால் அழியாத திரையிசை கானங்களின் ஓர் இனிய பயணமாய் இது நினைத்தாலே இனிக்கும். இணைந்திருங்களது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: கீழப்பாடல் பருவராகம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி இணைந்து பாடிய பாடல் அது வைரமுத்து வரிகள். இந்த பாடலை யார் கேட்டிருந்தாங்க அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து தேவியாங்கிறவங்க வாட்ஸ்அப் வழியாக கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த பாடலை கேட்டு முடிச்சோம். அடுத்ததாக நம்மளுடைய நிகழ்ச்சியில் இணைய போகும் நேயர். வணக்கம் முடியும்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க பேசுறீங்க?
1: சென்னை புருஷ வாக்கம் அடுத்த ஓட்டேரி பகுதியிலிருந்து உமா சங்கர்.
0: ஓகே சார், சொல்லுங்க சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கொடுக்கலாம்னு?
1: எனக்கு வந்து நேற்று காந்தி ஜெயந்தினால நேற்று இந்த பாடல் ட்ரை பண்ண லைன் கிடைக்கல மேடம். இன்னைக்கு எனக்கு லைன் கிடைச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். எனக்கு வந்து நாம இருவர் படத்துல அந்த காந்தி சாங் வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு சேனல்ல கேட்பேன், நேற்று எனக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை, இன்னைக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். அந்த பாடல ஒளிபரப்பு பண்ணது ரொம்ப சந்தோஷப்படுவோம் மேடம்.
0: கட்டாயமா ஒளிபரப்பிடலாங்க. நேத்து மிஸ் ஆயிடுச்சு, இன்னைக்கு சந்தோஷமா கேளுங்க. கால் பண்ணதுக்காக நன்றி.
1: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.

महान महान गांधी महान। கீடபாடல் நாம் இருவர் திரைப்படத்திற்காக கேட்டு முடிச்சோம். நம்மளுடைய ஓடிஎஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சிக்காக அடுத்ததா ஒரு பாடல் நாயகன் திரைப்படத்திற்காக வந்துட்டே இருக்கு. இந்த பாடல் வாட்ஸ்அப் விருப்பமா யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, சென்னையிலேருந்து ராஜேஷ் கேட்டிருக்காங்க. நாயகன் திரைப்படத்திலேருந்து நீ ஒரு காதல் சங்கீதம் பாட்டு அவங்களுக்காக வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது ஓடிஎஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமகிட்டு.

வாலியோட வரிகளில் கேட்ட பாடல் நாயகன் திரைப்படத்திற்காக மனோ மற்றும் சித்ரா குழுவினர் இணைந்து பாடிய பாடல் அது. இளையராஜாவோட இசையமைப்பில் ஸ்டுடியோ டைம்ஸ் 8:31 ஆயிடுச்சு. நேர்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நினைத்தாலே இனிக்கும் நேயர் விருப்பமா.

0: நினைத்தாலே இனிக்கும். நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள்.
1: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைதாளங்கள் சுகம் தேடுங்கள்.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
3: நம்மளோட நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யார் எங்கன்னு கேப்போம். வணக்கம்.
4: இரவை இதமாக்கும் இனிமையான பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் ஊட்டி பண்பலையோடு இணைவது பழனி வட்டம் கொழுமங்கொண்டம் ராமகிருஷ்ணன்.
3: வணக்கம்ங்க, எப்படி இருக்கீங்க?
4: அருமையா இருக்கிறேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: சூப்பரா இருக்கங்க. ஓகேங்க, சொல்லுங்க, இன்னைக்கு சாங் என்ன கொடுக்கலான்ட்டு?
4: பூகுந்தளிர் படத்திலிருந்து வா பொன்மையிலே என்ற பாடல். வாய்ப்புக்கு நன்றி.
3: ஓகேங்க, கட்டாயமா கொடுத்தலாம். நன்றிங்க,
4: வாய்ப்புக்கு நன்றி.

0: நம்மளோட ODFM 101.8 பூந்தலில் திரைப்படத்திற்காக ரொம்பவே அருமையான பாடலை கேட்டு முடிச்சோம். 8:36 ஆயிருக்கு நேரத்துல. சோ அடுத்ததா இணைப்புல இருக்கும் நேர் கூட பேசிடலாம். வணக்கம் ODFM.
1: இரவு வணக்கம்ங்க.
0: இரவு வணக்கம்ங்க. சொல்லுங்க, யாரைங்க இருந்து பேசுறீங்க?
1: தாசர்பட்டில இருந்து பாலசோனி பேசுறேங்க.
0: ஓகேங்க, சொல்லுங்க. நினைத்தாலே இன்னைக்கும் ஷோல என்ன பாட்டு கொடுக்கலான்ட்டு?
1: அச்சமில்லை அச்சமில்லை படத்துல இருந்து ஆவாரம் பூ அந்த பாடல் கொடுத்துருங்க.
0: ஓகேங்க, கட்டாயமா கொடுத்துடலாம். தேங்க்யூங்க.
1: நன்றிங்க.
0: நன்றி.

எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷீலாவோட வாய்ஸ்ல கேட்ட பாடல் அச்சமில்லை அச்சமில்லை திரைப்படத்திற்காக நம்மளுடைய கேட்டல நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில தான் கேட்டு முடிச்சோம். அடுத்ததா ஒரு வாட்ஸ்அப் நேயர் விருப்பமா பாடல், தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திற்காக. இதை யாரெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, 80s வெளியான பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஜார்க்கண்ட்ல இருந்து. ஸோ லிசனர்ஸ் நேம்ஸ் வந்து சிவா, பிரேம், கபில், சிவன்ஸ், சங்கீதா, லிப்பி, தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்காகவும் நம்மளுடைய ஊட்டி FM 101.8 தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திற்காக ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்குது.

0: கேட்ட பாடல் தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திற்காக கேட்டு முடிச்சோம். மலேசியா வாசுதேவன் மற்றும் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல் அது, வாலியோட வரிகள். ஸ்டுடியோ டைம் சரியா 8:45 ஆயிடுச்சு நேர்களே. அடுத்ததான் நம்மளுடைய நிகழ்ச்சியில இணைந்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம் முடிய எஃப்எம்.
1: வணக்கம், நாமக்கல் ஜேடர்பாளையத்திலிருந்து ஜோதிமணிங்கம்மா. நலமா இருக்கீங்களா?
0: வணக்கம்மா, நலமா இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கோங்கம்மா.
0: ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. நினைத்தாலே இனிக்கும் ஷோல என்ன பாட்டு கொடுக்கலான்ட்டு?
1: இரவு நேரத்துல அருமையான பாட்டுங்கம்மா, ரோசா பூ ரவி கைகாரி படத்துல இருந்து என்னொல்லில் ஏனோ ஏங்கும் கீதம்.
0: ஓகே,
1: அனைத்து நேரங்களுக்காகவும் உங்களுக்காகவும்மா.
0: தேங்க்யூங்கம்மா, கடைமா கொடுத்தெல்லாம் கால் பண்ணதுக்காக நன்றிங்கம்மா.
1: நன்றிங்கம்மா.

0: ரொம்பவே ஒரு அருமையான பாடலை கேட்டு முடிச்சோம். வாணி ஜெயராம் அவர்களோட வாய்ஸில், ரோசாப்பூர் அவிக்கை கறி திரைப்படத்திற்காக கங்கை அமரன் அவர்களோட வரிகளில். இந்த நேரத்தில் இந்த மாதிரி இனிமையான பாடலை கேட்குறது அப்படின்றதே உண்மையால சுகமான விஷயம் அப்படின்ட்டு சொல்லாங்க. ஸோ நீயர்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து கண்டினியூவாக அவங்களுக்கு பிடித்த பாடலாம் இந்த நிகழ்ச்சியில் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக இருக்கக்கூடிய நீயர். வணக்கம் மூட்டி எஃப்எம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: நாமக்கல் மாவட்டம் பரமத்தியில ஒரு ஜாரபடத்திலிருந்து தீனதேலம் பேசுறேம்மா.
0: ஓகேங்க
1: சார். மாலை வணக்கம் உங்களுக்கு.
0: மாலை வணக்கம்ங்க. சொல்லுங்க, என்ன பாட்டு கொடுக்கலான்னு?
1: மெல்லத்திறந்த கதவு படத்திலிருந்து ஊருசனம் தூங்கிருச்சு ஊதக்காற்று வீசு, இந்த பாடல் அனைத்து நேருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா.
0: ஓகேங்க, உங்களுக்கு பிடிச்ச பாடல் உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: ஆ, நன்றிங்க மேடம்.
0: நன்றிங்க.

0: எஸ் ஜானகியோட வாய்ஸ்ல கேட்ட பாடல் மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திற்காக கங்கை அமரன் அவர்களோட வரிகள்ல. ஸ்டுடியோ டைம் சரியா 8:55 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு சொல்லலாம். சோ நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகும் நினைத்தால் இன்னைக்கும் நிகழ்ச்சியோட நிறைவு நேயர் யாரு எங்கன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம், முடி எஃப்எம்.
1: ஹலோ வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகேங்க சார், சொல்லுங்க சார், என்ன பாட்டு கொடுக்கல இன்னைக்கு நினைத்தால் இன்னைக்கு சொல்ல
1: ஒன்று பிடிச்சிருக்க படத்திலிருந்து ஊருக்கு மேக்கால் அந்த புறம் செவந்தி பூ போத்து நண்டவாளம் ஒரு பாட்டு இருக்கு சார். நம்ம நேர்களுக்கு எல்லாருக்காகவும் உங்களுக்காக எனக்காகவும்.
0: ஓகேங்க, கேட்ட எல்லாத்துக்காகவும் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கால் பண்ணதுக்காக நன்றி.
1: நன்றிங்க.
0: நன்றிங்க. சென்னையர்களே, ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. இந்த பாடலோட நான் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. மற்றொரு நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அஜய் எஸ் பிரீதி. ஸ்டேடியனுடைய FM 90.8 இங்கே எல்லாமே செமஹிட்டு.

0: சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திற்காக ஒலிக்கவிருக்கும் குரல் எஸ் பி பாலசுப்ரமணியம்.
1: 1, 2, 3, 4.

0: நேரம் 9:35. திரைகணம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் வரும் பாடல். இடம்பெற்ற திரைப்படம் பயணங்கள் முடிவதில்லை.
1: இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை

இதுவரை அகில பாரத இசை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்றைய அகில பாரத இசை நிகழ்ச்சியில் ரஃபீக் கான் அவர்களின் வயலின் இசை கேட்டோம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.

நேரம் 11 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வானிலை அறிக்கை கேட்கலாம். சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.5°C, இயல்பை விட 1 டிகிரி கூடுதல். குறைந்தளவு வெப்பநிலை 27.1°C, இயல்பை விட 1.5°C கூடுதல். பதிவான ஈரப்பதம் 74%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.2°C, குறைந்தளவு வெப்பநிலை 27.4°C, பதிவான ஈரப்பதம் 71%. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு வேளைகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 35-36°C, குறைந்த அளவு வெப்பநிலை 27-28°C ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம், 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை. உரிமை குரல் அறிந்திரு விழித்திரு. நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எஸ் சரோஜா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் முதல் பகுதி இடம்பெறும். தமிழமுதம் வழங்குகிறார் முனைவர் அரங்கமல்லிகா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 4 பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகாணம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8 மணிக்கு கொடியை காத்த தியாகி திருப்பூர் குமரன் அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் க அம்சப்ரியா அவர்கள். 8:30 வீரமுரசு சுப்பிரமணிய சிவா. சுப்பிரமணிய சிவா அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் சி அருணன் அவர்கள். 8:45 திரைகாணம். 9 மணிக்கு அரங்கிசை டி கே கோவிந்தராவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், குருவாயூர் துரை அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கட்டம். இந்த நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு தொடர்ந்து முத்து சிதறல் கேட்கலாம். 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். எம் ஏ அபிநயா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் ஸ்ரீதரன் அவர்கள் மிருதங்கம். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி முத்ரா திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் எம் உதயகுமார் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். 2:15 திரைகாணம். 2:40 இசை பயிற்சி. தேவி ஸ்ரீ மீனலோச்சனி என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல். கல்யாணி ராகம் ரூபகதாளம். ஆசிரியர் பாபநாசம் டாக்டர் ருக்மணி ரமணி அவர்கள், மாணவர்கள் ஜி கற்பகம், எஸ் லாவண்யா ஆகியோர். 3 மணிக்கு விடுமுறை விருப்பம். 4 மணிக்கு பாரதியின் பாஞ்சாலி நாடகம். எழுதியவர் டாக்டர் எஸ் முத்துலட்சுமி அவர்கள். அமைப்பு எஸ் கார்த்திகே தீபன். 5 மணிக்கு குட்டீஸ் நேரம் படப்பை டிஏவி ராசி பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி முதல் பகுதி இடம்பெறும். 5:30 கிராமிய தென்றல். பி வேலாயுதம் குழுவினர் வழங்கும் போகவதி திருக்கல்யாணம் தெருக்கூத்து. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. இரவு 7 மணிக்கு திரைகாணம். 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் ஹரிஹரன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற வான்கோழி மற்றும் ஜப்பானிய காடை வளர்ப்பு. சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கோழியின அறிவியல் துறை பேராசிரியர் டாக்டர் கே பிரேமவள்ளி அவர்களுடன் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை மற்றும் வேளாண் செய்திகள். 8:05 9:15 திரைகாணம். 10 மணிக்கு ரவிவாஸ்ரீ அகில பாரத சங்கீத சபா நிகழ்ச்சியில் ஹிந்தோல் பென்சே அவர்களின் கயால் கயாங் கேட்கலாம். நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள் நேயர்களே.

ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. நிலையத்தில் நேரம் 11:10. ஊட்டி எஃப்எம் 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5:50 சந்திப்போம். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த். ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. நிலையத்தில் நேரம் 11:10. ஊட்டி எஃப்எம் 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5:50 சந்திப்போம். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.